0: ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

ஆசை நூறு வகைப்பாயில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 6 மணி. இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: பேச்சு என்பது ஒரு மாபெரும் கலை. அதை திறம்பட கற்றவர்கள் தங்களது சொற்களால் உள்ளங்களை கவர்ந்து எண்ணங்களை மாற்றி தங்களை பின்பற்றும் பலரை உருவாக்கி ஒரு பெரும் சக்தியின் மையமாக உயர்கிறார்கள். நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மரியம் அஸ்மா. தனிப்பட்ட ஒருத்தர் தன்னுடைய பேச்சு திறமையை பயன்படுத்தி புதிய சரித்திரத்தை உருவாக்க முடியும். புத்தர், இயேசுநாதர், முகமது நபி, ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர், சங்கராச்சாரியார், காந்தி போன்ற மகான்கள் தங்களுடைய பேச்சு திறமையை பயன்படுத்தி அன்பும் அமைதியும் நிறைந்த உலக சூழ்நிலையை உருவாக்கி சென்றவர்கள்னு சொல்லலாம். ஹிட்லர், முசோலினி போன்ற சர்வாதிகாரிகள் தங்களை சரித்திர கதாநாயகர்களாக உயர்த்தி கொள்ளக்கூடிய ஆசையில் தங்களுடைய பேச்சு திறமையால் நாட்டு மக்களை வெறி பிடித்தவர்களாக மாற்றி உலக மகா யுத்தத்தில் பங்கு கொள்ள செய்து நிறைய உயிர் சேதம் பொருட்சேதம் ஏற்படுத்தியவர்கள். ஆக பேச்சு திறமைய எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்றதுதான் முக்கியம். சொற்களுக்கு மனிதர்களின் சிந்தனையை மாற்றக்கூடிய சக்தி உண்டு. கோபத்துடனும் அதிகாரத்தை பயன்படுத்தியும் சொல்லப்பட்ட பலாயிரக்கணக்கான வார்த்தைகள் சாதிக்காத ஒரு விஷயத்தை அன்போடு சொல்லும் ஒரே ஒரு வார்த்தையை கொண்டு சாதிக்க முடியும். பேச்சு மென்மையாகவும் இனிமையாகவும் இருக்க வேண்டும். பேச்சில் ஆணவமும் அகங்காரமும் வெளிப்படக்கூடாது. நான் புத்திசாலி, இந்த கருத்து தான் எனது அறிவின் பிறப்பு அப்படின்றது மாதிரி பேசக்கூடிய நபர்களை யாருமே மதிக்க மாட்டாங்க. ஒரு நபர்கிட்ட இருந்து வெளிப்படக்கூடிய வார்த்தைகள்ல அன்பு இருக்கணும். மத்தவங்களை பத்தி அவதூறுகள் பேசக்கூடாது. வம்பு பேசுறத தவிர்க்கணும். வதந்திகளை பரப்பவே கூடாது. யாரையும் இகழ்ச்சியா பேசக்கூடாது. மத்தவங்களை பத்தி பரிகாசமா பேசி எள்ளி நகையாடக்கூடாது. ஒரு நபர் எல்லா நேரமும் தன்னை பத்தியும் தன்னோட சாதனைகளை பத்தியும் பேசிட்டே இருந்து மற்றவங்களுக்கு பேச வாய்ப்புகள் கொடுக்கல அப்படின்னா அப்படிப்பட்ட மனிதர்கள் புறக்கணிக்கப்படுவாங்க. நம்ம ஒரு கருத்தை பேசிட்டு இருக்கோம், நண்பர்களோட பேசிட்டு இருக்கும் போது நம்மளுடைய கருத்து தவறானது அப்படின்ற புரிதல் வந்துடுச்சுன்னா உடனே அதை ஏத்துக்கிட்டு அந்த ஒரு விவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். தவறுகள் ஏத்துக்கக்கூடிய மனப்பக்குவம் தான் ஒரு மனிதனை சிறந்தவனாக மாற்ற முடியும். விவாதத்துல ஈடுபட்டு இருக்கும் போது ஒரு நபர் தோற்று போகக்கூடிய சூழ்நிலை வந்ததும் அவரை வார்த்தைகளால் குற்றுயிராக்கி அதாவது நோகடிச்சிடக்கூடாது. அப்படிப்பட்ட நேரங்கள்ல அந்த நபருக்கு ஆதரவா பேசி அவர் தன்னுடைய கௌரவத்தை இழக்காம பாத்துக்கணும். அப்படி நடந்துக்கும் போது ஒரு விரோதி உருவாகிறத தடுத்து நிறுத்திட முடியும். ஒவ்வொருத்தருக்கும் தங்களுடைய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும். ஆனா வார்த்தைகளை சரியா பயன்படுத்தக்கூடிய நபர்கள், அந்த பேசக்கூடிய கலை இருக்கக்கூடிய நபர்கள், தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருடைய ஒத்துழைப்பும் கிடைச்சு வெற்றிகரமா தன்னுடைய முயற்சிகளை மாத்திடுவாங்க. வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து புறப்படுற வரைக்கும் தான் அதை நம்ம கட்டுப்படுத்த முடியும். நல்ல

தன்னுடைய கருத்துக்களை மத்தவங்க ஏத்துக்கிற அளவுக்கு தன்னுடைய பேசும் திறமைய மெருகேத்தணும். வாழ்க்கையில முன்னேறக்கூடிய நபர்கள், மற்றவர்களால் மதிக்கும்படி வாழ வேண்டும் என விரும்பக்கூடிய நபர்கள் முதலில் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் நன்கு பேசும் ஆற்றலை வளர்த்து கொள்வது, வார்த்தைகளை பயன்படுத்தும் வித்தையை கற்றுக்கொள்வது. ஏன்னா சொற்களை சரியாக பயன்படுத்த தெரிந்தவர் ஒரு பேச்சாளர் மட்டுமல்ல, ஒரு இயக்கத்தின் சக்தி மையமாகவும் உயர முடியும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: ஷர்ட், பைக், கார், ஏன் போன் கவர் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்றோம். அப்போ காலமெல்லாம் நம்ம வாழ போற வீட்டோட டைல்ஸ் ஏன் கஸ்டமைஸ் பண்ணக்கூடாது?
2: தென் தமிழ்நாட்டிலே சொந்த தொழிற்சாலை வசதி கொண்ட ஒரே நிறுவனமான அனுஷ் டைல்ஸ்ல டைல்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச போட்டோஸ் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மேலும் 7000 மேற்பட்ட டிசைன்கள் 30% ஆஃபரோட ஃப்ரீ டெலிவரி உண்டு.
1: அனுஷ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாள் மற்றும் தென்காசி.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்றைய நாளுக்கான திருக்குறள் பகுதி மெய்யுணர்தல், அதிகாரம் 36, குறள் எண் 354. ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயமின்றே மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு உண்மையை கண்டறிந்து தெளிவடையாதவர்கள் தமது ஐம்புலன்களையும் அடக்கி வெற்றி கண்டிருந்தாலும் கூட அதனால் அவர்களுக்கு எந்த பயனும் இல்லை. இந்த திருக்குறளுக்கு பொருத்தமான நிகழ்வு ஒன்று தெரிஞ்சுக்கலாமா? பல வருஷங்களுக்கு முன்னாடி அருள்நந்தி சிவாச்சாரியார் அப்படின்ற பெரிய அறிஞர் ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தாரு. அவர் பல நூல்களை கற்றறிந்தவர். வேதங்கள், ஆகமங்கள், சைவ சித்தாந்தம் அப்படின்னு எல்லா விஷயங்களையும் கரைச்சு குடிச்சவர்னு சொல்லலாம். அவர்கிட்ட நிறைய அறிவு இருந்ததால மக்கள் அவரை மதித்தனர். அவரும் நல்ல உடை உடுத்துவார், ஆனா பெருசா யாரையும் மதிக்க மாட்டாரு. ஒரு நாள் இளம் ஞானியான மெய்கண்டாரை பத்தி அவர் கேள்விப்படுறாரு. இவர் வயசுல ரொம்பவே சின்னவரா இருந்தாலும் எல்லாருக்கும் ஞானத்தை பத்தி சொல்லி கொடுக்கிறாரா அப்படின்றத கேள்விப்பட்டாரு. அதனால நிறைய பேருக்கு அதை பத்தி சொல்லி கொடுக்கறியாமே, என்னதான் உங்ககிட்ட விஷயம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மெய்கண்டார சந்திக்கிறதுக்காக வர்றாரு. ஒரு நாள் மெய்கண்டாரை சந்திக்க போறாரு. அப்போ அந்த நேரத்துல சில மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. சிவாச்சாரியார் வந்ததை கவனிச்சும் பாடத்திலேயே கவனமா இருக்காரு. அதை பார்த்த சிவாச்சாரியாருக்கு அவ்வளவு கோபம். உடனே அவரும் மேடை ஏறிட்டாரு. மேடை ஏறி அவருடைய ஞான அறிவை சோதிக்கும் விதமா நிறைய கேள்விகளை கேட்கிறாரு. அதுல அவர் கேட்ட முதல் கேள்வி, முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, ஆணவம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டாரு. ஒரு மென்மையான புன்னகையோட தன்னுடைய சுட்டு விரலால் சிவாச்சாரியாரையே கொஞ்சமும் யோசிக்காம சுட்டி காமிச்சாரு. அந்த ஒரு நொடி பொழுதில் தன்னை தானே யோசிக்கிறாரு. தன்னுடைய தவறுகளை அப்போதான் அவர் நினைச்சு பாக்குறாரு. மனிதனுடைய உண்மையான முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய தடையாக இருப்பது அகந்தை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாரு. ஆணவம் என்பது வேறு எங்கோ தேட வேண்டிய ஒன்று அல்ல. எனக்கு எல்லாமே தெரியும், நான் தான் பெரியவன் என்ற எண்ணம் தான் ஆணவம் அப்படின்றத அவரும் புரிஞ்சுக்கிட்டாரு. அங்க இருக்கக்கூடிய மக்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. தாங்கிட்ட இருக்கக்கூடிய அறிவை பத்தி பெருமைப்பட்டு கொண்டிருந்த காலத்தை பத்தி நினைச்சு பாக்குறாரு. ஆனால் அந்த அறிவை பெற்ற நான் பணிவை பெற மறந்து விட்டேனே அப்படின்னு தன்னுடைய தவறுகளை உணர்ந்து மெய்கண்டாரு முன்னாடி பணிஞ்சு வணங்குறாரு. இன்னைக்கு நான் ஒரு பெரிய உண்மையை கத்துக்கிட்டேன், அறிவு இருந்தா மட்டும் பத்தாது, அந்த அறிவோட பணிவு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாரு. இந்த கதையும் இந்த திருக்குறளும் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, எனக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டா நம்மளுடைய வளர்ச்சி அங்கேயே நின்று போயிடும். தெரியாததை எனக்கு தெரியாது, சொல்லி கொடுங்கள் அப்படின்னு கேட்க ஒரு நாளும் தயங்க கூடாது. அறிவு நம்மை உயர்த்தும், பணிவு நம்மை நிலைநிறுத்தும். வள்ளுவன் வழி வாழ்க்கை சிறக்கட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள் இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4. அதிக நாள் தண்ணி குடிக்காம உயிர் வாழக்கூடிய விலங்கு என்னன்னு கேட்டா நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது ஒட்டகம் தானே. ஆனா ஒட்டகம் இல்ல, ஒட்டக சிவிங்கின்னு சொன்னா நம்புவீங்களா? ஒட்டக சிவிங்கி ஒரு வருஷத்துக்கு 30 தடவையிலிருந்து 40 தடவை மட்டும்தான் தண்ணி குடிக்குமா. காரணம், அது சாப்பிடுற இலைகள்ல இருந்தே அது உடலுக்கு தேவையான நீரையும் எடுத்துக்கிறோமா. இனிமே யாராவது உங்ககிட்ட அதிக நாள் நீர் அருந்தாம உயிர் வாழ்ற விலங்கு எதுன்னு கேட்டா ஒட்டக சிவிங்கின்னு சொல்லுங்க.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. தேவதத்தன் அப்படின்றவரு புத்தருடைய உறவினர், சிறு வயது தோழர். ஆனாலும் புத்தர் மேல பொறாமை கொண்ட ஒரு நபர்னு சொல்லலாம். குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா புத்தர் துறவு வாழ்க்கைக்கு போயிட்டாரு. அவர் ஞானம் பெற்ற பின் பல ஆண்டுகள் கழித்து தன்னுடைய சொந்த நகரான கபிலவஸ்துவுக்கு வராரு. அங்க வந்ததும் நிறைய மக்கள் அவர்கிட்ட தீட்சை பெற்று பௌத்த சங்கத்துல சேர்றாங்க. அவங்கள போலவே தேவதத்தனும் தீட்சை பெற்று பௌத்த சங்கத்துல சேர்ந்துட்டாரு. புத்தர் மேல இருந்த பொறாமை மட்டும் அவர் துறவியானாலும் மாறவே இல்லை. அந்த பொறாமை நாளடைவில் பதவி ஆசையாகவும் அவரை வீழ்த்த வேண்டும் எனும் எண்ணமாகவும் மாறியது. அதுக்காக என்ன பண்றார் அப்படின்னா, தானும் பௌத்த சங்கத்தின் தலைவராக வேண்டும் அப்படின்ற முயற்சிகளை முன்னெடுக்கிறாரு. ஆனா புத்தர் உயிரோட இருக்கிற வரைக்கும் அதற்கான வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்றது தெரிஞ்சதுக்கு அப்புறமா புத்தரை கொலை செய்ய திட்டமிடுறாரு. அவர் எடுத்த முதல் முயற்சி என்ன அப்படின்னா, மகத நாட்டு மன்னன் அஜாத சத்ருவின் படையில் இருந்த சிறந்த வில்லாளிகளை தேர்ந்தெடுத்து புத்தர் வரக்கூடிய பாதையில நிறுத்துறாரு. ஆனா புத்தரின் ஒளி வீசக்கூடிய முகத்தை கண்டவுடன் அவர்கள் புத்தரின் காலடியில் விழுந்து தீட்சை பெற்று அவர்களும் பௌத்த துறவிகளா மாறிட்டாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்றாரு, ஒரு நாள் மலை உச்சியில புத்தர் சமாதி நிலை எனப்படக்கூடிய தியான நிலையில இருக்காரு. அந்த நேரத்துல பெரிய பாறை கல்ல உருட்டி விடுறாரு. ஆனா அதுவும் வழி மாறி புத்தருக்கு எந்த ஆபத்தையும் உருவாக்கல. அடுத்ததா நலாயினி அப்படின்ற மதம் பிடித்த யானைய புத்தர் இருக்கக்கூடிய திசை பக்கமா திருப்பி விட்டுட்டாரு. ஆனா அந்த மதம் பிடித்த யானை புத்தரின் ஒளி மிகுந்த கண்களை கண்டவுடன் அமைதியா மாறிடுச்சு. அவர்கிட்டயே ஆசீர்வாதம் பெற்று திரும்பியது. இந்த மாதிரி அவருடைய பல முயற்சிகள் தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் கூட அவருடைய தவற அவர் உணரவே இல்லை. இப்படியே பல ஆண்டுகள் கடந்து போனது. முடிவா தேவதத்தனுடைய உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு. எந்த அளவுக்கு சரியில்லாம போயிடுச்சு அப்படின்னா, தன்னுடைய கை கால்களை சரிவர பயன்படுத்த முடியாமல் பிறருடைய உதவியை நாடக்கூடிய நிலை. அந்த மாதிரியான நாட்கள்ல தான் தன்னுடைய தவறுகளை அவர் உணர்றாரு. அப்போ புத்தரை சந்திச்சு அவருடைய கால்களில் விழுந்து நேரடியா மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அப்போ சில பேருடைய உதவியோட புத்தர் இருக்கக்கூடிய இடத்துக்கு என்னை கூட்டிட்டு போங்க அப்படின்னு உதவி கேட்கிறாரு. அவங்களும் அதற்கான முயற்சிகளை முன்னெடுக்கிறாங்க. போகக்கூடிய வழியில பாதியிலேயே அவருடைய உயிர் பிரிஞ்சிடுச்சு. இந்த ஒரு நிகழ்வு நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, தவறு அப்படின்னு தெரிஞ்சும் தவறு செய்ய மனம் சம்மதிக்குது அப்படின்னா, அப்படிப்பட்ட நபர் எவ்வளவு பெரிய துறவு வாழ்க்கை பூண்டாலும், ஆசைகளே இல்லாத பற்றற்ற நிலையில் வாழ்ந்தாலும் எந்த ஒரு பயனும் இல்லை அப்படின்றது தான் இந்த ஒரு நிகழ்வு நமக்கு உணர்த்துது. வெளியில் நல்லவராக மாறுவது மட்டும் போதாது, உள்ளத்தில் இருக்கும் பொறாமை, கோபம், அகந்தை, பேராசை போன்றவற்றிலிருந்தும் விடுதலை பெற வேண்டும். நாம் எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்தாலும் பிறரது வெற்றியை பார்த்து பொறாமைப்படக்கூடாது. அது நமது மன அமைதியை அழிக்கும். பிறர் வெற்றியை பார்த்து எரியும் மனம் முதலில் தன்னையே எரித்துக் கொள்கிறது. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4

0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதானே, அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணி கரண்ட் போகுது, அதானே, அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது,
1: இப்ப என்ன புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே,
2: அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: இப்பா நம்ம கடலோச வானொலியில காலையில விழுப்பு பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: விழுப்புப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஒசையசன் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாலா மாலா இந்தா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன்தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்னமாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
5: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. ஒரு பள்ளிக்கூடத்துல அருண் அப்படின்ற மாணவன் படிச்சுட்டு வந்தான். படிப்புலயும் சரி, விளையாட்டுலயும் சரி, பள்ளிகள்ல நடக்கக்கூடிய போட்டிகள்லயும் சரி, ரொம்பவே ஆர்வமா இருப்பான். ஒரு நாள் பள்ளியில ஒரு முக்கியமான போட்டி நடக்குது, நம்பிக்கையோட கலந்துகிட்டான். இந்த முறை எப்படியாவது பரிசு பெறணும், வெற்றி அடையணும் அப்படின்னு பல நாட்களா முயற்சி செஞ்சிருந்தான். ஆனா போட்டியோட முடிவு அவனுக்கு வெற்றி கிடைக்கல. அவனுடைய நண்பர்கள் சிலர் வெற்றி அடைஞ்சதை பார்க்கும்போது அவனுடைய மனசு இன்னும் சோர்வடைஞ்சிடுச்சு. வீட்டுக்கு வந்ததும் யார்கிட்டயும் அதிகமாக பேசாம அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டான். நான் இவ்வளோ முயற்சி செஞ்சோம், ஏன் தோத்து போயிட்டேன், என்னால் வெற்றி பெறவே முடியாதா அப்படின்ற எண்ணங்கள் அவன் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருந்தது. அப்போ யதார்த்தமாக அவனுடைய பார்வை வீட்டின் சுவர் ஓரத்தில் போனது. அங்கே ஒரு சின்ன எறும்பு தனது அளவை விட பெரிய உணவு துண்டை தூக்கி கொண்டு சுவர்ல ஏற முயற்சி பண்ணிட்டு இருந்தது. அருண் அதை கவனமா பார்த்துட்டே இருந்தான். எறும்பு கொஞ்ச தூரம் ஏறிடுச்சு, அப்புறமா சறுக்கி கீழே விழுந்துடுச்சு. மறுபடியும் உணவு துண்டை எடுத்துட்டு மேலே ஏற ஆரம்பிக்குது. மீண்டும் விழுந்தது, மீண்டும் முயன்றது, மீண்டும் கீழே வந்தது. ஆச்சரியத்தோடு பார்த்துட்டு இருந்தான் அருண். இது ஏன் இப்படி விடாம முயற்சி செய்து அப்படின்ற கேள்வி அவனுக்குள்ள வந்துடுச்சு. எறும்புக்கு தான் செய்யக்கூடிய முயற்சி வெற்றி பெறுமா அப்படின்றது தெரியாது. தோல்வி வந்துடுமோ அப்படின்னு பயப்படல. என்னால முடியாதுன்னு நினைச்சு பாதியிலே திரும்பி போகவும் இல்ல. அது செஞ்ச ஒரே காரியம் மீண்டும் முயற்சி செய்வது. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த எறும்பு வெற்றிகரமா மேல ஏறிடுச்சு. இந்த காட்சியை பார்த்த அருணுடைய மனசுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம். ஒரு சின்ன எறும்புக்கு கூட இவ்வளவு விடாமுயற்சி இருக்கும்போது என்ன மாதிரியான மனிதனுக்கு ஏன் இருக்க கூடாது அப்படின்னு தனக்குள்ள கேட்டுக்கிட்டான். தன்னுடைய தோல்வியை பத்தி மறுபடியும் சிந்தனை பண்ணான். அப்போதான் அவனுக்கு ஒரு உண்மை புரிஞ்சது. நான் தோல்வி அடைஞ்சது என்னோட திறமை முடிஞ்சிடுச்சுன்றதுக்காக அல்ல, இன்னும் சிறப்பா நான் தயாரிக்கணும் அப்படின்றதுக்கான பாடம். அந்த ஒரு நிமிஷத்துல ஒரு முடிவெடுத்தான். இனிமே தோல்வியை பார்த்து பயப்பட மாட்டேன், என்னோட தவறுகள் என்ன அப்படின்றத தேடுவேன், அதை திருத்துவேன், இன்னும் அதிகமா பயிற்சி செய்வேன், அடுத்த வாய்ப்புல என்னால முடிஞ்ச சிறந்த முயற்சியும் செய்வேன் அப்படின்னு முடிவெடுத்தான். அன்னையிலிருந்து அவனுடைய வாழ்க்கை அணுகுமுறை எல்லாமே மாறிடுச்சு. தோல்வி வந்தா பயப்படுறதுக்கு பதிலா, வருத்தப்படுறதுக்கு பதிலா, இதுல இருந்து என்ன கத்துக்கலாம் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சான். தொடர்ந்து முயற்சி செய்தான். நாட்கள் கடந்தது, மறுபடி ஒரு போட்டி வந்தது, நம்பிக்கையோட கலந்துகிட்டான். போட்டியோட முடிவுல முதல் பரிசையும் வாங்கிட்டான். பரிசை கையில் வாங்கிய போது அவனுடைய நினைவுல வந்தது அந்த சின்ன எறும்பு தான். வெற்றி பெறக்கூடிய நபர் ஒருபோதும் தோல்வி அடையாதவர் அல்ல, தோல்விக்கு பிறகும் மீண்டும் எழுந்து முயற்சி செய்பவரே உண்மையான வெற்றியாளர். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மரியம் அஸ்மா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 7 மணி. எளிய மக்களின் குரலாய், வளர்ச்சியின் வழிகாட்டியாய், இதமான இசையாய், நீதல் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஓசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு சிறப்பான நல்ல நாள் வந்து தொடங்கிருச்சு. இந்த நாள் எல்லாருக்கும் ஒரு இனிய நாளாக அமையட்டும் அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டு அப்படியே நம்ம நிகழ்ச்சியை வந்து தொடங்கிடலாம். நீங்கள் இப்போ கேட்டு இணைஞ்சிருக்கிறது நம்ம பாமன் நேசக்கரங்களாக இருக்கட்டளையின் கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியோட முதல் பதிவாக இன்றைக்கான வானிலை தகவலை வந்து தெரிஞ்சுக்கலாம். வானிலை தகவலில் சில பல குழப்பங்கள் வந்து இருக்குது. ஒரு மாதிரி ஒரு நிலையான வானிலையே வந்து இல்லை அப்படிங்கிறத வந்து சொல்லணும். எதுக்காக அப்படின்னா, இப்போ நம்ம ஊரில் வந்து காற்றோட வேகம் அப்படிங்கிறது வந்து ஒரு மாதிரி இருக்கு இல்லையா. அதே இது நம்ம கடல் மேலே வந்து போகும்போது காற்றோட வேகம் அப்படிங்கிறது வந்து ஒரு நிலையாக வந்து இல்லை. அதுக்கு முக்கியமான காரணமே இப்போ வந்து சொல்லப்பட்டுருக்க இந்த கள்ளக்கடல் அப்படின்ற ஒரு இஷ்யூ தான். என்னென்னா, நம்ம கடல் மேலே அதுவும் இந்த லட்சத்தீவுகள் இருக்கு இல்லையா, அந்த சைட்லேருந்து நம்ம கேரளா நம்மளோட தென் தமிழகம் இந்த பகுதியெல்லாம் இருந்து ஒரு 10,000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து ஒரு அலைகள் வந்து உருவாயிருச்சு. ஒரு பெரும் அலைகள் வந்து உருவாகுது. அந்த பெரும் அலைகள் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகண்டு நம்ம ஊரை பார்த்து வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கரைக்கு நம்மளோட கடல் முனைகளுக்கு வந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது வர்றது வந்து என்ன மாதிரியான ஒரு பிரச்சனையை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னா, பெரிய அலைகள், அதி தீவிரமான அலைகள், ரொம்ப ஆக்ரோஷமான அலைகள் அப்படிங்கிறது தான் வந்து உருவாக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் நம்ம மீனவர்கள் நிறைய அந்த சைடில் இருந்து கடலுக்கு வந்து போகிறவங்கள வந்து கடலுக்கு வந்து போக வேணாம், தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீனவர்கள் கொஞ்சம் கவனமாக வந்து இருந்துக்குங்க அப்படிங்கிற மாதிரியான தகவலை வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லோரும் வந்து கவனமாக இருப்போம். எல்லோரும் வந்து நார்மலாக காற்றடித்தாவே நம்மளை வந்து ரொம்ப கவனமாக இருக்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு கள்ளக்கடல் ஒரு பிரச்சனை வந்து வந்திருக்கு அப்படின்னா ரொம்ப புதிய ஒரு வார்த்தையாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம வந்து கேட்டுக்க முடியும். மீனவர்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கலாம். கரையிலிருந்து நம்ம புதுசாக வந்து பார்க்கும்போது இதெல்லாம் ரொம்ப ஒரு புதிய ஒரு வார்த்தையாக தான் இருக்குது. இருந்தாலும் இப்படி ஒரு பிரச்சனை வந்து வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரி, இன்றைக்கு கரையில் நம்ம ஊருக்குள்ளே வந்து வானிலை அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது 28°C வெயில் வந்து அடிச்சிட்ருக்கு. மழைக்கான வாய்ப்பு பெரிய அளவில் வந்து கிடையாது. காற்று அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது தென்மேற்கு திசையிலேருந்து காற்று வீசிட்டுருக்கு. குறைந்தபட்சமாக மணிக்கு 15 கிலோமீட்டர் முதல் அதிகபட்சமாக மணிக்கு 23 கிலோமீட்டர் வரை காற்று வந்து வீசக்கூடும். இப்படுத்த பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: உங்க ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடிக்கொற்ற பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
1: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்லயே கிடைக்குது. திருப்பூரா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன். பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR பிரியாணி அப்ஸ்டேர்ஸ், பாரதி நகர் பஸ் ஸ்டாப், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட் 9150800065.
2: தெங்காசி
1: ஆடை உலகின் அரசன் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் சீனி, நான் 9 அன்றாடம் மீன் வெட்டுறேன். எனக்கு வயது வந்து அன்னைக்கு நிலையில் வந்து 8 இருக்கும். நாங்கள் பயிலங்கள் எல்லா பேரும் விளையாண்டு நிற்கிறோம். அதுவும் 64 பயில் ஒரு சாயங்காலம் 3 அளவில் விளையாண்டு கிடைக்க போகும்போது ஒரு எந்த விதமான காற்று கிடையாது, அமைதியான ஒரு தோற்றமாக தெரியுது. அந்த 3 பின்னால் வந்து ஒரு டக்குனு ஒரு இருளை மாதிரி வந்துச்சு. அந்த இருட்டு வந்த உடனே வா எனவோ ஏதோ நடக்க போகுதுல அப்படின்னு சொல்லி பயந்து போய் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு, வீட்டுக்கு போயிட்டு ஒரு நைட்டு தூங்கும் போது ஒரு 12 அளவு இருக்கும். 12 மேலே ஒரு காற்று வீச ஆரம்பிக்குது. வீச ஆரம்பித்தா வந்து பயங்கரமான காற்று, எந்த விதமான தாக்கு பிடிக்க முடியாத பயங்கரமான காற்று. எங்கள் வீடு அப்படியே அங்கிட்டுக்கிட்டு ஆடுது. ஆடின உடனே அப்போ வந்து அங்கே எல்லா பேருமே வந்து ஒழிச்சுக்கிட்டு ஆக வீட்டில் ஆடுது மேலே விழுந்துருமோன்னு சொல்லி பயந்துட்டு உட்காந்துருக்கோம். அப்போ எங்கள் மாமா உட்காந்துருக்காரு, எங்கள் அம்மா உட்காந்துருக்கு, நாங்கள் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லா பேரும் உட்காந்துருக்கோம். அப்படியே அந்த காற்று அடித்து அடியில் வந்து அப்படியே எங்கள் வீடு

0: கீழே உட்காந்துருக்கும். உட்கார போகுது, எங்க மாமா இணைஞ்சாரு டக்குன்னு நின்றவர் இணைஞ்சவர் கணக்கு கிடந்த ஒரு சட்டத்தை தூக்கி டக்குன்னு வச்ச உடனே அந்த சட்டத்தில் வந்து அந்த வீடு உட்காந்துருச்சு. உட்காந்த உடனே அப்படி நாங்கள் அந்த அந்த அளவுலேயே உட்காந்துருக்க உள்ள போயிடலாம். எங்கள் தாய் மாமா வந்து இல்லைன்னு சொன்னான். அன்னைக்கு நாங்கள் உயிரோடு இல்லை, அந்த அளவில் எங்களை வந்து காப்பாற்றி விட்டவர் எங்கள் தாய் மாமா தான். காலையில் 6 மணி ஆச்சு, வெள்ளம் ஓடி வந்து தனுஷ் கோடியே அழிஞ்சு போச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வெள்ளம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது, உணவு இல்லை, பட்டினியாக கிடக்கணும். எந்த விதமான உணவும் கிடையாது எங்களுக்கு. நாங்கள் அமைதியாக இப்போ அங்கே பார்க்குறோம், எதுவுமே இல்லை. உட்காந்துருக்கோம், உட்காந்துருந்தோடனே அப்போ ஹெலிகாப்டர் அங்கேருந்து வருது. ஹெலிகாப்டர் வந்தவுடனே பன் உப்புமா இதுகளை எங்களுக்கு மேலேருந்து போடுறாங்க. போடும்போது வானாந்தர காட்டில் போட்ட மாதிரி வந்து அந்த இடத்துல போடுறாங்க, ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் போடுறாங்க. அந்த காற்று அடித்து முடிஞ்சு 3 நாளைக்கு பின்னால் நாங்கள் பட்டினியாகவே அந்த வாழ்க்கையை வந்து நினச்சி பார்க்க போகும்போது இந்த சாப்பாடாக தந்துதான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். அதுதான் என்னுடைய நினைவில் இன்னமும் பதிஞ்சிருக்கு. 1964 நடந்த ஒரு சம்பவம் மட்டும் மனதில் பதிஞ்சிருக்கு. நன்றி, வணக்கம்.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.

நேரம் சரியாக 7:22 நிமிடங்கள் ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததான், உங்களுக்கு யார் யாருக்கு வந்து கிரிக்கெட் விளையாட பிடிக்கும்? கிரிக்கெட் எல்லாருக்குமே பிடிக்கும். கிரிக்கெட் விளையாட அப்படின்னு வந்து பார்க்கும்போது அதுவுமே எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயந்தான். ஆனால் சில பேருக்கு தான் ஒரு நல்ல ஒரு ஃபார்மில் ஒரு சூப்பரான ஒரு கிரிக்கெட் அப்படிங்கிறது விளையாட தெரியும். நம்ம எல்லாருமே வந்து இறக்கி விட்டு கையில் ஒரு பேட்டை கொடுத்தா எதையாச்சும் போட்டு கண்ண முடிச்சு சுற்றி இருந்து அடிப்போம். ஆனால் ஒரிஜினலாக ஒரு கிரிக்கெட் அப்படிங்கிறது நல்லா வந்து கற்றுக்கிட்டு நல்லா ஒரு ட்ரெயின் பண்ணிவிட்டு சூப்பராக விளையாடுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு யாருக்காச்சும் கிரிக்கெட் வந்து விளையாட தெரியும், விளையாட ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு டீம் இருக்குது அப்படின்னா அந்த டீமை ரெடியாக வச்சுக்கிங்க. எதுக்காக அப்படின்னா, நம்மளோட ராமநாதபுரத்தில் இப்போ 2nd டிவிஷன் லீக் போட்டிகளில் வந்து பங்கேற்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 28 தேதிக்குள்ளே வந்து விண்ணப்பிக்கணுமா. உங்களுக்கு ஒரு டீம் இருக்குது, அந்த டீம் சூப்பராக வந்து விளையாடுவீங்க அப்படின்னா, நம்மளோட ராமநாதபுரம் மாவட்ட கிரிக்கெட் சங்கம் சார்பில் நடத்தப்படுற 2026-27 2nd டிவிஷன் லீக் போட்டியில் வந்து பங்கேற்கலாம். இதுக்காக ஒரு புதிய அணிக்கு வந்து ஒரு புதிய அணி வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. நம்ம ராம்நாட் சார்பில் ஒரு டீமை வந்து கொண்டு போக போகிறாங்க. அதுக்கு தகுதி சுற்றுகள் வந்து இப்போ நடைபெற இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தகுதி சுற்றில் நீங்கள் கலந்துக்க விரும்புனீங்க அப்படின்னா, உங்கள் அணியை வந்து மொத்தமாக ஒரு நுழைவு படிவு மாதிரி வந்து கொடுக்கணும். நுழைவு கட்டணத்தோடு நீங்கள் வந்து சேர்த்து வந்து விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிச்சுட்டு நீங்கள் வந்து விளையாடலாம், போட்டிகளை வந்து கலந்துக்கலாம். அதாவது தகுதி சுற்றுகளை நீங்கள் வந்து கலந்துக்கலாம். தகுதி சுற்றுகளை நீங்கள் கலந்துக்கிற போது என்ன நடக்கும் அப்படின்னா, அதில் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளோட ராமநாதபுரம் சார்பில் உங்களோட டீம் வந்து விளையாடும். நீங்கள் உங்கள் டீம் உங்கள் கிளப்பு அப்படின்னு மட்டும் இல்லாமல் நம்ம ராம்நாட்டுக்காக நீங்கள் வந்து விளையாடுவீங்க அப்படிங்கிற ஒரு பெருமை உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதை பற்றினா கூடுதல் தகவல் வந்து தெரிஞ்சுக்க 8144089452 எனக்கு கால் பண்ணுங்கள். 8144089452. இப்போ அடுத்ததாக 0 திரைப்படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்திரன் அவங்க குரலில், நிவாஸ் கே பிரசன்ன அவங்க இசையில், கபிலன் அவர்களோட வரிகளில் ஒரு அழகான ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது. பாடலை கேட்டு தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி 11 ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு ஸ்ரீநாத் அவர்களின் வாழ்த்து.
1: கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியை ஒரு 10 வருஷமா சிறப்பா அதை நடத்திக்கிட்டு இருக்க திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதுல என்ன அப்படின்னா, ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம், இந்தியாவிலேயே ஒரே சேனல், ஒரே ஒரு எஃப்எம் ஸ்டேஷன் ஃபார் த சொசைட்டி, ஃபார் த கம்யூனிட்டி ஆஃப் ஃபிஷர்மென் அப்படின்னா இதுதான். மீனவர்களுக்கான ஒரே எஃப்எம் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்றதுல ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். ஐ விஷ் ஆம்ஸ்ட்ராங் அண்ட் ஹிஸ் டீம் வெரி வெரி குட் லக், பெஸ்ட் விஷஸ், காட் பிளஸ், தேங்க்யூ.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அள்ளி வரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு, வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 7:31 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்ப அடுத்ததா நம்ம ஊர்ல இருந்து நீங்க அதிகமா ராமேஸ்வரம் ராமநாதபுரம் இந்த பகுதியில இருந்து சென்னை பக்கம் வந்து போகிறீங்க, சென்னை வந்து டிராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது வந்து ட்ரெயினை வந்து அதிகமாக நம்ம வந்து பயன்படுத்துவேன் அப்படின்னா உங்களுக்காக ஒரு புதிய ஒரு தகவல். என்ன தகவல் அப்படின்னா நம்ம ராமேஸ்வரம் டு சென்னைக்கு ஒரு எக்ஸ்பிரஸ் வந்திருக்கு, அதுதான் சேது சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். அது நைட்டு ஒரு 9:30 வந்து கிளம்பும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டைமில் வந்து நம்ம வந்து அதை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அதுவும் பல வருஷமாக அது வந்து ஓடிட்டுருக்குதான். நான் வந்து காலேஜ் எஃப்எம் சேரும்போது சென்னை போகும்போது அதில் தான் வந்து போனேன். அதுக்கு முன்னாடி காலேஜ் படிக்கும் போது அதெல்லாம் போயிருப்பேன், அதுக்கு முன்னாடி லோக்கலும் அதெல்லாம் போயிருப்பாங்க. ஒரு நம்ம ஊருக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு பிரத்யேகமான ஒரு ட்ரெயின் அப்படின்னா அந்த சேது எக்ஸ்பிரஸ் நிறைய பேர் வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த சேது வந்து நல்லா வந்து புதுப்பிக்க போறோம், இன்னும் நல்லா வந்து சூப்பராக வந்து வைக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. எல்ஹெச்பி அப்படின்னு சொல்லிட்டு கோச்சஸ் வந்து உருவாக்க போறாங்களாம். இது நிறைய புதிய பெட்டிகள் வந்து வரப்போகுதான், நல்ல ஒரு சூப்பரான ஸ்டாண்டர்டில் வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அதிக வசதி வந்து இருக்குமா, விரிவான இருக்கைகள் இருக்குமா, ஒரு சுகமான பயணம் அந்த எல்ஹெச்பி பெட்டிகளில் வந்து இருக்குமா, அப்புறம் மேம்பட்ட பிரேக் வந்து இருக்குமா, அப்புறம் ரொம்ப ஒரு அதிர்வுகள்லாம் இல்லாமல் ஸ்மூத்தாக வந்து பயணம் பண்ணலாமா, அப்புறம் ஏசி காசு கூட வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஒரு நல்ல அதிக வசதிகள் கொண்ட அந்த ஒரு பெட்டிகளை வந்து கொண்டு வர போகிறாங்க. எல்லாத்துலேயும் இல்லை, அதுவும் தனியாக ஒரு பெட்டிகள் வந்து வரப்போகுது. நல்ல ஒரு சூப்பரான ஒரு கோச்சஸ் இருக்கும். ஆனால் கட்டாயமாக அதுக்கு வந்து சீட்டு ப்ரைஸ் வந்து நிறைய கூட தான் வந்து கேட்பாங்க, டிக்கெட் ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து கூட தான் வந்து கேட்பாங்க. இருந்தாலும் இப்படி ஒரு பெட்டிகள் வந்து வரப்போகுது, அதுவும் நீங்கள் சேது வந்து பயன்படுத்த போகிறீங்கன்னா சேதுக்காக இப்படி ஒரு சிறப்பான ஒன்று கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இப்போ அடுத்து மீண்டும் ஒரு காதல் கதை அப்படின்ற ஒரு படத்துலேருந்து ஒரு அருமையான ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு, அந்த பாடலை கேட்டு தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
1: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 7:42 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்பு பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ போன மாதத்தில், அதாவது கரெக்டாக அந்த ஆகஸ்ட் வந்து தொடங்குற சமயத்தில் ஒரு பிரச்சனை வந்து போயிட்டு இருந்துச்சு. அதுதான் அந்த கறிக்கோழிகள் பிரச்சனை. அதுதான் கோழிகளில் வந்து அதை அனுப்புகிறவங்க அங்கேருந்து கரெக்டாக ஒரு 12 மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பாடு போடாமல் அதுக்கு நடுவுலேயே வந்து சாப்பாடு போட்டு கொடுக்குறதுனால அதனால பிரச்சனைகள் வந்து வருது. அதை வந்து நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கறிக்கடை உரிமையாளர்கள்லாம் வந்து ஒரு போராட்டம் பண்ணாங்க. கறி கோழிக்கறினா வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 2-3 நாள் அந்த பிரச்சனை வந்து போயிட்டுருச்சு. அதே மாதிரி வர 24ஆம் தேதியிலேருந்து இன்னொரு ஒரு பிரச்சனை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் ரொம்ப முக்கியமாக இப்போ நிறைய பேர் போராட்டம் வந்து நடத்திட்டுருக்காங்க. என்ன அப்படின்னா, பாலோட கொள்முதல் விலையை வந்து ஏற்றிருக்காங்க. அது வந்து உயர்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது உயர்த்தப்பட்டிருக்கனால இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அது குறைக்கலை இல்லை வந்து ஏற்கனவே இருந்த மாதிரி சரிசமமாக ஆகலை அப்படின்னா 24ஆம் தேதியிலேருந்து பால் விநியோகம் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பால் பண்ணை உரிமையாளர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நடந்துச்சுன்னா அது இன்னும் பெரிய ஒரு பிரச்சனையாக தான் வந்திருக்கு. நமக்கு எப்படி அந்த சிக்கன் அப்படிங்கிறது வந்து ஒரு வாரத்துக்கு நம்ம தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கோ, பால் அப்படிங்கிறதுல டெய்லியும் தேவை நம்மளுக்கு வந்து தினசரி நம்ம தமிழ்நாட்டோட முக்கிய தேவையாக இருக்கிறதே இந்த பால் தான். அது வந்து இப்போ கொள்முதல் வந்து நிப்பாட்டப்பட்டிருக்கு இல்லை, அது வரல விநியோகம் பண்ணப்படல அப்படின்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு தெரியும். அதனால் அரசு ஏதாச்சும் நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போதைக்கு தெரிவிச்சிருக்காங்க 24ஆம் தேதிக்கு அப்புறம் இது எப்படியே தொடர்ந்துச்சு அப்படின்னா நாங்கள் போராட்டம் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இப்போ இன்றைக்கான விலை நிலவரங்களை தெரிஞ்சுக்கலாம். பெட்ரோல் டீசல் எந்த விலை மாற்றம் இல்லாமல் பெட்ரோல் லிட்டருக்கு 109.50 ரூபாய் இருக்கும். டீசல் லிட்டருக்கு 101.50 ரூபாய் விற்பனை செய்யப்படுது. தங்கம் 18 கேரட் 1 கிராம் தங்கம் 11,692 ரூபாய்க்கும், 22 கேரட் 1 கிராம் தங்கம் 14,290 ரூபாய்க்கும், 24 கேரட் 1 கிராம் தங்கம் 15,500 ரூபாய்க்கும், 8 கிராம் 1 பவுன் தங்கத்தின் விலை 22 கேரட் 114,200 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு விற்பனை செய்யப்பட்டுருக்கு. இதுதான் இன்றைக்கான விலை நிலவரம். இப்போ அடுத்ததாக நவீன சரஸ்வதி சபதம் அப்படின்ற ஒரு திரைப்படத்திலேருந்து ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது. இந்த பாடல் நீங்கள் நிறைய பேர் கேட்டிருப்பீங்களா அப்படிங்கிறது தெரியல, கேட்காட்டாலும் இப்போ வந்து கேளுங்க. வைரமுத்து அவர்கள் வந்து வரிகளில் கார்த்திக் மற்றும் பூஜா இரண்டு பேர் பாடியிருக்காங்க. பிரேம்குமார் அப்படின்ற ஒரு இசையமைப்பாளர் வந்து போட்டிருக்காங்க. அவங்க யாருன்னு எனக்குமே தெரியல, ரொம்ப ஒரு அண்டர்ரேட்டடான ஒரு மியூசிக் டைரக்டர். ஆனால் அந்த பாட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். பாட்டில் கேட்டு தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 8 மணி. எளிய மக்களின் குரலாய், வளர்ச்சியின் வழிகாட்டியாய், இதமான இசையாய், நீதல் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளி வரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 8 மணி 1 நிமிடங்கள் ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான், அலெக்ஸ் பாண்டியன். அடுத்ததான் இன்னைக்கு என்ன தினம் அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது, இன்னைக்கு 2 தினம் வந்துருக்கு. ஒன்று மனித நேய தினம். இந்த மனித நேயம் பற்றி நம்மளுக்கு வந்து தெரியும், இந்த ஒரு போர் வன்முறை இந்த மாதிரியான சூழல்களில் மக்களுக்கு வந்து ஒரு உதவியாக வந்து இருக்கணும், இல்லை பேரிடர் காலத்தில் நம்மளோட சுயநலத்தை வந்து விட்டுட்டு ஒரு மனித நேயத்தோட மக்களை வந்து பாதுகாக்கணும், எந்த ஒரு விஷயத்துலேயுமே அடுத்தவங்களுக்கு நம்ம உதவியாக வந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு மனிதநேய ஒரு பண்பு. இது எல்லாருக்குள்ளே இருந்தோம் அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. அது இல்லாதனால தான் வந்து மனிதநேய தினம் அப்படின்னு ஒரு தினத்தையே வந்து வச்சு எல்லோரும் இதை வந்து கடைபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதாவது குறிப்பிட்ட ஒரு விஷயத்துலையாச்சும் நம்மளுக்கு வந்து இந்த மனித நேயம் அப்படிங்கிறது வந்து இருக்கணும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சுயநலத்தையும் பேணுவோம், அதே மாதிரி மனித நேயத்தையும் வந்து பேணுவோம், பொதுநலத்தையும் பேணுவோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததான் இன்னைக்கு இன்னொரு தினம் அப்படின்னா புகைப்பட தினம், ஃபோட்டோகிராஃபி டே அப்படின்னு சொல்கிறாங்க. புகைப்படம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்து பிடிக்கும். இந்த காலகட்டத்தில் பாருங்கள், ஒரு 30 வருஷம் 35 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ நமக்கு அம்மாவுக்கு வந்து அம்மா அப்பா கல்யாண நாள், இல்லை அம்மா வீட்டில் ஏதாச்சும் ஃபங்க்ஷனு, இல்லை அப்பா வீட்டில் ஏதாச்சும் ஃபங்க்ஷன், இல்லை எங்கேயாவது டூர் போயிருந்தாங்க அப்படின்னா ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுட்ருப்பாங்க. மொத்தமாக ஒரு 10-15 வருஷத்துக்குள்ளே ஒரு 4-5 ஃபோட்டோ தான் வச்சுட்ருப்பாங்க. சில பேர் வந்து கேமராலாம் இருந்துச்சு அப்படின்னா நிறைய ஒரு ஃபைல்லாம் வந்து போட்டு வச்சுருப்பாங்க, ஆல்பம்லாம் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. அதனால் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்திருக்கும். அது ரெட்டச்சட்டை போட்டிருப்பாங்க, தாவணி போட்டிருப்பாங்க, கனகாபரம் பூ வச்சுட்ருப்பாங்க, நம்ம அப்பாலாம் வித்தியாசமாக மீசை தாடிலாம் வந்து வளர்த்து வச்சுட்டு தொப்பிலாம் போட்டுட்டு வித்தியாசமாக இருப்பாங்க. அவங்க ஒரு மாதிரி ஸ்டைலாக வந்திருப்பாங்க, ஒரு பேண்ட்டு அப்போ உள்ள சட்டை அதெல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி பார்க்கவே அவ்வளோ இருக்கும். அந்த காலத்தில் அவ்வளோதான் ஃபோட்டோ எடுக்க முடியும். ஆனால் இப்போ அப்படியா, டெய்லி எடுக்கலாம், எங்கே வேணால் எடுக்கலாம், பார்க்குற இடத்துல எடுக்கலாம், எதை வேணால் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு வசதி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு ஃபோட்டோ வந்து வளர்ந்துருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் லூயிஸ் டகுரே அப்படிங்கிறவங்க தான். இவங்க தான் வந்து டகுரியோ டைப் அப்படின்ற ஒரு புகைப்படத்தை வந்து செயல்பட்ட வலிமை வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துருக்கு. இது 1839 இப்படி ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபி வந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற நம்மளுக்கே வந்து தெரியும், அவ்வளோ மாற்றம் வந்துருச்சு. அதனால் இது எல்லாத்தையும் நமக்கு வந்து பண்ணி கொடுத்த டகுரி அவருக்கு வந்து ஒரு வாழ்த்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லி நன்றியை தெரிவிச்சிடலாம். இப்போ அடுத்து விண்ணை தாண்டி வருவாயா அப்படின்ற திரைப்படத்திலேருந்து தேவன் ஏகாம்பரம், சின்மை அவங்க குரலில், ஏற மனசையில், தாமரை அவர்களோட வரியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல் வந்துட்டு கேட்டு தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஓசையப்பம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: ஐயா, என்னுடைய பேர் திரவியம்யா. அந்த பாம்பனில் வந்து இந்த பாலத்துக்கு அடியில் வந்து ஒரு மீன்களை வச்சு வெட்டிக்கிட்டு இருக்கையா. ஐயா, என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது ஒரு கஷ்டம்னா, அன்றைக்கி நான் உயிர் பழத்ததே பெரிய, நாங்கள் மொத்தத்துக்கு ஒரு ஆள் இல்லை, 6 பேர் கடலுக்கு போயிருந்தோம், 6 பேரும் உயிர் பழத்ததே பெரிய இதுதான். ஏன்னா ஒரு நேரம் எனக்கு வயசு அப்போ ஒரு 12 வயசு இருக்கும், 12 வயசு இருக்கும், நாங்கள் கடலுக்கு போயிருந்தோம். கடலுக்கு போயிருக்க அந்த குன்னாவடைன்னு சொல்லுவாங்க, அந்த வலையும் காற்று வந்துட்டு, காற்று வந்தால் இங்கேருந்து நம்ம ஒரு 20 நாட்டிகளில் வந்து வலை விட்டுருப்பாங்க. அப்போம்லாம் அந்த காம்போஸ் வச்சுமோ, ஒரு சின்ன காம்போஸ் வச்சு தான் தொழில் பார்ப்போம். காலையில் வலை இழுத்துட்டோம், வலை இழுத்த முடிஞ்ச உடனே காற்று மலையும் புயல் மாதிரி கிளம்பிட்டு கிளவுனா, பாயை தூக்கி பாய் மரத்தை போட்ட உடனேயே ஒரு 1/2 மணி நேரம் கூட வல்லம் வந்துக்கிட்டு இருக்க, வல்லத்தில் வந்து பாயில் உள்ள பாய் கட்டியிருப்பாங்க பற்றியில, அந்த கூரா பாயின்னு சொல்லுவாங்க, அந்த கூரா பாயில் கட்டியிருக்க பருமல் பருமலை மூங்கில், அந்த மூங்கில் ஒடிஞ்சு வச்சு, ஒடிஞ்ச உடனே என்ன செய்கிறாங்க, அந்த பாயை கீழே இறக்கிட்டு கஷ்டப்பட்டு மலையும் காற்றும் போய்கிட்டு தான் இருக்குது, நடந்துக்கிட்டு தான் இருக்குது, விழுற மாதிரி இல்லை. அப்போ என்ன செய்கிறாங்க, மரத்துலேயும் இந்த பாய் மரத்தை எல்லாம் நல்லா கட்டி கட்டி, அந்த மரத்தை மரத்தை அந்த பருமலை கட்டி கட்டி மர பாய் குத்து பாய் மாதிரி அடித்து வந்துக்கிட்டு இருக்கு. அடித்தா வந்து 3 நாளாக வல்லம் வருது, அந்த பாய் ஓட்டிலே வருது, வளிஞ்சிக்கிட்டே தான் போகுது. எங்கிட்டாவது ஒரு பக்கம் வளிஞ்சிட்டுனாக்கே எங்கள் உயிர், 6 பேர் உயிர் அன்றைக்கே போயிருந்துருக்குங்க. இது அன்றைக்கு தான் ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம், நம்ம உயிர் பிழைப்போமா இல்லையா, அதுக்கு மேலே வல்லம் தாழ்ந்துருக்கும், இதுக்கு மேலே ஒன்றும் செஞ்சுருக்க முடியாது, என்னை சமைக்கவே முடியாது, வாங்க முடியாது, இருக்கிற காஞ்சியை மட்டும் வச்சு முதல் நாள் சாயந்தரம் வரை பொழுது ஒரு இரவு குடிச்சிட்டு 2 நாளாக பட்டியாக கிடக்கும், இன்னும் 2 நாள் கழிச்சிருந்தா எப்படியும் வல்லம் தாழ்ந்தும் போயிருக்கேன், வாங்குற போட்டாலும் நிற்காது, அந்த மாதிரி உள்ள இடம். ஏ வளைஞ்சு வரும்போது ஒரே ஒரு தூத்துக்குடி போட்டு வந்து அங்கேருந்து வந்தது, எங்களை பார்த்து நாங்கள் எங்கள் அந்த போட்டை பார்த்த உடனே இப்போ ஒரு கையில் இருக்க துண்டை வச்சு வளைச்சி கூப்பிட்டோம், வந்துட்டாங்க, எங்கள் இருக்கிற சோதனை பார்த்து அந்த வல்லத்தை வந்து தூத்துக்குடியில் ஒன்று இழுத்து போட்டாங்க. அன்றைக்கி வந்து ஒரு அன்றைக்கு தான் என்னுடைய மறக்க முடியாத சம்பவம் நாங்கள் பார்த்தோம், இல்லாட்டா நாங்கள் அன்றைக்கே எல்லோரும் உயிரோடு பிரிந்திருக்க மாட்டோம். அந்த தூத்துக்குடி போட்டு எங்களை காண்டு போகிறது, எங்கள் கண்ணில் படாமல் இருந்தால் அன்றைக்கி இறந்துருப்போம். இதுதான் எங்களுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத சம்பவம், இன்னும் அந்த நினைவுகள். 12 வயசில் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். ரொம்ப நன்றியா.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உங்க ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடிக்கொற்ற பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
1: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்டிலேயே கிடைக்குது. திருப்பூழா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன். பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR பிரியாணி அப்ஸ்டேர்ஸ், பாரதி நகர் பஸ் ஸ்டாப், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட் 9150080065.
2: சார் ஒன்டே லீவ் வேணும் சார்.
3: எதுக்கியா?
2: அது பாத்ரூம் வால்ல இருக்கிற கரையை தேய்க்கிறேன்னு என் கையை உடைச்சுக்கிட்டேன் சார்.
3: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்ளன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத், தென்காசி.
1: ஆடை உலகின் அரசன் அயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
5: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். மக்களுக்குரிய பலன்கள் சென்றடையும் வகையில் தரவுகளை உருவாக்குவதில் இந்திய புள்ளியியல் பணி அதிகாரிகளின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்றிரவு சென்னை வருகிறார். அரசு பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி 5 வித்தியாசத்தில் சேப்பாக் அணியை வென்றது. மக்களுக்குரிய பலன்கள் சென்றடையும் வகையில் தரவு சார்ந்த அமைப்பை உருவாக்குவதில் இந்திய புள்ளியியல் சேவை அதிகாரிகளின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று குடியரசுத் துணைத் தலைவர் மாளிகையில் இந்திய புள்ளியியல் பணி அதிகாரிகளின் மத்தியில் உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார். அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்கள் என்பவை அறிக்கைகள் மற்றும் அட்டவணைகளை காட்டிலும் குறிப்பிடத்தக்க தகவல்களை அளிக்கக்கூடியவை என்று அவர் கூறினார். இப்பணியில் துல்லியமான கள நிலவரங்கள் குறித்த ஆழமான புரிதலுடன் அதிகாரிகள் அணுக வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நம்பகமான புள்ளி விவரங்களே சிறந்த கொள்கை உருவாக்கம் மற்றும் திறமையான நிர்வாகத்திற்கு அடித்தளமாக அமைவதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார். தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்றிரவு சென்னை வருகிறார். சென்னையை அடுத்த கோவளத்தில் தமிழ்நாடு, கேரளம் உள்ளிட்ட தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் கலந்து கொள்ளும் மாநாடு திரு அமித்ஷா தலைமையில் நாளை நடைபெறவுள்ளது. இதற்காக இன்றிரவு தனி விமானத்தில் திரு அமித்ஷா வர இருப்பதை ஒட்டி சென்னை விமான நிலையம், கோவளம் உள்ளிட்ட பகுதிகளில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. உள்துறை அமைச்சருக்கு அளிக்க வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் விமான நிலைய வளாகத்தில் நேற்று நடைபெற்றது. காவல்துறை உயரதிகாரிகள், விமான நிலைய உயரதிகாரிகள் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். விமான நிலையத்திலிருந்து கோவளம் வரை சாலை மார்க்கமாக உள்துறை அமைச்சர் பயணிப்பதால் சாலைகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்வது குறித்தும் இந்த கூட்டத்தில் முடிவுகள் எடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அரசு பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே அரசு பள்ளியில் கிருமி நாசினி கலந்த குடிநீரை அருந்திய 18 மேற்பட்ட மாணவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். மாணவர்களின் உயிருடன் விளையாடும் தாவேக்கு அரசின் இத்தகைய மெத்தன போக்கை கண்டிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த அரசு வெற்று விளம்பரங்களை தவிர்த்து இச்சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுப்பதுடன் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு உயர்தர சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றும் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் கும்பாபிஷேகம் அடுத்த மாதம் 17 தேதி நடைபெறவுள்ளது. கும்பாபிஷேகத்திற்கு செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா தலைமையில் நேற்று நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
6: மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் திருக்குறுமுழக்கு நன்னீராட்டு பெருவிழா வரும் 17/9/2026 வியாழக்கிழமை காலை 7:40 மேல் 8:10 திருக்குளமுழு சிறப்பாக நடைபெற உள்ளது. திருக்குளமுழுக்கு பெருவிழாவிற்கான காண்பதற்காக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள் என்பதால் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்குவதை உறுதி செய்திட காவல்துறை செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் குறித்து கூட்டத்தில் விரிவாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. அதேபோன்று மதுரை மாநகராட்சி சார்பில் செய்யப்பட வேண்டிய அனைத்து அடிப்படை வசதிகள் மற்றும் மருத்துவத்துறையின் மூலம் தேவையான மருத்துவ உதவி மையங்கள், மருத்துவ குழு, 108 ஆம்புலன்ஸ் வசதி உள்ளிட்ட அனைத்து மருத்துவ சேவைகள் தயார் நிலையில் வைத்திருக்க ஏற்பாடு, அனைத்து துறை அலுவலர்களையும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டது. கூட்டத்தில் மாநகர காவல் ஆணையர் திரு ராஜேந்திரன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு தேவநாதன், மாநகராட்சி ஆணையாளர் திரு கௌரவ்குமார், பல்வேறு துறை சார்ந்த உயர் அதிகாரிகள், அலுவலர்கள் என பலர் கலந்து கொண்டனர். மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
5: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோர பகுதிகளில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக திருவள்ளூர், சென்னை, அரியலூர், திண்டுக்கல், புதுக்கோட்டை, தேனி ஆகிய மாவட்டங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. இதற்கிடையே நெல்லை மாவட்டத்தில் இன்றும் நாளையும் கடல் சீற்றத்துடன் காணப்படும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
7: மத்திய அரசின் புவி அறிவியல் அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் இந்திய தேசிய கடல்சார் தகவல் சேவைகள் மையம் முன்னெச்சரிக்கை அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இன்று 19 அதிகாலை 2:30 முதல் ஆகஸ்ட் 20 மாலை 5:30 வரை கேரள, தென் தமிழ்நாடு மற்றும் லட்சத்தீவு கடலோர பகுதிகளில் கடல் சீற்றத்துடன் காணப்பட வாய்ப்புள்ளது. இதனையொட்டி நெல்லை மாவட்டத்தில் உள்ள அனைத்து மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்களும் இன்று மற்றும் நாளை 20 ஆகிய இரு தினங்களில் மீன்பிடிக்க கடலுக்குள் செல்ல வேண்டாம் என கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் கடல் சீற்றம் காரணமாக நெல்லை மாவட்ட கடற்கரை பகுதிகளில் பொழுதுபோக்கு மற்றும் சுற்றுலா நடவடிக்கைகள் மேற்கொள்ள 2 தற்காலிகமாக முழு தடை விதிக்கப்படுகிறது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
5: இருவரி செய்திகள். சண்டை நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஈரான் உடன்படும் வரை பேச்சுவார்த்தையை நிறுத்தி வைக்குமாறு அமெரிக்க குழுவினரை தாம் கேட்டுக் கொண்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். சிரியாவின் வடமேற்கு மாகாணமான இட்லிப் பகுதியில் உள்ள விமான படைதளத்தின் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. பாகிஸ்தான் தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடைய முகமது யாகூப் உள்ளிட்ட 3 எதிராக ஜாமீனில் வெளிவர முடியாத பிடியாணையை ஜம்மு காஷ்மீர் எண்ணெய் நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. இந்தியாவில் அதிக முதலீடுகளை மேற்கொள்ளுமாறு ஜப்பான் தொழிலதிபர்களுக்கு மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். குழந்தைகள் தொடர்பான பாதையில் பதிவுகளை வெளியிட்டு விதிமீறலில் ஈடுபட்டால் மெட்டா நிறுவனத்திற்கு சட்ட பாதுகாப்பு நீக்கப்படும் என்று மத்திய அரசு எச்சரித்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் முறைகேடுகள் காரணமாக ரத்து செய்யப்பட்ட 44 தேர்வுகள் குறித்த பட்டியலை அம்மாநில அரசு வெளியிட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே குப்பை கிடங்கில் பற்றிய தீயை பல மணி நேரம் போராடி தீயணைப்புத் துறையினர் கட்டுப்படுத்தினர். அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் போதையில்லா தமிழகம் குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் மாவட்ட ஆட்சியர் திருமதி மிருணாளினி தலைமையில் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் சுற்றுலா பேருந்து மோதி விபத்தில் இரவு காவலர் ஒருவர் உயிரிழந்தார். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பருவமழை முன்னேற்பாட்டுப் பணிகளை கண்காணிக்க 15 அதிகாரிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நியமித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி 5 வித்தியாசத்தில் சேப்பாக் அணியை வென்றது. சேப்பாக்கில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய சேப்பாக் அணி 19.3 ஓவரில் 167 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 168 ரன் என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய கோவை அணி 18.5 ஓவரிலேயே 5 இழப்பிற்கு 171 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்றிரவு 7:30 நடைபெறும் ஆட்டத்தில் திண்டுக்கல் திருச்சி அணியை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்திய மகளிர் அணி தென்னாப்பிரிக்க அணியை 6-1 என்ற கோல் கணக்கில் வென்றது. நெதர்லாந்தில் நேற்று நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் இந்திய அணி இடம்பெற்றுள்ள டி பிரிவில் முதலிடத்தை பிடித்துள்ளது. இதனிடையே இந்திய ஆடவர் அணி இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பாகிஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷயா சென் 2 சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். நேற்று நடைபெற்ற முதல் சுற்று ஆட்டத்தில் இவர் ஆஸ்திரேலியாவின் கோலின்ஸ் பிலிமோனை 16-21, 21-8, 21-4 என்ற செட் கணக்கில் வீழ்த்தினார். மகளிர் இரட்டையர் பிரிவு ஆட்டத்தில் இந்தியாவின் த்ரிஷா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களுக்குரிய பலன்கள் சென்றடையும் வகையில் தரவுகளை உருவாக்குவதில் இந்திய புள்ளியியல் பணி அதிகாரிகளின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்ததென்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்றிரவு சென்னை வருகிறார். அரசு பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேப்பாக் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: சூரியனை நேருக்கு நேரா யாரால பாக்க முடியும்? மனிதர்களாகிய நம்மளால முடியாதுங்க. ஆனா பறவைகளின் அரசனான கழுகால முடியும். எப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா? கழுகோட கண்கள் கூர்மையானதா இருந்தாலும் சூரியனை நேருக்கு நேரா பாக்கையில மட்டும் மங்கலாயிருமா. அதனாலதான் கழுகால சூரியனை நேருக்கு நேரா பாக்க முடியுது. கழுகோட கண்கள் மட்டும் மனிதருக்கு இருந்திருந்தா கிட்டத்தட்ட 10வது மாடியில இருந்து புத்தகத்தை தரையில வச்சு கூட படிக்க முடியுமா?
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: அள்ளி வரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு
3: வெளுப்புப்பாடு
2: நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4

நேரம் சரியாக 8:34 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். அடுத்ததா இன்ஜினியரிங் படித்தவர்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பு வந்திருக்கு. யார் வந்து கொடுத்துருக்கா அப்படின்னு பார்த்தா நம்ம இந்திய ரயில்வேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய வேலை வாய்ப்புகள் வந்துருக்குன்னு சொல்றாங்க. ஜூனியர் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதவியில் எலக்ட்ரிக்கல், சிவில், மெக்கானிக்கல், வெல்டர், இன்னும் சில பல வேலைகள் வந்துருக்கு. மொத்தமாக நம்ம இந்தியா முழுக்க 3993 இடங்கள் வந்து இருக்குதான் நம்மளோட இந்திய ரயில்வேஸில். இவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 4000 பணியிடங்கள் வந்து இருக்குது. இதில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் டிப்ளமோ இல்லை பிஎஸ்சி வந்து முடிச்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஜினியரிங் பணியிடங்கள் தான், ஆனால் நீங்கள் டிப்ளமோ இல்லை பிஎஸ்சி பண்ணாவே போதும். பிஎஸ்சிலே நீங்கள் வந்து டிப்ளமோவில் நீங்கள் வந்து மெக்கானிக்கலோ சிவிலோ இந்த மாதிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்லைன்லேயே தேர்வு வந்திருக்கும். சான்றிதழ் சரிபார்ப்பு, மருத்துவ பரிசோதனை வந்திருக்கும். விண்ணப்பிக்க rrbapply.gov.in அப்படின்ற இணையதள முகவரியை பயன்படுத்திக்கலாம். rrbapply.gov.in. இந்த 9-13 வரை, அடுத்த மாதம் 13 வரைக்கும் டைம் வந்திருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். கிடைக்காட்டால் கூட பார்த்துக்கலாம். முதல்ல முயற்சி பண்ணி பாருங்கள். நம்ம ஊரை நிறைய பேர் டிப்ளமோ படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரியுது. ஆனால் டிப்ளமோ போகிறவங்க அந்த காலேஜாக இருக்கட்டும் சரி, நம்ம வந்து படிக்கிறீங்க ஐடிஐ படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் வந்திருக்கு, ஒரு வசதிகள் வந்திருக்கு. அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. ரயில்வேஸ் இப்படி ஒரு வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்து ஹரிஹரன் சித்ரா பாடிய ஒரு சிறப்பான ஒரு பாடல் மானஸ்தன் திரைப்படத்தில் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி 11 ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய செயலாளர் மற்றும் ராஜ்யசபா உறுப்பினர் மாண்புமிகு கிறிஸ்டோபர் திலக் எம்பி அவர்களின் வாழ்த்து.
1: கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்களுக்கும் மீனவ சொந்தங்களுக்கும் என் அன்பிற்கினிய வணக்கம். மீனவ மக்களுக்கு தினந்தோறும் வானிலை தகவல்கள், மீன் விலை நிலவரம், வேலைவாய்ப்பு தகவல்கள், பருவநிலை மாற்றம், பாரம்பரிய அறிவு, போட்டித் தேர்வுகள் குறித்த நிகழ்ச்சிகளை வழங்கி வரும் கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி ஆகஸ்ட் 15 அன்று 10 ஆண்டை நிறைவு செய்வதை அறிந்தேன். பணியாற்றக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். குறிப்பாக கடலோசை எஃப்எம் 90.4 நிறுவனர் அகில இந்திய மீனவர் காங்கிரசின் தலைவர் அன்பு நண்பர் திரு ஆம்ஸ்ட்ராங் பெர்னாண்டோ அவர்களுக்கு மீனவ மக்களுக்காக இந்த வானொலி சேவையை கடந்த 10 ஆண்டுகளாக செய்து வருவதற்காகவும் இன்னும் பல 100 ஆண்டுகள் இந்த வானொலி சேவை தொடரவும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நேரம் சரியாக 8:42 ஆயிடுச்சு. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இந்த நிறைவு பகுதியில் ஆகஸ்ட் மாதத்துக்கு வந்தாச்சு, 8வது மாதம். இன்னும் இந்த அடுத்த மாதம் இன்னும் 4 மாதம் தான் கிட்டத்தட்ட வந்துருக்கு. இந்த அளவுக்கு இந்த 2026 ரொம்ப ஒரு வேகமாக தான் வந்து போகிற மாதிரி இருக்கு. நடுவில் நிறைய பிரச்சனைகள் தான் இந்த 2026 ஆரம்பிச்சதுலேருந்து நிறைய ஒரு பிரச்சனைகள், ஒரு சரியாக வந்து தொழில் வந்து போக முடியல, நிறைய விபத்துக்கள் வந்து நடந்தது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய வந்து கேட்டுட்ருக்கோம். இன்னும் இருக்கக்கூடிய நாட்களாச்சும் நல்லபடியாக வந்து போட்டோம். முதல்ல இன்றைக்கி இந்த நாள் எல்லாருக்கும் ஒரு இனிய நாளாக அமையட்டும் அப்படிங்கிற சொல்லிவிட்டு அப்படியே நம்ம நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கலாம். நீங்கள் நேரம் இணைந்திருந்தது நம்ம பாம்பன் நேசக்கரங்களாக இருக்கட்டளையின்னு கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருந்தது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ போயிட்டு மீண்டும் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நன்றி, டாட்டா, பை பை, சி யூ மக்களே.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசையம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 9 மணி.
2: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் அதிக முதலீடுகளை மேற்கொள்ளுமாறு ஜப்பான் தொழிலதிபர்களுக்கு மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். தேசிய தேர்வு முகமையான NTA தேர்வுத்தாள் தயாரிப்பு குழுவிலிருந்து 600 நிபுணர்களை நீக்கியுள்ளது. முறைகேடுகள் காரணமாக ரத்து செய்யப்பட்ட 44 பணி நியமன தேர்வுகள் குறித்த பட்டியலை ஜார்க்கண்ட் மாநில அரசு வெளியிட்டுள்ளது. தாமன் கடற்பகுதியில் படகு பழுதானதால் உயிருக்கு போராடிய 9 மீனவர்களை இந்திய கடலோர காவல்படையினர் பத்திரமாக மீட்டனர். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்திய மகளிர் அணி 6-1 என்ற கோல் கணக்கில் தென்னாப்பிரிக்க அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவில் அதிக முதலீடுகளை மேற்கொள்ளுமாறு ஜப்பான் தொழிலதிபர்களுக்கு மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். புதுதில்லி வந்துள்ள ஜப்பான் பிரதிநிதி குழுவினர் மத்தியில் பேசிய அவர், இந்தியா ஜப்பான் இடையேயான நல்லுறவின் முக்கியத்துவம் மற்றும் உறுதியான வளர்ச்சி குறித்து எடுத்துரைத்தார். அமைதி, முன்னேற்றம் மற்றும் இந்தோ பசிபிக் பகுதியில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சியில் இரு நாடுகளின் பொதுவான விருப்பம் உள்ளிட்ட விஷயங்களை அமைச்சர் அப்போது பகிர்ந்து கொண்டார். இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலும் உள்ள தொழில் வளங்கள் குறித்தும் எடுத்துக் கூறிய திரு பியூஷ் கோயல், அந்நிய நேரடி முதலீட்டில் ஜப்பான் இந்தியாவின் 5வது பெரிய நாடாக உருவெடுத்துள்ளதை சுட்டிக்காட்டினார். தொடர்ந்து இந்தியாவில் முதலீடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்தார். தேசிய தேர்வு முகமையான NTA தனது தேர்வுத்தாள் குறித்த குழுவிலிருந்து 600 நிபுணர்களை நீக்கியுள்ளது. NTA நடத்தும் தேர்வுகளுக்கு முன்பாக அதனை 4 நிலைகளில் ஆய்வு செய்வதற்கு ஏதுவாக புதிய நிபுணர்களை குழுவில் இணைப்பதற்கான பணிகளையும் தேசிய தேர்வு முகமை தொடங்கியுள்ளது. மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தலைமையில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் நிபுணர்களை சேர்ப்பது குறித்து அமைச்சரிடம் NTA தலைமை இயக்குநர் விரிவாக எடுத்துரைத்தார். அடுத்த 3 வாரங்களுக்குள் 25 அலுவலர்களை தேசிய தேர்வு முகமையில் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும், அதன் அலுவலகம் மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினரின் பாதுகாப்புடன் புதிய கட்டிடத்திற்கு மாற்றம் செய்யப்பட இருப்பதாகவும் அமைச்சரிடம் எடுத்துரைக்கப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. முறைகேடுகள் காரணமாக ரத்து செய்யப்பட்ட 44 பணி நியமன தேர்வுகள் குறித்த பட்டியலை ஜார்க்கண்ட் மாநில அரசு வெளியிட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அரசு பணியாளர் தேர்வுகளில் நடைபெற்ற முறைகேடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் நடத்திய தொடர் போராட்டத்தை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 2014 ஆண்டு முதல் ஜார்க்கண்ட் மாநில தேர்வாணையம் மற்றும் ஒப்பந்த அடிப்படையில் தேர்வுகளை நடத்திய DSR டேட்டா ப்ராசஸிங் நிறுவனத்துடன் இணைந்து நடத்தப்பட்ட தேர்வுகளும் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக ஜார்க்கண்ட் மாநில அரசு தெரிவித்துள்ளது. மருந்து ஆய்வாளர்கள், உதவி பேராசிரியர்கள், துணை ஆட்சியர்கள், பல் மருத்துவர்கள், உதவி பொறியாளர்கள், உரிமையியல் நீதிபதிகள், வனச்சரக அதிகாரிகள் உள்ளிட்ட பல்வேறு பணியிடங்களுக்கு நடத்தப்பட்ட தேர்வுகளும் ரத்து செய்யப்பட்டதில் அடங்கும் என்று ஜார்க்கண்ட் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. குழாய்கள் மூலமான இயற்கை சமையல் எரிவாயு இணைப்புகளை பாதுகாப்பான மற்றும் குறைந்த விலையில் வழங்குவதற்கான ஊக்கத்திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த திட்டம் அடுத்த மாதம் முதல் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும் என்றும், அதிக எண்ணிக்கையிலான குடும்பங்கள் குழாய் வழி இயற்கை எரிவாயுவை விரைவில் பயன்படுத்துவதை உறுதி செய்யும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தற்போது நாடு முழுவதும் 1,74,00,000 உள்நாட்டு குழாய் வழி சமையல் எரிவாயு இணைப்புகள் உள்ளதாகவும், பயன்பாட்டிற்கு கொண்டுவராத இணைப்புகளை செயல்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதிய பகுதிகளுக்கு குழாய் வழி எரிவாயு கட்டமைப்பை விரிவுபடுத்தவும், நகர எரிவாயு விநியோக நிறுவனங்களை ஊக்குவிக்கவும் இந்த புதிய திட்டம் வழிவகுக்கும் என்று பெட்ரோலிய அமைச்சக செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்றிரவு சென்னை வருகிறார். சென்னையை அடுத்த கோவளத்தில் தமிழ்நாடு, கேரளம் உள்ளிட்ட தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் கலந்து கொள்ளும் மாநாடு திரு அமித்ஷா தலைமையில் நாளை நடைபெறவுள்ளது. இதற்காக இன்றிரவு தனி விமானத்தில் திரு அமித்ஷா வர இருப்பதை ஒட்டி சென்னை விமான நிலையம், கோவளம் உள்ளிட்ட பகுதிகளில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. உள்துறை அமைச்சருக்கு அளிக்க வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் விமான நிலைய வளாகத்தில் நேற்று நடைபெற்றது. காவல்துறையைச் சேர்ந்த உயரதிகாரிகள், விமான நிலைய உயரதிகாரிகள் உள்ளிட்டோர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். விமான நிலையத்திலிருந்து கோவளம் வரை சாலை மார்க்கமாக உள்துறை அமைச்சர் பயணிப்பதால் சாலைகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்வது குறித்தும் இந்த கூட்டத்தில் முடிவுகள் எடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். டாமன் கடற்பகுதியில் படகு பழுதானதால் உயிருக்கு போராடிய 9 மீனவர்களை இந்திய கடலோர காவல் படையினர் பத்திரமாக மீட்டனர். படகு மூழ்கிக் கொண்டிருப்பதாக கடலோர காவல் படையினருக்கு கிடைத்த தகவலை அடுத்து டாமன் விமான தளத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் சம்பந்தப்பட்ட பகுதிக்கு விரைந்து சென்ற கடலோர காவல் படையினர் மீனவர்களை பத்திரமாக மீட்டதாக கடலோர காவல் படையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. காயமடைந்த 3 மீனவர்கள் உடனடியாக டாமனில் உள்ள மருத்துவமனைக்கு முதலுதவி சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் அந்த செய்திக்குறிப்பு மேலும் கூறுகிறது. மணிப்பூரில் மாவோயிஸ்ட் அமைப்பைச் சேர்ந்த 46 பேர் ஆயுதங்களை ஒப்படைத்து சரணடைந்தனர். இம்பாலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு எம் எம் கெம்சாங் சிங் முன்னிலையில் அவர்கள் சரணடைந்தனர்.

0: மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. விமான படைதளத்தின் ஓடுபாதையில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும் இதில் பலத்த சேதம் ஏற்பட்ட போதிலும் உயிரிழப்புகள் ஏற்படவில்லை என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. துருக்கி நாட்டின் ராணுவ படைகளை தனது விமான படைத்தளத்தில் நிலைநிறுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் விதிகளை மீறி சிரியா செயல்பட்டதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. மத்திய ஆப்பிரிக்க குடியரசின் மேற்கு பகுதியில் தங்க சுரங்கத்தில் ஏற்பட்ட விபத்தில் 30 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். மேலும் பலர் சுரங்கத்திற்குள் சிக்கிக் கொண்டுள்ளனர். நானா மெம்பரே மாகாணத்தில் இந்திய நேரப்படி இன்று அதிகாலை 3 மணி அளவில் விபத்து ஏற்பட்டதாகவும் தொழிலாளர்கள் பணியில் இருந்தபோது சுரங்கப்பகுதி இடிந்து விழுந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அந்த பகுதியில் மீட்புப் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் காயமடைந்த தொழிலாளர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் அவர்கள் மேலும் தெரிவித்தனர். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்திய மகளிர் அணி தென்னாப்பிரிக்க அணியை 6-1 என்ற கோல் கணக்கில் வென்றது. நெதர்லாந்தில் நேற்று நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் இந்திய அணி இடம்பெற்றுள்ள டி பிரிவில் முதலிடத்தை பிடித்துள்ளது. இதனிடையே இந்திய ஆடவர் அணி இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷயா சென் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். நேற்று நடைபெற்ற முதல் சுற்று ஆட்டத்தில் இவர் ஆஸ்திரேலியாவின் காலின்ஸ் பிலிபோனை 16-21, 21-8, 21-4 என்ற செட் கணக்கில் வீழ்த்தினார். மகளிர் இரட்டையர் பிரிவு ஆட்டத்தில் இந்தியாவின் த்ரிஷா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்த இணை நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் அமெரிக்காவின் லாரன் லாம் அலிசான் லீ இணையை 21-15, 21-12 என்ற செட் கணக்கில் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் அதிக முதலீடுகளை மேற்கொள்ளுமாறு ஜப்பான் தொழிலதிபர்களுக்கு மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். தேசிய தேர்வு முகமையான NTA தேர்வுத்தாள் தயாரிப்பு குழுவிலிருந்து 600 நிபுணர்களை நீக்கியுள்ளது. முறைகேடுகள் காரணமாக ரத்து செய்யப்பட்ட 44 பணி நியமன தேர்வுகள் குறித்த பட்டியலை ஜார்க்கண்ட் மாநில அரசு வெளியிட்டுள்ளது. டாமன் கடற்பகுதியில் படகு பழுதானதால் உயிருக்கு போராடிய 9 மீனவர்களை இந்திய கடலோர காவல்படையினர் பத்திரமாக மீட்டனர். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்திய மகளிர் அணி 6-1 என்ற கோல் கணக்கில் தென்னாப்பிரிக்க அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: உங்க ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடிக்கொற்று பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
2: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
1: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், PRP, GFC, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்டிலேயே கிடைக்குது. திறப்பு விழா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன். பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR Biryani Upstairs, Bharati Nagar Bus Stop, Ramanathapuram. For appointment, 915-00-8065.
3: பாட்டி, உங்க வயசு 60-16 இல்ல, மலையில டைல்ஸ் வலிக்கிற போகுது, உள்ள வாங்க.
4: அது அனுஜோட ஆன்டி ஸ்லிப்பரி டைல் ட்ரெயின்ல கூட வழுக்காம சேஃபா இருக்கும். அனுஜ் டைல்ஸ் மால்ல டிஃபரண்ட் பிளேஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி பல ஆன்டி ஸ்லிப்பரி டைல்ஸ் இருக்கு. 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் அண்ட் தென்காசி.
2: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள். தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: புத்தம்புது புதன்கிழமை காலை வணக்கங்கள். எனது அன்பான சகோதர சகோதரிகளே, நம் வாழ்க்கையில் நம் ஆசான் யார் என்றால் அது விளையாட்டுத்தான். ஏன்னா நம்ம கல்விக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து விளையாட்டுதான் முத முதல்ல நம்ம ஆரம்பிப்போம். அதனால் வெற்றி தோல்வி எதுவுமே நம்மளுக்கு நிரந்தரம் இல்லை. நம்ம விளையாட்டையும் பார்க்கணும், கல்வியையும் பார்க்கணும் எனது அன்பான உறவுகளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சி ஆரம்பித்தாச்சு. உங்கள் விருப்பமான வாழ்த்துக்களை

சொல்லி விருப்ப பாடலை 709-443-9999 இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்க, வாய்ஸ் நோட் அனுப்புங்க, எஸ்எம்எஸ் அனுப்புங்க. உங்களுக்காக ஒரு பாடலில் சரணம் வந்து சொல்கிறேன், அது என்னென்னு உங்களுக்கு ஒரு கண்டுபிடிக்கிறதுக்கும் ஒரு சான்ஸு. பாடலை சொல்கிறேன், கேளுங்க மக்களே.

எடுத்து வச்சேன். சீலா அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு ஒரு அழகான பாடல், மனோ சுரலதா குரலில் ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அனுஷ்கா அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்லிட்டு கடலோசைக்கு வந்து 11ஆம் ஆண்டு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. டயம் படத்திலிருந்து காதல் நீதானா அப்படின்னு இரண்டு பாடல்களும் வருது. வாழ்த்துக்களோட வாருங்கள் கடல் ஓசை எஃப்எம் 90.4க்கு தாங்க.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் ஆரோக்கியதாஸ். நான் பாமன் கிராமத்தை சேர்ந்தவன். எனக்கு வயசு இப்போ ஒரு 52 வயசு ஆகுது. ஒரு 7 வயசுக்கு எங்க போட்டு வந்து வேம்பாரு போகுது. மண்டை வந்து வேம்பாரு எங்க அப்பா கொண்டு போறாங்க. அப்ப நான் யாகப்பா ஸ்கூல்ல படிச்சிருந்தவன தான் கூட்டு போறேன். 2 வயசு படிச்சிருக்கோம், கூட்டு போவாங்க. வேம்பாத்து பெட்ரோல் பங்க டீசல் இதுன்னு அப்போ சாயலியில் போய் டீசல் பிடிச்சிட்டு வந்துருவான் அப்படின்னு சொல்லி நான் எங்க அப்பாவோட எங்கள் அப்பா வந்து குடிக்கிறனால எங்க அப்பாவோடய திரும்பி அப்போ வாடகை போனேன். நான் எங்கள் அப்பாவும் ரெண்டு ஏழில் பிடிச்சா போதும். அங்கேருந்து ஒரு 7 மணி தான் வந்தோம். அப்போ பாசா டீசலை வந்து எப்படினாலே பின்பக்கத்து வாசலில் அது ஓரமாக ஏற்றி வச்சுருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. ஒரு 2 சீட்டு முன்னே வந்து நான் இருந்தேன். நைட்னா எல்லா ஸ்டாப் நிப்பாட்டி இறங்கியிருக்காப்புல. அந்த வேம்பாரு நெருங்கி போகும்போது எங்கள் அப்பா சவுண்ட் கொடுக்காடே ஆரோக்கியம்னு சவுண்ட் கொடுக்காங்க. நான் முடிச்சு என்னப்பான்னு கேட்டால் மறுபடியும் இறங்கிட்டேன். அவன் டீசலை இறக்குன்னு சொன்னோடனே கேனை இறக்கி வச்சு முடியாது பஸ்ஸை எடுத்துட்டான். இறக்கிட்டு பிள்ளைய என்னை பார்த்துக்க ஆளக்கான் வண்டி அதனால பறந்து போய்கிட்டு இருக்கேன். வரங்கிட்டு இருக்கேன். பெத்த பிள்ளைய நைட்டில் 11-12 மணிக்கு காணும்னா தொடர் உள்ள முடியாத நேரத்தில் என்ன நடக்கும்? அதோட ஒரே அள்ளையும் கனிமா இருக்கு. அந்த நேரம் பார்த்து ஒரு கிண்டிக்காரன் வந்துக்கிட்டு பஸ்ஸில் வந்திருக்கான். ஓரமான 2 பாலுக்கு நேரம் வண்டி நேரம் நிப்பாட்டி நிற்க கையை நீட்டும் நிப்பாட்டினான். என்னன்னு கேட்டிருக்கான். குமாரன் குமாரன் கிந்திக்காரனுக்கு ஒன்றும் புரியல. அழுகிற அழுக பாட்டு ஏரியா சொல்லிட்டானா. எனக்கு உறக்க வந்து சூரங்குடியை கழிச்சு ஒரு 1 கிலோமீட்டர் போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு முழி தட்டுது. முழி தட்டுன்னு அப்பான்னு சவுண்ட் எடுக்க அப்பா காணு. அதோட ஒரே அழுகைன்னா கூக்குர் போட்டோன்னு இருக்கிறவங்க ஊரா வந்துக்கிட்டு எங்க வீட்டுக்கோ உங்க வீட்டுக்கோ நான் வளர்க்குறேன் நீ வளர்க்குறேன்னு சொல்றாங்க. எனக்கு என்னை சமாளப்படுத்த முடியல. தாப்பனை காணு நைட்ல. அதோட அழுகிற அழுக பார்த்து கிந்திக்காரன் வண்டி வேமாட்டு சடக்கணும் பசம் புண்ணியத்தில் திருவள்ளு பஸ் வருது. தாப்பன் மோன் சார்னு காத்தினோடனே நான் சொல்கிறேன் சூரங்குடியில் நிற்கிறேன் வாயா அப்படின்னு சொல்கிறேன். நாங்கள் தாப்பன் மோன் அந்த நேரத்தில் ஓடி ஓடி வர சூரங்குடி ஸ்டாப் பக்கத்தில் நிப்பாட்டி போட்டிருக்காரு. வேம்பாத்தில் எங்களை இறக்கி விட்டார். அவர் கிட்டத்தட்ட 2 நாளில் எனக்கு வந்துக்கிட்டு ரொம்ப சங்கடம். 2 நாளில் சாப்பிடவே முடிஞ்சிருக்கு. அதனால் பிள்ளைகள வந்து தாய்மார் வண்டியில் போகும்போது சின்ன பிள்ளைகள உங்கள் பக்கத்தில் வச்சு கவனமாக பயணம் செய்யுங்க. நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள் தங்கமான வாழ்த்து கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: இணைஞ்சிருக்கீங்க கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில தான். மக்களே, நான் வந்து கேட்ட பாடலை கண்டுபிடிச்சிங்களா? அது சீர்காழி கோவிந்தராஜன் சார் அவங்க குரலில் வர்ற ஒரு அழகான பாடல். எல்லார் ஈஸ்வரி மேம் அவங்களும் பாடியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே முடிஞ்ச அளவு கண்டுபிடிச்சி எஸ்எம்எஸ் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்க, இல்லைன்னா எஸ்எம்எஸ் அனுப்புங்க, வாய்ஸ் நோட் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நம்ம ஸ்கூலுக்கு பள்ளிக்கூடத்துக்கு முத முத போகிறோம். நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது நம்ம பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கிறதுக்கு எல்லோரும் போகிறோம்னு வைங்களேன். பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டுருக்கோம். ஆனால் அங்கே வந்து போன உடனே அந்த முன்னாடி உள்ளவங்க அட்டண்டன்ஸ் கேட்பாங்க, உங்கள் பேர் என்ன, உங்கள் ஊர் என்ன, நீங்கள் யார், உங்கள் குலம், ஜாதி, மதம் எல்லாமே கேட்பாங்க. அப்போ அப்படி கேட்டுட்ருக்கும்போது ஒருத்த வந்து அப்படியே ஒரு மாணவன் எந்திரிக்கிறான் திட்டீர்னு. அவங்க கேட்டுக்கிட்டு இருக்கும்போது படிக்கிற மாணவன் எந்திரிக்கிறான். எந்திரிச்சு, சார் அவங்களுக்கு பிறப்பு வளர்ப்பு எதுவுமே வந்து தேவையில்லை, அவங்களுக்கு தேவை ஒரு ஒழுக்கம், நல்லா படிப்பாங்களா, நல்ல பேச்சாற்றல்கள் இருக்கா, ஸ்கூலில் எல்லாரோடையும் நல்லா நடந்துக்கிடுவாங்களா அப்படிங்கிறதத்தான் சார் பார்க்கணும். இந்த இதுகள்லாம் வந்து ஒரு தேவையில்லாத ஒன்று. இவன் பேச்சை பார்க்கும்போதே இவனுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொன்னவொடனே அந்த வாத்தியார் அப்படியே கொஞ்சம் நேரம் நின்றுட்டு யோசிக்கிறார். ஓ, தவறான கேள்வியை தான் கேட்டோமோ அப்படின்னு யோசித்து அவனுக்கு என்ன பதில் சொல்லியிருப்பார்னு சொல்லுங்கள் மக்களே. அடுத்து ஒரு வாய்ஸ் நோட்.
3: அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். அதுபோல் தங்கை, தம்பி, அண்ணன், தங்கை ஆகியோருக்கு பிறந்தநாள் கொண்டாடும் அனைவருக்கும் காலை அன்பான வணக்கத்துடன். இன்று நிகழ்ச்சியை வழங்கும் அண்ணன் தங்கமான அவர்களுக்கும் தூபான அனைவருக்கும் காலை வணக்கத்துடன். எனக்கு வந்து தங்கை பெருக்கு வந்து மகிழ்ச்சிக்கு தங்கமாக காட்டப்படும் சித்தாவது தோன்றுகிறோமா?
2: சித்தார் கோட்டையிலேருந்து தௌபிக் ரஹ்மான் அவங்க தான் கேட்டிருக்காங்க. டி ராஜேந்தர் அவங்க இசையில், எஸ்பி சார் அவங்க குரலில். கண்ணீரில் நான் மிதந்து கண்மணியை கரை சேர்க்க, பட்டினியா நான் கிடந்து சிதனங்கள் சேர்த்து வைக்க, ஆசைப்பட்டு தொட்டு விடுவேன் காசை கண்டு விட்டு விடுவேன். ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்து சுகாசினி அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு கடலோசைக்கும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு சாம்ராய் படத்தில் இருந்து ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. இரண்டு பாடல்களும் வருது, தொடர்ந்து கேட்டு மகிழ்ந்திருங்கள். கடல் ஓசை பண்பலை 90.4.

0: பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 வானொலி ஜாம்பவான் திரு பிஹெச் அப்துல் ஹமீத் அவர்களின் வாழ்த்து.
1: வணக்கம் அன்புள்ளங்களே, கடலோசை பண்பலை வானொலியின் ஆரம்ப விழாவில் கலந்து கொண்ட அந்த பசுமையான நினைவுகள் இன்னும் என் நெஞ்சை விட்டு அகலவில்லை. காலம் காற்றாற்று வெள்ளம் போல் ஓடி மறைகின்றது. உலகத்திலேயே தமிழில் முதன் முதலாக மீனவர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட வானொலி என்ற பெருமையை கடலோசை பண்பலை பெற்றிருந்தாலும் கூட, இந்த மீனவ சமுதாயத்தையும் தாண்டி அனைத்து மக்களது அங்கீகாரத்தையும் அபிமானத்தையும் இந்த வானொலி பெற்றிருக்கிறது என்றால், அதற்கு காரணம் இந்த வானொலியை வழி நடத்தும் நிர்வாகிகள், அதைவிட மிக முக்கியமாக அர்ப்பண சிந்தையோடு இந்த வானொலியில் பணியாற்றும் ஒலிபரப்பாளர்கள், தொகுப்பாளர்கள் என்றே நான் நினைக்கின்றேன். இன்று இணையதளத்தினூடாகவும் உலகளாவிய பல்வேறு ஊடகங்கள் மூலமாகவும் கடல் ஓசை பண்பலை வானொலியின் புகழ் பரவி வருவதை நானும் அவதானித்து வருகின்றேன். மகிழ்ச்சி. இலங்கை வானொலியில் நான் பணியாற்றிய 50 ஆண்டுகால நினைவுகளை பின்னோக்கி புரட்டினால், சுமார் 45 ஆண்டுகளுக்கு முன்பு மீனவர்களுக்காகவே ஒரு சஞ்சிகை நிகழ்ச்சியை ஓராண்டு நடத்தினேன். அதுவும் மீனவர்களை நேரில் சந்தித்து அவர்கள் மத்தியில் ஒளிப்பதிவு செய்த நிகழ்ச்சி. அதன் பெயர் மீனவ நண்பன். ஆனால் அந்த காலத்தில் கூட, எதிர்காலத்தில் மீனவர்களுக்காகவே ஒரு பண்பலை வானொலி உருவாகும் என்று நான் கனவிலும் நினைத்திருக்கவில்லை. அதனை நனவாக்கிய புரவலர் நண்பர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு நம் எல்லோரது நெஞ்சார்ந்த நன்றியும் உரித்தாக வேண்டும். கடல் ஓசை பண்பலை வானொலியின் புகழ் தேச எல்லைகள் கடந்து உலகெல்லாம் பரவ வேண்டும். அதற்கு எல்லோருக்கும் பொதுவான ஏக இறைவன் நல்லருள் புரிய வேண்டும் என பிரார்த்தனை செய்து உங்கள் அனைவரையும் நெஞ்சார வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்த்துக்கள், நன்றி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: எல்லா உயிரினங்களுக்கும் இதயம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த இதயம் எல்லாருக்குமே எந்த பகுதியில அமைஞ்சிருக்கும்? நெஞ்சு பகுதியில தானே. அதுக்கு மாறா தலையில இருந்தா? தலையில இதயம் இருக்கிற உயிரினம் எதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? தலையில இதயம்

0: இருக்கிற உயிரினம் ரால் தான். ராலோட சிறப்பம்சங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இத சாப்பிடுறது மூலமா தலைமுடி உதிர்தல், இதய குழல்ல ஏற்படுற நோய்கள், எடை குறைதல், எலும்பு ஆரோக்கியம், மூளை ஆரோக்கியம், அப்புறம் மாதவிடாய் பிரச்சனைகளுமே சரியாகுமா?
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
3: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை FM 90.4

இணைஞ்சிருக்கீங்க கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க. ஒரு அழகான பாடல் உங்களுக்கு வந்து பாடி காமிச்சேன். அது என்னென்னா, கண்ணுக்கு நீ ஒரு கன்னி பொண்ணு, கருத்துக்கு நீ வேறு பச்சை வண்ணம், உன்னோடியோ சோறு உன்னோடியோ, இந்த வரியில் தான் இந்த பாட்டு வரும். பிஞ்சு பழுக்கிற காலமடி, பதில் நஞ்சில் இதில் என்ன கோலமடி, வண்ணச்சம்பா குத்தி சோறாக்கி, வாழை மீன் துண்டத்தை சாராக்கி, வஞ்சம் அறியாத கன்னி பொண்ணு, உனக்கு வஞ்சர மீன் வறுத்து வச்சேன் அப்படின்னு ஒரு அழகான மெட்டு வரும். இந்த பாட்டை வந்து நீங்கள் கேட்டீங்கன்னாவே, இந்த பாட்டில் வந்து 3 மெட்டு வரும். ஸோ 3 மெட்டுமே நல்ல ஒரு கருத்துக்களை சொல்கிற பாடல் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து மாய் படத்துலேருந்து ஒரு அழகான பாடலும் வருது. நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சி வந்து நிறைவு பெற போகுது. அடுத்து நேசக்கரங்கள் நிகழ்ச்சி தொகுப்பாளர் அமளி சகோதரி அவங்க வந்து வந்திருக்காங்க. ஒரு அழகான தலைப்பு, அதாவது தயக்கம். தயக்கத்தினால நம்மளுக்கு என்னென்ன வந்து தடைகள் ஏற்படுத்துது, நம்ம அதை பற்றி என்னென்ன இது பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு நல்ல கேள்வியோடு வந்திருக்காங்க மக்களே. பதிலை சொல்லுங்கள், பாடலை அள்ளுங்க. தொடர்ந்து 2 பாடல்களும் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க கடல் ஓசை பண்பலை 90.4 வரட்டா.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பம் நேசகரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 10 மணி. சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
2: நேரம் சரியாக 10 மணி 1 நிமிடத்துல நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரமும் உங்ககிட்ட பேச போறது நான் உங்க அமலி ஜெனிஃபர். நம்ம எல்லார்கிட்டையும் ஒரு விஷயம் அமைதியா உட்காந்து நம்மளை மடக்கிக்கிட்டே இருக்கும். காலையில கண்ணு முழிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நம்மளை எத்தனையோ இடத்துல பின்னாடி இழுத்து பிடிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் நம்மளோட தயக்கம். யோசித்து பார்த்துருக்கீங்களா, இன்னைக்கால நிகழ்ச்சியிலையுமே நம்ம பேச போறது நம்மள சில பேருக்கு தயக்கம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். இந்த தயக்கம் இருக்கிறதுனால வாழ்க்கையில எந்தெந்த விஷயங்களை எல்லாம் இழந்திருக்கீங்க, உங்களுடைய கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. இந்த தயக்கத்தினால மத்தவங்க கிட்ட போய் நம்ம எப்படி பேசுறது, இந்த ஐடியாவை ஆபீஸ்ல சொன்னா எல்லாரும் சிரிப்பாங்களோ, நம்மளால இதை செய்ய முடியுமா இல்ல சொதப்பிட போறோமான்னு நமக்கு நாமே 1000 கேள்விகளை கேட்டு நம்மளே பிரேக் போட்டுக்கிறோம். அதுக்கு முழுக்க முழுக்க இந்த தயக்கம் தான் காரணம். நாம என்னவோ இதெல்லாம் நம்மளை பாதுகாக்கிற பாதுகாப்பு கவசம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நிஜத்துல இது நம்ம திறமைய கட்டி போடுற ஒரு இரும்பு சங்கிலி. மத்தவங்க என்ன நினைப்பாங்க, எதிர நிக்கிறவங்க என்ன யோசிப்பாங்கன்னு யோசிச்சு நம்மளுக்கு பிடிச்ச பல விஷயங்களை நமக்குள்ளேயே புதைச்சு வச்சுக்கிறோம். யோசிக்கிறது வேற, தயங்கிறது வேற. யோசனை நம்மளை ஒருபடி மேல தூக்கிவிடும், ஆனா இந்த தயக்கம் நம்மளை அதே இடத்துல அப்படியே நிறுத்தி வச்சிடும். நம்ம வாழ்க்கைய திரும்பி பார்த்தீங்கன்னா தெரியும், அப்பவே இதை நம்ம செஞ்சிருக்கலாமே, ஏன் நம்ம இப்படி தயங்கணும்னு இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஃபீல் பண்றதுக்கு முக்கிய காரணமே இந்த தயக்கம் தான். மற்றவங்களுக்காக வாழ்ந்து முடிக்கிறதுக்கு நம்ம வாழ்க்கை என்ன மற்றவங்க கையிலயா இருக்கு, இல்ல நம்ம கையில தான் இருக்கு. இனிமே இந்த தயக்கத்துக்கு நம்ம லைஃப்ல இடமே கொடுக்க கூடாது. நம்ம மனசுல தோன்றதை செய்வோம், தப்பா போனா என்னையா அடுத்த தடவை திருத்திக்கலாம். அதனால இன்னையில இருந்து நம்மளோட தயக்கத்தை தூக்கி ஓரமா போட்டுட்டு தைரியமா கெத்தா நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததா 2 பாடல்கள் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: அங்கு சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் ஆரோக்கியம் வாஸ். நான் ஒரு மீன்பிடி தொழில் சொந்தவங்க. 94 என்னோடய லைஃப்பில் வந்து மறக்க முடியாத சம்பவம் நடந்துச்சு. ஆமாம், அந்த அது எப்படின்னா வெளிநாடு போனதுன்னு சொல்லி அப்போ வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பி விட்டா போகுதுன்ற எல்லாருமே வந்து ஒரு அடிப்படையில் எல்லாருமே இருந்தாங்க. அங்கே உள்ள யார்ட்டுமே முன்னாடி போனவங்கள்ட்ட யார்ட்டையும் ஃபோன் பண்ணி கேட்குற கிடையாது. பணத்தை கட்டினா போதும், நம்ம வந்து வெளிநாடு போகணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டில் எல்லாமே இருந்தாங்க. அப்போ நாங்களும் அதே மாதிரி இருந்து எல்லாருமே மாதிரி நாங்களும் பணத்தை கட்டிட்டோம். இதில் என்னுடைய நண்பர் ஆம்ஸ்டாங் ஒரு ஆள், அதனால் போய் இறங்கியாச்சு. கரெக்டாக மதியம் 1 மணிக்கு எங்களை ஏர்போர்ட்டில் இறக்கி விட்டாங்க, சவுதி அரேபியா ஏர்போர்ட்டில். அதுக்கப்புறம் வண்டி வந்துச்சு, வண்டி வந்து எங்களை ஏற்றுனாங்க. சிட்டிக்குலாம் போகுது வண்டி. அப்படி போக போகணும் அவுட்ரு ஏரியா வருது. அவுட்ருனா வந்து வீடு எதுவுமே தெரியல. நிறையா பாலைவனத்தில் கொண்டு இறக்கி விட்றாங்க எங்களை கொண்டு போய். அப்போ என்னென்னு எங்களுக்கு எதுவுமே குழப்பியாக இருக்குது, எங்களுக்கு என்னடா பாலைவனமாக இருக்குன்னு சொல்லி. அதான் சிட்டிக்கு எங்களுக்கு 50 கிலோமீட்டர் இருக்குது, 35 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் நெருக்கி இருக்குது. கண்ணுக்கு எடுத்து விடுறதுக்கு வீடும் கிடையாது, ரோடும் கிடையாது. ரோட்டுக்கு நடக்கிறதுனாலே 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் நடக்கணும் ரோட்டை பார்க்குற இருந்தாலுமே. அப்படி ஒரு இடங்களில் வந்து இறக்கி விட்றாங்க எங்களை கொண்டு போய். இறக்கி விட்டால் அங்கே வந்து பங்களாஸ்காரங்க ஒரு 400 பேர் உட்காந்துருக்காங்க, கேரளாக்காரங்க ஒரு 200 பேர் இருக்காங்க, நம்ம தமிழ்நாளுக்கு ஒரு 300 பேர் இருக்காங்க. தெரியாமல் வந்து ஒரு சம்பவம் நடந்து போச்சு. கம்பெனி வந்து ரொம்ப வந்து டிவாலான கம்பெனி, அது கம்பெனி அப்போ யாரும் விசாரிக்கலை. அதோட ஒரு வாரமாக இருக்காங்க, 2-3 நாளையில் வந்துட்டாங்க எங்களுக்கு பார்க்க வந்துட்டாங்க. டைசனும் ரபிக்கும் வந்துட்டாப்புல ஆள் எடுத்து வேலைக்கு கூப்பிட்டா போகாதீ அப்படின்னு சொல்லிட்டாப்புல எங்கள்கிட்ட. அதோட இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 11 பாஸ்போர்ட் வந்து குளிக்க எடுத்ததில் என் பாஸ்போர்ட் வந்துச்சு. அந்த இடத்துல ரியாத்துலேருந்து ஒரு 450 கிலோமீட்ரு அல்ரூபாங்கிற இடம். அந்த அல்ரூபாங்கிற இடத்துக்கு வந்து நாங்கள் போனோம். அதில் வந்து ஆம்ஸ்டாங் வரல. அப்போ நான் போய் அங்கே இடத்துல சம்பளம் தரல. அதாவது அந்த கார் கம்பெனி தான், அந்த ஒர்க் ஷாப்பில் இருக்கிற கம்பெனி, இது க்ளீன் பண்ணுற கம்பெனி, க்ளீனிங் தான் கூப்பிட்டு போகும் எங்களை. ஒரு 8-9 மாதம் வரைக்கும் வேலை தரல. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 4-5 பேர் பிரச்சனை ஒன்றுமே திருப்பி. அதுக்கப்புறம் இங்கே ரியாத் வந்தோம். ரியாத் வந்து ரொம்ப சிரமம் போட்டேன். அவரை இவர் வந்து ஆம்ஸ்டாங்கில் வந்து இவர கம்பெனிக்கு வந்து டொமினஸ் பிசாங்கூர் கம்பெனியில் வந்துட்டு சாப்பாடு டெலிவரி பண்ணுற கம்பெனி, அதில் சாய்ந்தார். இப்படி தனித்தனியாக எல்லாரும் அவங்க என்னென்ன தெரியுமா, யாராவது என்ன தெரியுமா, இப்போ காட்டுறவங்க வந்தால் காட்டுறவங்க போவாங்க, மற்றபடி வந்து நம்மளுக்கு என்ன வேலை தெரியும், அந்த வேலைக்கு எல்லோரும் போய்க்கிருந்தாங்க. இப்போ நம்ம உள்ளூரில் என்ன சொல்லுவாங்கலாம், வெளிநாடு போயிருக்காம்புல அவருக்கு என்ன அப்படி. நான் அங்கே படுற கஷ்டம் வந்து அங்கே உள்ளே கேட்டால் தெரியும் என்ன எல்லாமே சொல்லி. அப்படி ஒரு வேதனை கஷ்டம் அங்கே இருக்குது. ஆனால் இங்கே உள்ள மக்களுக்கு யாருக்குமே தெரியாது. எங்கள் கம்பெனிலாம் கிட்டத்தட்ட அனுப்புனா ஒரு 1000 பேருக்கு மேலே வேலை கிடையாது. அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாருமே வந்து லாஸ்ட்டில் பிரச்சனை பண்ணி இக்காமஞ்சுட்டு அங்கே நடவாசம் இருக்குங்க. அதை வாங்கிட்டு தான் நாங்கள் வெளியே வேலை வந்தது நாங்கள். ஆனால் தப்பிச்சு வந்ததுலாம் பெரிய உண்மையிலே எங்கள்கிட்ட வந்து பெரிய விஷயம் தான். தப்பிச்சு வந்ததுலாம் நன்றி, எப்பமுக்கு ரொம்ப நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு, நம்ம ராம் நாட்டுக்கு போனிடா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் வந்தாச்சு.
1: ஆகஸ்ட் 15 பிரம்மாண்டமான திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா ட்ரீட்மெண்ட்ஸ்க்கும் 30% டிஸ்கவுண்ட் வித் ஃப்ரீ கன்சல்டேஷன்.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், PRP, GFC, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ராஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ்ட் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே இப்ப நம்ம ராம் நாட்டிலே கிடைக்கிறதுனால எதுக்கு வெளியூர் போகணும்?
1: போனிடா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR பிரியாணி அப்ஸ்டேர்ஸ், பாரதி நகர் பஸ் ஸ்டாப், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட் 9150080065.
0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 10:18 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். நம்மள சில பேருக்கு தயக்கம் அப்படிங்கறது இருந்துகிட்டே இருக்கும். இந்த தயக்கம் இருக்கிறதுனால வாழ்க்கையில எந்தெந்த விஷயங்களை எல்லாம் இழந்திருக்கீங்க? உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 7094349999. நம்ம வாழ்க்கையில எதை செஞ்சாலும் அதுல ஒரு குட்டி தயக்கம் இருக்கதான் செய்யுது. ஆனா ஒன்னு தெரியுமா, இந்த தயக்கம் நமக்கு என்னைக்குமே ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை தான் கொடுக்குது. சரி, இதையெல்லாம் மாத்த என்னதான் வழி? இதுக்கு சில சிம்பிளான டிப்ஸ் இருக்கு, வாங்க தெரிஞ்சுக்கலாம். முதல்ல எந்தெந்த இடத்துல நமக்கு இந்த தயக்கம் வருதுன்னு யோசிச்சு பார்க்கணும். அப்புறம் அடுத்த தடவை அதே மாதிரி சிச்சுவேஷன் வரும்போது தயங்காம எப்படி சமாளிக்கிறதுன்னு முன்கூட்டியே ஒரு ஒத்தியை பார்த்துக்கிறது நல்லது. பயந்துகிட்டே ஓடி ஒளியக்கூடாது. எதை பார்த்து பயப்படுறோமோ அந்த விஷயத்தை அடிக்கடி நேருக்கு நேர் சந்திக்கணும். உதாரணத்துக்கு நம்ம ஆஃபீஸில் மேலதிகாரிகளை பார்த்தாலே நமக்கு ஒரு நடுக்கம் ஒரு தயக்கம் வரும். அதுக்காகவே வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவங்க கிட்ட நம்ம போய் பேசி கலந்துக்கணும். ஒரு வணக்கத்தை வச்சுட்டு நம்ம வேலையை பார்க்க வேண்டியதுதான். பயத்தால் ஓடி ஒளியவே முடியாது. புதுசா மனிதர்களை பார்க்கும் போதெல்லாம் நம்மளா போய் ஒரு 2 நிமிஷம் ஜாலியா பேசினாலே அந்த தயக்கம் அப்படியே ஓடி போயிடும். மற்றவங்க கிட்ட பேசும்போது சும்மா ஒரு சின்ன புன்னகை, ஒரு கை கொடுக்கறது, நேருக்கு நேர் கண்ணை பார்த்து பேசுறது, அவங்க சொல்றது எல்லாத்துக்கும் தலையாட்டி ஏத்துக்கிறதுன்னு சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் நம்ம பழக்கத்துல கொண்டு வந்தாலே போதும், தயக்கங்கிறது நம்ம பக்கத்துல தலை வச்சே படுக்காது அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததா களத்துல இருந்த நிவாஸ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவங்க என்ன கருத்துக்கள் சொல்றாங்க அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: சில விஷயங்கள் நம்ம வீட்டில் சொல்றதுக்கு தயக்கப்பட்டு அப்படியே இருப்போம். இந்த லவ்வாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஆளை பிடிச்சிருக்கு, இல்லை எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு, அதெல்லாம் ஓப்பனாக நம்ம சொல்லணும். சொன்னால் மட்டும்தான் வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியும், அதுக்கான ஆக்ஷன் எடுப்பாங்க. நம்ம தயக்கப்பட்டு நின்றோம்னா அது லைஃப் சாதிக்க முடியாது. அது மாதிரியா தயக்கப்பட்டு நிறைய விஷயங்கள் சொல்லாம நிறைய பேர் நிறையா இழந்திருப்பாங்க. எல்லாமே கண்டிப்பாக ஓவர் கம் பண்ண, ஓவர் கம் ஆகி வர விஷயங்கள் தான்.
5: நீங்க அந்த தயக்கத்தை விட்டு வெளியே வர ஆசைப்பட்டுருக்கீங்களா, முயற்சி எடுக்கிறீங்களா?
4: நிறைய ஆசைப்பட்டுருக்கேன், நிறைய முயற்சி இன்னமும் கொண்டு வந்து எடுத்துட்டு தான் இருக்கேன்.
5: சரி, வாங்க. உங்களுக்கு என்ன பாடல் வந்து சொல்லுங்க?
4: எனக்கு வந்து பிரியாணி படத்துல உள்ள அந்த எதிர்த்து நெல் எதிரே இல்லை அந்த நல்ல ஒரு பாடல். ரொம்ப நன்றி.
5: நன்றி, தேங்க்யூ.
3: கண்டிப்பாகவே நிவாசன் நான் சொன்ன மாதிரி தயக்கம் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துட்டையுமே இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். தயக்கம் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு விஷயத்தை செய்வோமா செய்ய வேணாமா, நம்மள்கிட்ட எல்லா திறமையுமே இருக்கும், ஆனால் அதை எப்படி வெளியே கொண்டு வர்றது, வாசப்படியிலேயே நிற்கும் இந்த தயக்கம் அப்படிங்கிறது. இந்த தயக்கத்தையெல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்ம வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத யோசிச்சுட்டே இருங்க. அடுத்ததா பிரியாணி படத்துல இருந்து கங்காயமரன் அவங்களோட வரிகள்லையும், காசி படத்துல இருந்து கவிஞர் வாலி அவங்களோட வரிகள்லையும் இரண்டு பாடல்கள் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: இளைய மக்களின் குரலாய், வளர்ச்சியின் வழிகாட்டியாய், இதமான இசையாய், நீதல் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11 ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். நம்மள சில பேருக்கு தயக்கம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். இந்த தயக்கம் இருக்கிறதுனால வாழ்க்கையில எந்தெந்த விஷயங்களை எல்லாம் இழந்திருக்கீங்க, உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. மற்றவங்க பேசும்போது ரொம்ப ஆர்வத்தோட கவனிச்சாலே நம்ம கிட்ட இருக்கிற தயக்கம் பாதியா குறைஞ்சிருமா. அப்புறம் வேலை செய்யற இடத்துலயும் சமுதாய சங்க அமைப்புகளையும் சேர்ந்து பங்கெடுத்துக்கிட்டாலும் இந்த தயக்கம் குறையும். நம்ம மற்றவங்கிட்ட பேசுறதுக்கு எந்த தேவையுமே இல்லைன்னா கூட பரவாயில்லை. தொழில், குடும்பம், சுற்றுப்பயணங்கள் இதையெல்லாம் பத்தியும் நம்மளை பத்தியும் மற்றவங்கள பத்தியும் பொதுவான விஷயங்களை பேசுறது தான் ஒரு சிறந்த உரையாடலா இருக்கும். நம்மள சில பேருக்கு ஸ்கூல்ல, குடும்ப சூழல்ல, வேலை செய்யற இடத்துல இப்படி ரொம்ப அதிகப்படியான தயக்கத்தை உண்டாக்குற ஒரு சில பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள் இருந்தா வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம வேலைய தொழில இல்லைனா இருக்கிற இடத்த கூட மாத்திக்கலாம். பயிற்சி செய்யறது தான் இருக்கிறதுலயே சிறந்த வழின்னு சொல்றாங்க. ஒரு நல்ல பாடகராகணும்னா 1000 முறை பாடி பார்த்த பிறகுதான் எவ்வளவு கூட்டமான மேடையிலையும் தயங்காம பாட முடியும். அதே மாதிரிதான் மேடை பேச்சாளர்களும் முன்கூட்டியே ஒத்திகை பார்த்துட்டு தான் மேடையில ரொம்ப தெளிவா பேசுவாங்க. நம்மளுடைய மனசையும் எண்ணங்களையும் எப்போ வேணாலும் மாத்துக்கிறதுக்கு நமக்கு உரிமை இருக்கு. நம்ம பண்ற விஷயங்களை தவறுகள் நடக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பெரிய தவறே கிடையாது. அதுக்காக நம்ம ஒத்துக்கிறதுல தப்பும் கிடையாது. நமக்கு ஒரு விஷயம் தெரியலைனா கூட எனக்கு தெரியாது அப்படின்னு வெளிப்படையா சொல்லலாம். மற்றவங்க நம்மளை கட்டாயப்படுத்துவாங்க போது அதை மறுக்கிற உரிமை நமக்கு இருக்கு. நம்முடைய செயலை மாத்தி அமைக்கும் போது அதுக்காக மற்றவங்க கிட்ட உட்கார்ந்து காரணம் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. நம்ம சம்பந்தப்பட்ட மற்றவங்களுடைய நன்மை தீமைகளை பத்தி அலசி முடிவு எடுக்கிற உரிமையும் நமக்கு தான் இருக்கு. மற்றவங்க நம்ம கிட்ட ஒரு விஷயம் சொல்லும்போது நமக்கு புரியலைனா புரியலைன்னு வெளிப்படையா சொல்லலாம். நம்ம விருப்பம் இல்லாம மற்றவங்க நம்ம கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணும்போது அதை முடியாதுன்னு மறுக்க நமக்கு உரிமையும் இருக்கு. நம்மளோட சிந்தனை உணர்வுகள் பத்தியெல்லாம் நாமளே தான் முடிவு செய்யணும்னு சொல்லலாம். மற்றவங்க என்ன நினைப்பாங்க என்ன சொல்லுவாங்கன்னு சுத்தமா யோசிக்கவே தேவையில்லை. அப்புறம் மற்றவங்க கிட்ட வேணான்னு மறுப்பு சொல்லிட்டு அவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு நினைச்சு நமக்குள்ளே ஒரு குற்ற உணர்வுமே வரும். அந்த மாதிரி நம்ம யோசிக்கவும் வேணாம் அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததா 2 பாடல்கள் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: I love, love, love, love, love, love, love.

0: உனக்குல இவளுக்கு இன சொல்ல
1: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10:46 நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். நம்மள சில பேருக்கு தயக்கம் அப்படிங்கிறது இருந்துட்டே இருக்கும். இந்த தயக்கம் இருக்கிறதுனால வாழ்க்கையில நம்ம எந்தெந்த விஷயங்களை எல்லாம் இழந்திருக்கீங்க, உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. வாட்ஸ்அப் வழியாக கிறிஸ்டோபர் அண்ணன் புயல் காப்பகத்திலிருந்துமே ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. தயக்கம் எப்பயுமே இருக்கக்கூடாது, தயக்கம் நம்ம பேசவும் அனுமதிக்காது. சரியோ தவறோ தயக்கம் இல்லாமல் பேசவும் பழகவும் இருந்துக்கணும். தயக்கத்தை வென்றவங்க மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில வந்து ஜெயிச்சிருக்காங்க. எடுத்துக்காட்டுக்கு நீல் ஆம்ஸ்ட்ராங் அவங்கள சொல்லியிருக்காங்க. பள்ளியில் படிக்கும்போது டீச்சர்ஸ் எந்த கேள்வி கேட்டாலும் மாணவர்களாகி நம்ம அந்த கேள்விக்கு பயப்படாமல் தயங்காமல் பதில் சொல்லணும் அப்படின்னும், அவங்க கல்லூரியில் படிக்கும்போது ஒரு சார் கேள்வி கேட்டுமே அந்த அவங்களுக்கு அந்த பதில் தெரிஞ்சிருந்தும் கூட அவங்க சொல்லாமல் ஒரு தயக்கத்தினால பக்கத்தில் உள்ள அவங்க நண்பர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லி பாராட்டையுமே வாங்கியிருக்காங்க. அந்த நாளையிலிருந்து நம்ம கிறிஸ்டோபர் அண்ணா வந்து தயக்கம் அப்படிங்கிறத தூக்கி எரிஞ்சிட்டாங்களாம். சூப்பரான கருத்து கிறிஸ்டோபர் அண்ணா தந்திருக்காங்க. நம்மளுமே நம்ம வாழ்க்கையில் தயக்கம் அப்படிங்கிறத தூக்கி போட்டால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, வாழ்க்கையில் முன்னேறி செல்ல பல பேர் ஆசைப்பட்டாலும் ஒரு சில பேரால் மட்டும்தான் தொடர்ந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போக முடியும். அப்படி பல தடைகள் இருக்குன்னா அதில் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறது நம்மளோட இந்த தயக்கம்தான். இந்த தயக்கங்கிற தடைகளை தகர்த்து எரிஞ்சிட்டாலே போதும் நம்மளோட முன்னேற்ற பாதை தானாக வழிவிடும்னு சொல்லலாம். நம்மளுக்கு இந்த தயக்கம் வர்றதுக்கு என்னென்னவோ காரணங்கள் இருக்கலாம். அதில் இயல்பாகவே கூச்சு சுபாவம் உள்ளவங்க தான் இந்த தயக்கம் வர்றதுக்கு ரொம்பவே சாதாரண ஒன்று தான். இந்த கூச்சு சுபாவம் உள்ளவங்களுக்கு தயக்கம் வர்றது. அது மட்டும் இல்லாமல் பயம் காரணமாகவும் நம்மக்கிட்ட தயக்கம் அதிகமாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நாம் எதையாவது செஞ்சாலோ இல்லை சொன்னாலோ மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிற அந்த எண்ணம் நமக்குள்ளே தயக்கத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம். நம்மளால் முடியாதுங்கிற எதிர்மறை எண்ணத்தை வளர்த்துக்கிட்டு அதுக்கு தேவையான முயற்சியையும் செய்யாமலே தயக்கம் நம்மளை ஆட்சி செய்ய விட்டுட்டு அதில் இருந்து விடுபட முடியாமல் தவிச்சவங்க தான் இங்கே ஏராளம். நம்மளால் கண்டிப்பாக முடியும்னு நாம் நம்பணும். தயக்கம் இல்லாமல் வேலை செய்கிறவங்களோ கூட அவங்களோட நடவடிக்கைகளையும் அவங்க சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி பேசுகிற திறமைகளையும் கவனித்து அதே மாதிரி நாமளும் முழு ஈடுபாட்டோட முயற்சி எடுத்துக்கணும். பயம் எப்பவுமே நிரந்தரமானது கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை கடந்து போக பழகிக்கணும். தயக்கம் காட்டாமல் பேசவும் ஒரு செயலை செய்யவும் நம்ம மனசை தயார்படுத்திக்கிட்டு களத்தில் இறங்கலான்னு சொல்லலாம். தொடக்கத்தில் தயக்கங்கிறது பார்க்கறதுக்கு ரொம்ப சுலபமில்லாத மாதிரி தான் தெரிஞ்சாலுமே நாளடைவில் இந்த தயக்கங்கிற தடையை தகர்த்து முன்னேறுவது நம்மளால் கண்டிப்பாக முடியும். நம்மளால் முடியுன்ற நம்மளால் ஆள் மனசு நம்பிக்கையும் நம்மளோட இடைவிடா முயற்சியும் மனோதைரியமும் முன்னேற்றம் அப்படிங்கிற வளர்ச்சி பாதையில் மேலும் மேலும் போக உதவுங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக 2 பாடல்கள் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 11:04 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். நம்மள சில பேருக்கு தயக்கம் அப்படிங்கறது இருந்துகிட்டே இருக்கும். இந்த தயக்கம் இருக்கிறதுனால வாழ்க்கையில எந்தெந்த விஷயங்களை எல்லாம் இழந்திருக்கீங்க, உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. மற்றவங்களை மாதிரி நாம இல்லைன்னு நினைச்சு நம்ம தோற்றத்தையோ திறமையோ வச்சு நம்மள ஒரு சில பேருக்கு தாழ்வு மனப்பான்மை வந்துடுது. எப்போதாவது யாருக்காவது முன்னாடி நம்மளை சங்கடப்படுத்துற மாதிரி பேசுறது கேலி பண்றதுல நடந்துச்சுன்னா அது நம்ம மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். இந்த மாதிரி நேரத்துல வர்ற தயக்கம் போக போக பயமாவே மாறிடும். அதனால எந்த விஷயம் நமக்கு பயத்தையும் தயக்கத்தையும் தருதோ அதுல இருந்து ஓடி ஒளிஞ்சிடக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் அந்த எதிர்த்து நின்று வர்ற பிரச்சனைகளை சமாளிக்க பழகிக்கலாம். இதையுமே நாளைக்கு பார்த்துக்கலாம்னு தள்ளி போடாம இன்னைக்கே இப்பவே களத்துல இறங்கணும்னா இதுலயும் ஃபர்ஸ்ட் வரலாம்னு சொல்லலாம். வாழ்க்கையில எல்லாருமே ஜெயிக்கத்தானே ஆசைப்படுவோம், அடுத்து என்ன செய்யலாம்னு யோசிப்போம், திட்டமிடுவோம், லட்சியத்தை பட்டியல் போடுவோம். இந்த இடத்துலதான் குழப்பம் வருது. முடிவு சரியா தவறா அடுத்த கட்டத்துக்கு போகலாமான்னு நமக்குள்ளேயே தயக்கம் வரும். அப்போதான் முன்னேறவும் முடியும். எந்த விஷயத்திலையும் குறிக்கோள் தெளிவா இருந்தா மட்டும் போதாது, தயக்கமற்ற முயற்சியும் ரொம்ப அவசியம். உதாரணத்துக்கு தினமும் நம்ம 100 வடை போடலாம் அப்படின்னு நினைச்சிருந்தோம்னு வைங்களேன், நினைச்சா மட்டும் போதாது, வீதியில இறங்கி கூவி விற்கணும், அப்பதான் சூடு பிடிக்கும் வியாபாரம். அப்படியும் போனி ஆகலையா, அடுத்த ஸ்டெப் என்ன, டோர் டெலிவரி தான், வீட்டு கதவை தட்டணும் இல்லைன்னா ஹாலிங் பில் தான். சிலர் முகம் சுளிப்பாங்க, சிலர் வாங்குவாங்க, அதுவே நமக்கு லாபம் தானே, யோசிக்காம களத்துல இறங்கலாம் அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததா களத்துல இருந்து சிவாஜி அண்ணா இணைஞ்சிருக்காங்க, அவங்க என்ன கருத்துக்கள் சொல்றாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம்.
3: உங்க பேரு, அப்புறம் நீங்க என்ன தொழில் பண்றீங்கன்னு
4: சொல்லுங்க. சிவாஜி.
3: ஐயா, இப்ப நம்ம மனிதர்கள் எல்லாருக்கும் ஒரு உயரணும், பெரிய ஆளாகணும் ஆசை இருக்கும். ஆனா அது ஆக முடியாததுக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கிறது இந்த தயக்கம் தான். இந்த தயக்கங்கிறது எவ்வளோ ஒரு பிரச்சனை நீங்கள் நினைக்கிறீங்க?
4: இது பிரச்சனை தான், அவங்க மனநிலைக்கு ஏற்ப அந்த தயக்கம் இருக்கணும். ஆனால் விடாமுயற்சி நம்பிக்கை வச்சா அந்த தயக்கத்தை வந்து தயக்கலாம்.
3: இப்போ உங்களோட வாழ்க்கையில் தயக்கங்கிறது இருக்கா, நீங்கள் ஆக்கிறீங்களா?
4: தயக்கம் பல வழியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு போட்டு ஒன்று இருக்கும். எனக்கு ஏதோ ஒரு தயக்கம் இருக்குது, வெளியே சொல்ல முடியாது அந்த தயக்கத்தை.
3: ரொம்ப நன்றிங்க. சரி,
2: நம்ம சிவாஜி அண்ணா சொன்ன மாதிரியே தயக்கம் அப்படிங்கிறது இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முன்னேறலாம். தயக்கம் தான் நம்மளுக்கு நம்மளோட தோக்க வைக்கிறதுக்கு

0: உங்க ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடிக்கொற்ற பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
1: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்டிலே கிடைக்குது. திருப்பூழா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன். பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR பிரியாணி அப்ஸ்டேர்ஸ், பாரதி நகர் பஸ் ஸ்டாப், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட் 9150800065.
1: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும்

0: தங்கச்சி மடம்.
1: நம்ம கற்ற விட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே. வாசப்படி இன்னோ ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100க்கும் மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்கவா இருக்கும்.
2: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: போச்சு
5: டயர்டாச்சு
4: இதே வேலையா போச்சு
5: பிச்சிலிக்கி பிலாபி.

0: ஹவுஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என் பேர் மாரிவேலு சின்னப்பாளம் பாமன். என்னுடைய வயசு வந்து 50. நான் வந்துக்கிட்டு மீன்பிடி தொழில் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு வயசு ஒரு 20 வயசாகிடுச்சு. நான் வெளிநாடு போகிறதுக்காக, அப்போ கனவு இளைஞர்களுக்குலாம் ஒரே கனவு வெளிநாட்டுக்கு தான் கனவு. அங்கே போனால் நல்லா கொஞ்சம் சம்பாத்தியம் இருக்குமே, நிறையா பார்க்கணும், நாடு சுற்றணும், வெளிநாட்டு போய் சம்பாதிக்கணும்னு ஒரு ஆசை. அதில் நாங்கள் வெளிநாட்டு போனேன். அப்புறம் வெளிநாடு போகையில் துபாய்க்குன்னு சொல்லி தான் ஆர்வத்தோடு போனேன். பார்த்தா இங்கே நான் துபாயை விட்டுட்டு சோமாலியாங்கிற நாடுக்கு ஏற்றிட்டாப்புல. சோமாலியா நாடா, என்னடா அது, நம்ம கேள்விப்பட்டாலே பயமாக இருக்கும் அந்த நாடு. நான் சொல்கிறது வந்து 1994 இந்த சம்பவம் நடந்தது. அரபி தான் இங்கே கண்ட்ரோல் பண்ணுறான். இங்கே சோமாலியாவுக்கு மீன்பிடி கப்பல் வந்து அங்கேருந்து மீனை பிடிச்சி துபாய்க்கு கொண்டுட்டு வரணும், அவங்களுடைய ஒப்பந்தம். அப்போ எங்களை ஃப்ளைட்டில் ஏற்றி விட்டு கப்பல் கடல் வழியாக, அங்கே தான் உங்களுக்கு கப்பல் இருக்குது, சோமாலியாவில் தான் நீங்கள் மீன் பிடிக்கன்னு கப்பல் இல்லை, பிடிச்சிக்கிட்டு இங்கேருந்து துபாய் கப்பல் வரும், அதில் போயிடுவோம்னு சொல்லிட்டு. அங்கே கடலில் போய் அங்கே போய் ஒரு 6 மாதத்துக்கு தொழில் பண்ணால் கடல் மீனை வந்துட்டு மறக்க முடியாதுன்னு சொன்னால் அங்கே தான் பார்த்துருக்கேன். இவ்வளவு வகையான மீன்களும் அங்கே தான் ஆண்டவனே படைச்சிருக்கான் அந்த மீனை ஃபுல்லாக. சிலவனா வந்துக்கிட்டு இங்கேனா நம்ம வந்துட்டு கண்ணு கட்டாத தூரத்தில் தான் பார்க்கணும். அங்கே வந்துக்கிட்டு அடி கரவடியவே வந்துக்கிட்டு அப்படியே அந்த நம்ம தீவுகள்லாம் பார்க்குறோம்ல, அந்த பேச்சாலைனா அந்த கடலில் பார்க்குறோம்ல, பாய்ச்சல் போட்டு வந்துக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி மீன் வகையை வந்து பார்த்தது வந்துட்டு சோமாலியா நாட்டில் தான். என்ன வகையான மீன்கள் இருக்குது, சிங்கிலிருந்து, இறால்லிருந்து, கணவாயிலிருந்து, அனைத்து வகையான மீன்களுமே கடல் தண்ணியை விட மீன் தான் இங்கே அதிகமாக இருக்குது. அனைத்து வகையான மீனையும் பார்க்கலாம். அது வந்து வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத நாள். அது மீனை பார்த்தா நாங்கள் அந்த கடலில் வந்துக்கிட்டு இந்த வலையினா வச்சுட்டு இந்த சீலா வலைன்னு சொல்லி நம்ம துபாயிலாம் படுப்பாப்பில் அது தெரியும். அந்த மீன் வலையை தூங்கி வலையை இழக்கிட்டு வலையை பார்த்தா வலை உள்ளே ஓடிடுச்சு, வாங்கி ஏற்ற முடியல அந்தளவுக்கு மீன். நாங்கள் ஒரு 10 வலை தான் இழக்கியிருப்போம். 10 வலையில் வந்து 10 டன்னு இருக்குது. 3 பிரிவாக கொண்டுட்டு போனோம் அந்த மீனை போய் முடிக்க முடிக்க வச்சு. ஒரு 2 வலை ஏற்ற முடியல தராது தான். அதோட நாங்கள் வந்துட்டோம். நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 11:20 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமலி ஜெனிஃபர். நம்மள சில பேருக்கு தயக்கம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். இந்த தயக்கம் இருக்கிறதுனால வாழ்க்கையில எந்தெந்த விஷயங்களை எல்லாம் இழந்திருக்கீங்க, உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. இப்ப கூட எல்லாருமே எஃப்எம்க்கு கால் பண்ணி பேசலாம் அப்படின்னு நினைப்பீங்க, ஆனா அந்த தயக்கம் நம்மளை தடுக்குங்க. அவங்கள்ட்ட என்ன பேசலாம், ஏது பேசலாம், அவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல முடியாமல் ஆயிருமோ அப்படின்னு கூட சில பேருக்குமே, ஒரு சில பேருக்குமே இந்த தயக்கம் இன்னைக்கு கூட இருந்துகிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. அவங்க யார், எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
4: வணக்கம்ப்பா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கடப்படியில் இருந்து சந்திரசேகர்.
3: சொல்லுங்கண்ணா, நம்ம வாழ்க்கையில எதை எதையோ செய்யணும்னு நினைப்போம், ஆனா இந்த தயக்கம் நம்மள தடுக்கும் இல்லையா? உங்களுக்கு அந்த மாதிரி தயக்கம் அப்படிங்கறது நம்ம உங்களோட வாழ்க்கையில எந்த அளவுக்கு இருக்கு?
4: ஆமா, தயக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சிறிய வயதுல எனக்கு இருந்ததுக்கா. அதாவது எனக்கு ஸ்கூல் பீப்புள் லீடர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுத்தாங்க. அந்த ஸ்கூல் பீப்புள் லீடர் நான் எப்படி சூப்பரா பண்ண முடியும் அப்படிங்கிற தயக்கம், அதனால வேண்டாம் அப்படின்ட்டு நான் நிராகரிச்சிட்டேன். நான் வந்து அப்போ 5th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்டு இருந்தேன். அதன் பிறகு பாத்தீங்கன்னா எனக்கு 9th 10th படிக்கும் போது ஸ்கூல் பீப்புள் லீடர் ஆகணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை இருந்தது. ஆனா என்னால ஆக முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஆச்சு. எனக்கு அந்த ஒரு தயக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம், என்ன சொல்றது, தயக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு ஒரு வாழ்க்கையில அந்த ஒரு போஸ்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுக்காத அளவுக்கான ஒரு சூழ்நிலையை எனக்கு உருவாக்குச்சு. அப்ப யோசிச்சு அந்த தயக்கம் அப்படிங்கறது எவ்வளவு பெரிய எதிரி. அன்னைக்கு மட்டும் நான் தயங்காம இருந்தேன்னா ஸ்கூல் பீப்புள் லீடர் அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கும். அது ஸ்கூல் பீப்புள் லீடர் அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததுன்னா இன்னும் நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் அப்படிங்கறத கத்திருக்கலாம் அப்படின்ட்டு. அதனால வாழ்க்கையில மனிதனுக்கு தயக்கம் அப்படிங்கிறது சில பொக்கிஷமான வாய்ப்புகள் அப்படிங்கறத மறுபடியும் லைஃப்ல கொடுக்காம ஆயிடும். நான் அதுக்கப்புறமா ட்ரை பண்ணேன், ஆனா ஏதேதோ காரணங்களுக்காக எனக்கு அந்த ஒரு கோச்சிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கவே இல்லை. ஆனா அந்த ஒரு நிகழ்வு, சிறிய வயதில் ஏற்பட்ட நிகழ்வு, இனிமே லைஃப்ல நான் தயங்கவே கூடாதுப்பா, அதனால எனக்கு ஃபோர்கமிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கறது கிடைக்காதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வாய்ப்புகள் நோ அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லாம, தயக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் படாம உடனே நான் அதை வாழ்க்கையில எடுத்துக்கிட்டேன்ப்பா.
3: இப்ப உங்களுக்கு அந்த தயக்கம் இல்ல?
4: இல்ல இல்ல, எனக்கு தயக்கம் அப்படிங்கறதே இல்ல. எந்த ஒரு இனிஷியேட்டிவ் யாராவது எடுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் முதல்ல ஆள நான் தான் போய் கொடுப்பேன். இதுக்கு முக்கிய காரணமே பாத்தீங்கன்னா என் மைண்ட் செட்டை மாத்திக்கிட்டேன். உலகத்துல தவறு அப்படிங்கிற ஒரு விஷயம் செய்திருவோமோ அப்படின்னு நினைக்கும் போதுதான் நம்ம தவறு செய்வோம். ஆனா இது தவறு செய்யக்கூடாது அப்படின்ட்டு கொஞ்சம் மெனக்கிட்டு எடுத்தவங்கயுமே நம்ம சிறப்பா செய்யணுங்கிற ஒரு நோக்கத்துல ஒரு ஃபுல் எஃபர்ட் போட்டோம்னா தப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் செய்ய மாட்டோங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த தயக்கத்தை விட்டொழிச்சு அதனால வாழ்க்கையில எனக்கு ஏறும் வண்ணம் நிறைய விஷயங்கள் பாசிட்டிவா தான் இப்ப நடத்திட்டு இருக்கு.
3: கண்டிப்பாண்ணா. சரிண்ணா, உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
4: ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன், மனுஷனுக்கு முதல் எதிரி தயக்கம். எனவே யாருமே லைஃப்ல தயக்கப்படக்கூடாது. தயக்கம் வந்தது அப்படின்னா ஒரு மனுஷனா அடுத்த படிநிலைக்கு போக முடியாது. ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய பேருக்கு இருக்கும், ஆனா தயக்கத்தினால அது எப்படி நடக்குமோன்ட்டு நெகட்டிவா யோசிச்சு எடுத்துக்காம போயிட்டோம்னா லைஃப் அப்படிங்கறது ரொம்ப அப்டிகல்ஸ் நிறைந்ததாக இருக்கும். எனவே அந்த ஒரு தயக்கம் அப்படிங்கறத எல்லாருமே லைஃப்ல விட்டொழிப்பது அப்படிங்கிறது தான் சிறப்பான ஒரு விஷயம்.
3: கண்டிப்பானா, சூப்பரான தகவலை தந்துருக்கு. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்னா?
4: எனக்கு வந்து பிரியமான தோழி இது திரைப்படத்தின் பெயர். இதுல இருந்து மான் குட்டியே புள்ளி மான் குட்டி அந்த பாடல் ஒலிபரப்புங்கப்பா.
3: கண்டிப்பா நான் தந்துடலாம்ண்ணா. தேங்க்யூ அண்ணா.
4: தேங்க்யூப்பா.
3: கண்டிப்பாண்ணா, தேங்க்யூண்ணா. அடுத்ததா இன்னொரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. அவங்க யார் எங்க இருந்து பேசுறாங்க அப்படிங்கறத கேக்கலாம். ஹலோ, வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
5: குமா, சேலம் அமானி கொண்டலாம்பட்டி காட்டூர் கே கே கணேசனம்மா.
3: சொல்லுங்கண்ணா. நம்ம வாழ்க்கையில எதை எதையோ செய்யணும் நினைப்போம், ஆனா இந்த தயக்கம் நம்மள தடுக்கும், உண்மைதானே?
5: கண்டிப்பாமா.
3: அப்படி நீங்க எந்த விஷயத்த உங்களோட வாழ்க்கையில இழந்திருக்கீங்க?
5: கண்டிப்பாமா. என்ன, நான் வந்து ஒரு புகைப்பட கலைஞர்மா. 90ல இருந்து தொழில் கத்துக்கிட்டேன். புகைப்பட தொழில் கத்துக்க போறேன்.
3: கண்டிப்பாண்ணா.
5: அப்ப வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பேர் சீனிவாசன் சொல்லி சேலத்துல டவுன்ல.
3: ஓகேண்ணா.
5: எனக்கு அவர்கிட்ட எப்படி இப்ப அந்த பிரிண்ட் போறதுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி கேக்கறதுக்கே ஒரு தயக்கம். என்னன்னா, நம்ம வேலைக்கு வந்து 1 மாசம் ஆகுது 2 மாசம் ஆகுது, கேட்டா என்ன நினைப்போறே தெரியல. ஒருவேளை வேலை கத்திட்டு போயிடலாம் நினைப்பானா, அப்படி எல்லாம் நினைப்பாங்க. அது ஒரு தயக்கத்திலே இருந்தமா. அது ஏன் அத சொல்ல வரணுங்கன்னா, அவர் வந்து நான் அந்த வேலைக்கு சென்ற பின்னாடி 4-5 மாசத்துல அவர் விபத்துல இறந்துட்டாரு. அவர் அவ்வளவு அன்பானவர், அவர் நல்லவர். அவர்கிட்ட கேட்டிருந்தா எனக்கு அப்பவே சொல்லி
3: கொடுத்துருப்பாங்க. சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஆனா உங்களுக்கு தயக்கம் தடுத்துருச்சு. ஆனா இப்ப அதை ஃபீல் பண்றீங்க?
5: எப்படி நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா, அவருடைய மனைவி அந்த அக்கா வந்து என்ன சொன்னாங்க,
3: ஓகேண்ணா,
5: தம்பி உனக்கு இருக்கிற ஆர்வத்துக்கு அவர்கிட்ட கேட்டிருக்கேன்னா சொல்லி கொடுத்துருப்பாரு தம்பி. இன்னைக்கு வந்து நீ என்னன்னு கேட்டீங்கன்னா, கத்துருந்தீங்கன்னா இப்ப அவரு அவர் விக்கிற இடத்துல தம்பி நீ இருந்து இந்த ஸ்டுடியோவை பார்க்க முடியும். இப்ப இந்த ஸ்டுடியோவை பார்த்துக்க ஆள் இல்ல.
3: கண்டிப்பாண்ணா.
5: தங்கிட்டே ஒரு உதவி கேக்குற, அவங்க கிட்ட இருக்கா இல்லையாங்கிறது ரெண்டாவது விஷயம் கேட்கணும்.
3: கண்டிப்பா.
5: மறக்க முடியாத ஒரு நினைவா இருக்கிறதுனால அது நல்ல தலைப்பு.
3: இன்னைக்கு
5: எங்க கடலோசை பண்பலையை பொறுத்தவரையில நீங்க மீனவ மக்களுக்காக துவங்கப்பட்ட பண்பலையா இருந்தாலும், இன்னைக்கு சமூகத்துல வந்து இன்னைக்கு இன்னும் சொல்ல போனா நம்ம பண்பலை வாழ்த்தி பேசினாங்க பாச இவரு ஐயா, மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் உள்பட.
3: ஓகேண்ணா.
5: அதெல்லாம் கேட்கும் போது நமக்கு அப்படியே அவ்வளவு மகிழ்வா இருக்குது. ஏன்னா அவரெல்லாம் ஒரு உயர்ந்த மனிதர், சாதாரணமா நினைச்சிட கூடாது.
3: கண்டிப்பா.
5: அது மாதிரி வெளிநாட்டுல இருந்தெல்லாம் நம்ம கடலோசை பண்பலையை வாழ்த்திட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல பணிபுரிய அவங்க அன்பு தம்பி, அன்பு தங்கை அமளி ஜெனிப்பருக்கும், அன்பு தங்கை நிவாசினிக்கும், மற்றும் அங்க பணிபுரிய அனைவருக்குமே நான் மீண்டும் மீண்டும் கடலோசை பண்பலைக்கு வாழ்த்து சொல்றோமா.
3: கண்டிப்பா. தேங்க்யூண்ணா.
5: படம் வந்து சொல்லட்டுங்களா?
3: சொல்லுங்கண்ணா. கண்டிப்பா. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் சொல்லுங்கண்ணா.
5: படம் வந்து குங்குமம்.
3: ஓகேண்ணா.
5: பாடல் கடல் பூந்தோட்ட காவல்கார பூப்பறிக்க எத்தனை நாளாங்க?
3: ஓகே, நான் போட்டுலாம்ண்ணா. நம்ம சந்திரசேகர் அண்ணாவும் கணேசன் அண்ணாவும் சொன்ன மாதிரி தயக்கம் அப்படிங்கிறது நமக்கு ஸ்கூல் டேஸ்ல இருந்தே ஓரளவு இருக்க தான் செய்யும். இந்த ஸ்கூல் பீப்புள் லீடரா இருக்கும் போது நமக்கு ஆர்வம் இருக்கும், ஆனா அதை போய் அங்க நம்ம எப்படி அதை வெளிக்காட்ட போறோம், பயம் பயம் பயம். ஆர்வம் இருந்துமே தயக்கம் இருக்கிறதுனால நம்ம எந்த விஷயத்தையுமே நம்மள்ட்ட உள்ள ரொம்ப விஷயம் புதஞ்சிருக்கும், அதை வெளியே வந்து சொல்ல முடியாத அளவுக்கு இந்த தயக்கம் நம்மளை மடக்கி போட்டுரும் அப்படின்னு சொல்லலாம். கணேசன் அண்ணன் சொன்ன மாதிரியுமே அவங்க அந்த பழகும் போதே அந்த ஸ்டூடியோல அந்த மேலதிகாரிகள்ட்ட அவங்க கேட்டு பழகிருந்தாங்க அப்படின்னா அவங்க விஷயங்களை இன்னுமே தெரிஞ்சிருக்கலாம். இப்ப வருத்தப்படுறோம். பொதுவாவே எல்லாருமே அந்தந்த நேரத்துல நம்ம கத்துக்காம விட்டுட்டு லேட்டா கத்துக்கல, இப்படி கத்துக்கலையே அப்படின்னு நம்ம வருத்தப்படுறது உண்மைக்குமே இப்பதான் இழந்ததுக்கு அப்புறம் தான் பொதுவாவே நம்ம வருத்தப்படுவோம் அப்படிங்கறது சொல்லிட்டு அடுத்ததா இரண்டு பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கு பின்னாலும் கட்டாயமா ஒரு பொண்ணு இருப்பான்னு சொல்றாங்க. அப்போ பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி யார் இருப்பா?
1: ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கிறது சரிதான். ஆனா பொண்ணுங்களும் வெற்றி அடையணும்ல.
2: அதுக்கு உதவியாகவும் உறுதுணையாகவும் இருக்கும் நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி. திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணிக்கு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 11:37 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமலி ஜெனிஃபர். நம்மள சில பேருக்கு தயக்கம் அப்படிங்கிறது இருந்துட்டே இருக்கும். இந்த தயக்கம் இருக்கிறதுனால வாழ்க்கையில எந்தெந்த விஷயங்களை எல்லாம் இழந்திருக்கீங்க? உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. பொதுவாகவே இந்த தயக்கம் எப்போ வேலையை காட்டும்னா ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்துக்கு தான் நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்தும்னு சொல்லலாம். இந்த பயமும் தயக்கமும் சேர்ந்து ப்ரெஷர் ஏற்றுறது பெரும்பாலும் வேலைக்கான இன்டர்வியூவில் தயாராகிற சமயத்தில் தான் அது வேலையை காட்டும். இந்த வேலை எனக்கு இல்லை எனக்கு இல்லைன்னு திருவிளையாடல் தரும்பி ரேஞ்சுக்கு புலம்பி ரெடியாகாமல் சுணங்கினா எப்படி? சுணக்கத்தை சுருட்டி வச்சுட்டு கிளம்புங்க, வேலைக்கான வாய்ப்பு நமக்கு காத்திருக்குன்னு சொல்லலாம். எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு போட்டியுமே நடந்துச்சு, அது குவிஸ் போட்டி தான். மாதர் சங்கத்துல தான் அந்த போட்டி நடந்துச்சு. அதுல ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வினா, உருகுதே மருகுதே பாடலை பாடின பெண் பாடகி யாருன்னு கேள்வி கேட்டாங்க. அதற்கான விடைய சொன்னா 10 மதிப்பெண் வாங்கி முதல் பரிசையும் வாங்கிடலாம். அங்கதான் ஒரு அக்கா சொன்னாங்க, ஸ்ரேயா கோஷல்னு அமைதியா வாய்க்குள்ளே புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. அதோட பக்கத்துல உள்ளவங்க சொன்னாங்க, ஏய் தப்பா சொல்லி எதிரணிக்கு வாய்ப்பை கொடுத்துறாத அப்படின்னு அவங்க கையை தட்டினாங்க. ஒரு செகண்ட் தப்பா இருக்குமோ அப்படின்னு சந்தேகம் வந்ததால சொல்லவே யோசிச்சாங்க ஒரு அக்கா. வர்றது வரட்டும்னு அவங்க மனசு தேத்திக்கிட்டு ஸ்ரேயா கோஷல்னு கெத்தா சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைஸையும் வாங்கினாங்க. அந்த இடத்துல அவங்க தயங்கி நின்றுருந்தா, இன்னொரு அக்கா சொன்ன பேச்சை கேட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? இது ஏன் சொல்றேன்னா, தயக்கம் வர்றது இயல்பு தான். பக்கத்தில் உள்ளவங்களே நமக்கு சந்தேகத்தை கிளப்பி விடுவாங்க. ஸோ நாம தெளிவாக இருந்து தயக்கத்தை தூக்கி போட்டுட்டு வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்ததா களத்திலிருந்து ஜெயச்சந்திரன் அண்ணா இணைஞ்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, என்ன கருத்து சொல்லியிருக்காங்கன்னு கேட்கலாம்.
3: வணக்கம் ஐயா, உங்க பேர் என்னங்கய்யா?
4: என் பேர் ஜெயச்சந்திரங்க.
3: நீங்க என்ன வேலை பாக்குறீங்க?
4: நான் டிரைவரா இருக்கேங்க.
3: இப்ப ஒரு தயக்கம் அப்படிங்கறது வந்து எல்லாருக்குமே உள்ள வந்துருக்கிறது தான். ஆனா இந்த தயக்கத்தை விட்டாதான் சில விஷயங்கள் பண்ண முடியும். அப்படி இருந்தாலும் சில பேர் தயக்கப்பட்டு நிறைய விஷயத்த பண்ணாம இருந்திருக்காங்க. அப்படி உங்களோட வாழ்க்கையில தயக்கப்பட்டு பண்ண முடியாம போன விஷயம் ஏதாச்சும் இருக்கு?
4: பேசணும்னு நம்ம நினைச்சோம்னா அதை பேசுறதுக்கு ஒரு மாதிரியா தெரியும். அது ஒண்ணு ரெண்டு நல்லா பழகி கொண்டாங்க. சோசியலா பேசலாம். என்ன சொல்றது, ஒரு வேலையின் செய்ய ஆரம்பிச்சோம்னா ஒரு கேக்குறோம்னா அது இவ்வளோ கேட்குற பொறுப்பு, அது வந்து நினச்சிருவா அவ்வளோ இதுவும் பண்ணிடுவாளோ. ஓகே, சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி, சக்ஸஸ் ஆகலைன்னா அது ஒரு கனவாக இதாக தெரியும். அதனால கண்டிப்பாக ஒரு மயக்கம் தயவாக பழகுற பழக்கத்தை பொறுப்பு தான் அதை கணக்கு.
3: ஓ, எவ்வளோ பழகுறோம்
4: பழகுறேன், அதை கேட்கலாமா செய்யணும்னா ஓகே சொல்லிடுவாளா அப்படிங்கிற ஒரு தயக்கம் தான் வேணும். அது
3: தயக்கத்தை விட்டு வெளியே வர என்ன பண்ணலாம்?
4: அது பழகுறத பொறுத்து, நம்ம கேட்கறத பொறுத்து கணக்கு. செய்யலாமா செய்யணாமா அப்படிங்கிற ஒரு கணக்கு தான்
3: ஒவ்வொரு அளவு கொடுத்தோம். ரொம்ப நன்றிங்க ஐயா.

நம்ம ஜெயச்சந்திரன் அண்ணா சொன்ன மாதிரி தயக்கம் அப்படிங்கிறது நம்ம ஃப்ரெண்டுகளுக்குள்ளெல்லாம் பெருசாக, நம்ம ஃப்ரெண்டுனா ஈஸியாக பேசுகிறோம், நம்ம மனசில் என்ன தோணுதோ அதை சொல்லிடுவோம். ஆனால் நம்மளை விட மேலதிகாரிகளோ இல்லை பேரண்ட்ஸ்கிட்டையோ ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும்போது கண்டிப்பாக தயங்குவோம். தயங்கக்கூடாது, நமக்கு என்ன தோணுதோ அதை கேட்டுட்டு அவங்க என்ன பதில் சொல்கிறாங்களோ அதுக்கு தக்கன நம்ம இதை செய்யலாமா செய்யக்கூடாது அப்படிங்கிறத கேட்டுட்டு தெரிஞ்சுக்கலாம். கேட்காம நம்ம மனசுக்குள்ளேயே வச்சு புழுங்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக பாடல் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 11:47 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்க நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். நம்ம வாழ்க்கையில இந்த தயக்கம் வர்றதுக்கு முக்கிய காரணமே நம்ம சின்ன வயசுல வளர்ந்த வளர்ப்பு தான். வீட்லயோ ஸ்கூல்லையோ வாயை திறக்காம அமைதியா இருந்தாதான் நீ நல்ல பிள்ளைன்னு சொல்லி பெற்றோர்களும் டீச்சர்களும் நம்மளை கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் சத்தம் போட்டால் தொலைச்சிடுவேன்னு பயமுறுத்தும் போது அப்போவே நம்ம மனசில் ஒரு பயமும் தயக்கமும் ஆழமாக வந்திருக்கும்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் மற்றவங்க நம்ம குறைகளை சுட்டி காட்டி கிண்டல் பண்ணும்போது அந்த தயக்கமும் பெருசாகி போய் கடைசியில் தாழ்வு மனப்பான்மையாக மாறுறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. இதனாலேயே பொது இடங்களில் பேசும்போது நாக்கு ஒளர்றது, கூட்டத்தில் பதட்டமாகிறது, ஒரு விஷயம் நமக்கு தெரியலைன்னா கூட நமக்கு தெரியலை எனக்கு தெரியலை அப்படின்னு சொன்னால் மற்றவங்க நம்மளை முட்டாளன்னு நினச்சிப்பாங்களோன்னு பயந்துக்கிட்டு தெரியாததை தெரிஞ்ச மாதிரி நடிச்சுக்கிட்டே இருப்போம்னு சொல்லலாம். ஆனால் கடைசி வரைக்கும் அதை கற்றுக்கவே மாட்டோம். அதே மாதிரி நம்ம கஷ்டத்தை மற்றவங்க கிட்ட சொன்னால் தப்பாக நினச்சிப்பாங்கன்னு நினச்சி மனசுக்குள்ளேயே புழுங்கி தவிப்போம். தயங்கி தயங்கியே பல நல்ல வாய்ப்புகளையும் நல்ல நட்புகளையுமே மற்றவங்க நம்ம இழந்திருப்போம்னு சொல்லலாம். திறமை இருந்துமே மற்றவங்க கண்ணுக்கு தோல்வியாளராகவே தெரிய ஆரம்பிச்சிருப்போம். இதையெல்லாம் மாற்றணும்னா தயக்கத்தை துணிச்சலோட தூக்கி போட்டுட்டு நமக்கு தெரியாததை தெரியாதுன்னு சொல்றதுக்கு எந்திரிச்சு வெக்கப்படவோ தயங்கவோ கூடாது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு நம்ம பயத்தை தர்ற விஷயம் எந்த விஷயம் தருதோ அதை வந்து ஓரமாக வச்சுட்டு அங்கிருந்து ஓடாமல் நேருக்கு நேராக நின்று நீயா நானா அப்படின்னு பார்த்துக்கணும். பெர்ஃபெக்ஷன் வரணும்னு காத்துக்கிட்டு இருக்காம நம்ம மேலே இருக்கிற நம்பிக்கையோட இறங்கி செயல்பட்டோம்னா இந்த தயக்கத்தை கடந்து நாமளும் ஒரு வெற்றியாளராக வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்றைக்கான நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. நாளைக்கு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி. எளிய மக்களின் குரலாய், வளர்ச்சியின் வழிகாட்டியாய், இதமான இசையாய், நீதல் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: நெய்தல் பெண்ணே, நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
3: இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேதல் பெண்ணின் நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச வந்திருக்கிறது நான் மதி. கலைகள் 64 இருக்கு. இந்த 64லயுமே இசைக்கலை, நாடகக்கலை, ஓவியக்கலை, இலக்கியக்கலை, வீரக்கலைகள், மருத்துவக்கலை, யோகாக்கலை, சமையற்கலைன்னு சொல்லிக்கிட்டே போலாம். இதுல எந்த கலை சிறந்ததுன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு கலைக்குமே ஒரு தனித்துவமான அழகு இருக்கும். இதுல எல்லா கலைகள்லயுமே ஆண்கள் பெண்கள்னு ரெண்டு பேருமே சிறப்பா செயல்படுறவங்களா இருப்பாங்க. ஆனா பெண்கள் மட்டுமே அதிகமா ஆர்வம் காட்டுறதும் தன்னோட உடல், முகம், கண் அசைவுகள் மூலமா உணர்வுகளை வெளிப்படுத்துற கலைதான் இந்த நடனம். அந்த நடனத்திலையும் பரதம் ரொம்பவே சிறப்பானது. இந்தியாவில இருக்கிற ஒரு பாரம்பரிய நடனம் தான் பரதநாட்டியம். பரத முனிவர் எழுதினதா சொல்லப்படுற நாட்டிய சரித்திரம் தான் இந்த பரதநாட்டியம். பரதநாட்டியத்தை தமிழ்நாட்டோட சிறந்த கலை வடிவம்னு கூட சொல்லலாம். இவ்ளோ சிறப்பு இருக்கிற பரத கலைய சிறப்பா கத்துக்கிட்டு சாதனை படைச்சிட்டு வர மகேஸ்வரி பத்தி தான் இன்னைக்கான நெய்தல் பெண்ணை நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போறோம். ராமேஸ்வரம் மாங்காடு சம்பை பகுதியில அப்பா குகேந்திரன், அம்மா வள்ளி, தங்கை பிரதீக்ஷாவோட ஒரு அழகான குடும்பமா வாழ்ந்துட்டு வர்றவங்க தான் மகேஸ்வரி. 15 வயசான இவங்க தன்னோட சின்ன வயசுல இருந்தே, அதாவது இவங்க 3ஆம் வகுப்பு படிக்கும் போதே, அவங்களோட ஸ்கூல்ல வெளி ஊர்கள்ல இருந்து வந்துலாம் மாணவர்கள் பரதநாட்டியம் ஆடியிருக்காங்க. அதை பார்க்கும்போது இவங்களுக்கும் பரதநாட்டியம் மேல ஒரு ஆர்வம் வந்து தன்னோட பெற்றோர்கிட்டையும் சொல்லியிருக்காங்க. மகேஸ்வரி மட்டும் இல்லாம அவங்களோட தலைமை ஆசிரியரும் மகேஸ்வரியோட பெற்றோர்கிட்ட

அவங்களுக்கு பரதநாட்டியம் மேல இருக்கிற ஆர்வத்தை எடுத்து சொல்லவும் நடன ஆசிரியர் கல்பனா கிட்ட சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா பரதநாட்டியத்தை கத்துக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நிறைய பிரபலமான கோவில் திருவிழாக்கள்லயும் கலந்துகிட்டு சான்றிதழ்களும் வாங்கியிருக்காங்க. இவங்க வாங்கின சிறப்பான விருதுனா 2025 மே மாசம் 25ஆம் தேதி மதுரையில அலங்காநல்லூர்ல நடந்த கலாம்ஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்ல 1000 பேர் ஆடியிருக்காங்க. இவங்களும் அதுல ஒருத்தங்களா கலந்துகிட்டு வேர்ல்ட் ரெக்கார்ட் வாங்கியிருக்காங்க. சென்னை அரக்கோணத்துல நடந்த போட்டியில கலந்துகிட்டு அருண்தமிழ் தாரகை விருதும் சான்றிதழும் வாங்கியிருக்காங்க. ராமநாதபுரத்துல நடந்த உத்தரகோச மங்கை கும்பாபிஷேகத்திலையும் கலந்துகிட்டு சிறப்பா நடனமும் ஆடியிருக்காங்க. சின்ன வயசுலயே தனக்கான அடையாளத்தையும் வச்சுக்கிட்டு சிறப்பா நடனமும் ஆடிக்கிட்டு ராமேஸ்வர தீவுக்கே பெருமை சேர்த்திருக்காங்கன்னு கூட சொல்லலாம். இன்னும் தன்னோட நாட்டிய திறமையை வெளிப்படுத்தி பல நிகழ்வுகள்ல கலந்து பல விருதுகள் வாங்க இருக்கும் மகேஸ்வரிக்கு கடல் ஓசை FM 90.4 சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: ஐயா வணக்கம். என் பேர் ரவீந்திர, வயசு 68. நான் பாம்பன் போய் பார்த்தது பாம்பில் செட்டில் 40 வருஷம் ஆச்சு. நாங்கள் அப்போ பாய் வீட்டில் மல்லிகோட்டம் கடலுக்கு போகும்போது மழையும் காற்று பொய்யல், கடல்லாம் குந்தளிக்க தெற்கு சைடு, மல்லிகோட்டம் தெற்கு சைடு தான் போவோம், கடல் குந்தளிக்கும். அது அந்த மழையும் காற்றுக்கும் இடியும் ஒரு வளத்தில் விழுந்துட்டு, அது எங்கள் மதினி வளத்தில் எங்கள் மச்சான் மேலே தான் அந்த இடியும் விழுந்தது. 6-7 நாள் சென்று தான் அவங்களும் கரையை வந்தாங்க, இடி விழுந்து. இது வருஷம் வந்து எனக்கு வயசு வந்து ஒரு 18-19 வயசு இருக்கும். புயலில் வந்து 7 நாள் எங்களுக்கு எந்த ஒரு திசையுமே தெரியல. 7 நாளுமே கடலில் வந்து அந்த மழை தண்ணியை தான் குடிச்சிக்கிட்டே கிடந்த, மழை வெஞ்சி அந்த கடல் தண்ணியை தான் குடிச்சிக்கிட்டு இருந்தேன். எங்கிட்டு போனதுலுமே எங்களுக்கு 7 நாள் தெரியல. அப்போ நைட்டில் அப்போ லைட்லாம் கிடையாதுல, சின்ன காண்டா, லைட்டு பொறுத்து காண்டா பொறுத்துவோம், இந்த காற்று கூட கொஞ்சம்னா அது எரியாது, மூந்துடும். எங்களோட தெரிஞ்சவங்கலாம் நிறைய பேர் பாய் அடித்து ஓடி சுலோனுக்கு போனவங்க போய் அட்ரஸ்லாம் இல்லை, இதுவரை அவங்க என்ன ஆனாலுமே தெரில. நாங்கள் எங்கேயுமே அப்படி பாய் அடிக்கலை, கடல்லையே தான் கிடந்தோம் 7 நாள். எங்களை யாரும் தேடி வரலாம் கொள்ளலை. 7 நாள் சென்னை நாங்களாம் பாய் அடித்து 7 நாளாச்சு பசி தாகம் போல சித்துக்கிறது போகும்போல எல்லாருமே அப்படி ஐயா பாய் அடித்து ஓடணும், பாய் அடித்து ஓடினாயா 7 நாள் சென்று ஒரு கரையை வல்லம் போகுது, அது எந்த கரையும் தெரியலையா. வேளாங்கண்ணியில் கடலில் குளிச்சுக்கிட்டு இருந்தாலும் குளத்தில் ஏறி பாயை இறக்கி எங்கள் எல்லாத்தையுமே தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு வேளாங்கண்ணில் எங்களை குளுக்கோஸ் பாட்டு எல்லாம் போட்டு 2-3-4 நாள் சென்று எங்களை வளத்தில் ஏற்றி எங்களை நீங்கள் எந்த ஊருக்கு போகணுமோ அந்த ஊருக்கு எங்களை அடிப்பு வச்சாங்க. 7 நாள் அண்ணந்தண்ணி இல்லாமல் சோறு கஞ்சி இல்லாமல் தான் கிடந்தோம் கடலில். வேளாங்கண்ணியில் பிடிக்காமல் அவங்க எங்களை உடனே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டாங்க. அவங்கள இறக்கி அவங்களே பாய் வரும்போல பாய் மரத்தை சாச்சி பாய் கொடுத்தாங்க. எல்லாம் கடலில் வேளாங்கண்ணில் சாமி கும்பிட வந்தவங்க விளையாடி எங்களை கொண்டு போனாங்க. அதெல்லாம் சரியான சரித்திரம். நன்றியா.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் 1000, நெய்தல் மக்களின் உணர்வுகள் 1000. புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நெய்தல் பெண்ணின் நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக நான் மதி. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய இனிப்பு பொருட்கள்லாம் பாலில் தான் செய்வாங்க. பால் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இந்த பாகு செஞ்சு அதில் ஊற வச்ச உணவுகளையும் தயார் பண்ணுவாங்க. குறிப்பாக சொல்லணும்னா இந்த பால்கோவா, ரசகுல்லா, ரஸ்மலாய், பர்பி, பால் அல்வா, ஜிலேபி இப்படின்னு நிறைய இருக்கு. இதில் ஒரு சில உணவுப் பொருட்கள் மட்டும்தான் அந்தந்த வயசில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனால் குழந்தைங்கள இருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே எப்பவும் விரும்பி சாப்பிட்ற ஒரு உணவு பொருள் இருக்கு. இது உருண்டையா இருக்குன்னு சொல்லலாம். அதுக்காக முக்குளின்னு சொல்லிடவும் முடியாது. பிரவுன் இல்லனா கோல்டன் பிரவுன் கலர்ல இருக்கும். இதையும் நம்ம சர்க்கரை பாகுல ஊற வச்சுதான் சாப்பிடணும். கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இன்னைக்கான நெய்தல் பண்ணை நிகழ்ச்சியில சுவையான குண்டு குண்டா இருக்கிற ரொம்ப சாஃப்டான ஜூசியான குலாப் ஜாமுன் செய்யறத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இப்பெல்லாம் கடையிலேயே ரெடிமேடாவே குலாப் ஜாமுன் பொடி இருக்கு. அதை வாங்கி சின்ன சின்னதா உருண்டை பிடிச்சி சீனி பாகுல போட்டா குலாப் ஜாமுன் ரெடி. அதைத்தானே சொல்ல போறீங்க, அதுதான் எங்களுக்கு தெரியுமேன்னு நீங்க சொல்றது என்னாலையும் யூகிக்க முடியுது. ஆனா நான் சொல்ல போறது வேற. 1941 உத்தரப்பிரதேசம் மாநிலம் மைக்கேல் கஞ்சில ஒரு இனிப்பு கடை வியாபாரி தான் இந்த குலாப் ஜாமுனை அறிமுகப்படுத்தினாங்க. இவங்க கிட்ட அதிக அளவுல இந்த குலாப் ஜாமுன் விற்பனை ஆனதுனால இவங்களோட பக்கத்துல இருக்கிற கடையில உள்ளவங்களும் இவங்க கிட்ட எப்படி செய்யணும்னு கேட்டு செய்யவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி இந்தியாவில மட்டும் இல்லாம பங்களாதேஷ், நேபாளம், பாகிஸ்தான், மியான்மர்னு பல நாடுகள்லயும் பரவி இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இனிப்பாவும் மாறிடுச்சு. வீட்லயும் ஏதாவது விசேஷம் வந்துச்சுன்னா ஈஸியா இனிப்பு செய்யறதுக்காக தான் இந்த குலாப் ஜாமுனும் இருக்கு. இன்னொன்னு, குலாப் ஜாமுன் சாப்பிடறதுக்கு ஃபங்க்ஷன் இருக்கணும்னு அவசியம் இல்ல. நமக்கு எப்ப தேவையோ அப்பெல்லாம் நம்ம தயார் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். குலாப் ஜாமுனை ஒரு சிலர் மைதா மாவு, பால் பவுடர் சேர்த்து பண்ணுவாங்க. ஒரு சிலர் கோவா பயன்படுத்தி, அதாவது கோவானா மாவு பதத்துல பால் பவுடர் மாதிரி கிடைக்கும், இதைத்தான் கோவான்னு சொல்லுவோம், இதை வச்சு கூட பண்ணுவாங்க. இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த செய்முறை கூடவே பன்னீர் இல்லனா ஏலக்காய் தூளை போட்டு பண்ணுவாங்க. ஒரு சிலர் ரவையில கூட குலாப் ஜாமுன் செய்வாங்க. இப்படி நிறைய முறைகள் இருந்தாலுமே குலாப் ஜாமுனோட டேஸ்ட் ஒன்னு போலதான் இருக்கும். ஆனா நம்ம இப்போ இது கூட தயிர் சேர்த்து தயிர் குலாப் ஜாமுன் தான் செய்ய போறோம். குலாப் ஜாமுன் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னா, முதல்ல தயிர் 1/2 கப் எடுத்துக்கணும், சர்க்கரை 1/2 கப், மைதா 1 கப், பால் பவுடர் 3 கப், சமையலுக்கு யூஸ் பண்ற சோடா 1 டேபிள்ஸ்பூன், தண்ணி 4 கப், அப்புறம் நெய் தேவையான அளவு. முதல்ல நம்ம 4 கப் தண்ணியில 1/2 கப் சர்க்கரைய சேர்த்து அதை பாகு மாதிரி காய்ச்சி எடுத்துக்கணும். பாகுனா என்னன்னு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். இந்த பாகு தயாரிக்கும் போதே இதோட வாசனைக்காகவும் டேஸ்டுக்காகவும் நம்ம ஏலக்காய் பொடிய சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட குங்குமப்பூ இல்லைன்னா ரோஸ் எசென்சியல் இருந்தா கூட நம்ம கலருக்காக அதையும் சேர்த்துக்கலாம். இத ஒரு 10-15 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சா போதும். மைதா கூட பால் பவுடர், தயிர், அப்புறம் சமையல் சோடா சேர்த்து நல்லா பிசைஞ்சு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சோட தண்ணியும் சேர்த்து மாவை நல்லா சாஃப்டா பிசைஞ்சு சின்ன சின்ன உருண்டையா உருட்டி எடுத்துக்கணும். உருண்டைய உருட்டும் போதே நிறைய பேருக்கு அந்த உருண்டையில ஒரு வெடிப்பு மாதிரி வரும். அப்படி வந்துச்சுன்னா நம்ம பொறிச்சு எடுக்கும் போது அது பெரிய கீரலா மாறிடும். ஆனா அது வராம இருக்க என்ன பண்ணலாம்னா, மாவை கொஞ்சம் எடுத்து உள்ளங்கையில வச்சு நல்லா உருட்டிட்டு ஒரு சமமான பரப்புல வச்சு அதை நல்லா உருட்டி எடுத்தோம்னா இந்த வெடிப்பு வராது. அதுக்கப்புறம் நம்ம கடாய அடுப்புல வச்சு நெய்ய ஊத்திட்டு அது சூடானதும் உருண்டைய கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பொறிச்சு எடுத்துக்கணும். பொரிக்கும் போதே மிதமான தீல தான் அடுப்பு வச்சிருக்கமானு அப்பப்ப செக் பண்ணிக்கணும். பொரிச்சு எடுத்த உருண்டைய நம்ம சர்க்கரை பாகுல போட்டு நல்லா ஊற வைக்கணும். இப்போ நம்மளோட தயிர் குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. நார்மலா இருக்கிற குலாப் ஜாமுனை விட இது ரொம்பவும் சாஃப்டாவும் ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். குலாப் ஜாமுனை நம்ம எப்பவுமே மிதமான சூட்ல சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். குலாப் ஜாமுனை செஞ்சு முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 30 நிமிஷத்துல இருந்து 50 நிமிஷம் வரைக்கும் தான் ஆகும். இந்த குலாப் ஜாமுனை நம்ம நேரடியாவோ, அதாவது உள்ளூர் கடைகள்லயோ இல்ல மளிகை கடைகள்லயோ இனிப்பு கடைகள்லயோ கொடுத்து நம்ம விற்பனை பண்ணலாம். இல்ல திருவிழா வார சந்தைகள்ல ஸ்டால் போட்டு கூட நம்ம விற்கலாம். வீட்டுல இருந்தே ஆர்டர் எடுத்தும் இத விற்பனையும் செய்யலாம். இல்ல சமூக ஊடகங்கள்ல கூட நீங்க இத விற்பனையும் செய்யலாம். எனக்கு ரொம்ப இனிப்பு பிடிக்கும், இல்ல குலாப் ஜாம் செய்யறதுல ஆர்வம் இருக்குன்னு சொல்றவங்க தாராளமா இந்த தொழில செஞ்சு நீங்க லாபம் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி 11 ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு ஸ்ரீநாத் அவர்களின் வாழ்த்து.
1: கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியை ஒரு 10 வருஷமா சிறப்பா அதை நடத்திக்கிட்டு இருக்க திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதுல என்ன அப்படின்னா, ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம், இந்தியாவிலேயே ஒரே சேனல், ஒரே ஒரு எஃப்எம் ஸ்டேஷன் ஃபார் த சொசைட்டி, ஃபார் த கம்யூனிட்டி ஆஃப் ஃபிஷர்மேன் அப்படின்னா இதுதான். மீனவர்களுக்கான ஒரே எஃப்எம் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்றதுல ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். ஐ விஷ் ஆம்ஸ்ட்ராங் அண்ட் இஸ் டீம் வெரி வெரி குட் லக், பெஸ்ட் விஷஸ், காட் பிளஸ், தேங்க்யூ.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: நல்லா மென்னு சாப்பிடணும், அப்பதான் சாப்பாடு உடம்புல சேரும்னு நம்ம முன்னோர்கள் சொல்றது வழக்கம். சாப்பிடுறதுக்கு உதவுறது வாய் தான். அந்த வாய் நம்ம உடம்புல தலைப்பகுதியில இல்லாம வயிற்று பகுதியில இருந்தா யோசித்து பார்த்தாலே காமெடியா இருக்குல்ல. ஆனா ஒரு உயிரினத்துக்கு வாய் அதோட வயிற்று பகுதியில தான் அமைஞ்சிருக்கு. அது என்ன உயிரினம்னா நம்மளாம் விரும்பி சாப்பிடுற நண்டுக்கு தான். நண்டு சாப்பிடுறது மூலமா நண்டுல இருக்கிற புரோட்டீன் உடல் வளர்ச்சிக்கும் எலும்புக்கும் உறுதி அளிக்குது. முக்கியமா குழந்தைகளோட முடி, நகம், சருமம் அப்புறம் சளி பிரச்சனைக்குமே அருமருந்தா இருக்குது.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4
4: நேர்கள் இணைந்திருப்பது கடல் ஓசை FM 90.4 நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி. இப்பெல்லாம் திருமணம் ஆகிற நிறைய தம்பதிகளுக்கு குழந்தை பெத்துக்கிறதே ஒரு சவாலான செயலா தான் இருக்கு. எனக்கு 2 குழந்தை போதுன்னு கட்டுப்பாடு பண்ற பெண்கள் அதிகமா இருக்கிற இந்த காலகட்டத்துல தனக்கு ஒரு குழந்தை கிடைச்சிராதா, நானும் அம்மாவா ஆக மாட்டேனான்னு ஏங்குற பெண்களும் நிறைய பேர் இருக்காங்க. இப்படி தாய்மை அடையறதுல நிறைய பிரச்சனைகள் இருந்தாலுமே இது எல்லாத்துக்குமே முக்கியமான காரணமா இருக்கிறது அவங்களோட வயசு. நிறைய பெண்கள் படிக்கும் போதே நம்ம நல்ல வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிச்சு தனக்குன்னு ஒரு வீடு நகைகள்லாம் செஞ்சதுக்கு அப்புறம்தான் திருமணம் செஞ்சுக்கணும்னு லேட்டா, அதாவது ஒரு 30 வயசுக்கு மேல திருமணம் பண்ற பெண்கள் தான் இப்பெல்லாம் அதிகமா இருக்காங்க. ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடிலாம் 16-18 வயசுக்குள்ளாலேயே, அதாவது பெண்கள் வயசுக்கு வந்த ஒரு 2 இல்லைன்னா 3 வருஷத்துக்குள்ளேயே அவங்களுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்துருவாங்க. இப்போ 30 வயசுக்கு மேல ஆகுறதுனால பெண்களுக்கு கர்ப்பம் தரிக்கிறதுல கொஞ்சம் இல்லைங்க நிறையவே சிரமம் இருக்குன்னே சொல்லலாம். இதுக்கு மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, 30 வயசு வரைக்கும் ஆண்களோட உயிரணுக்களோட தரமும் எண்ணிக்கையும் நல்லா இருக்கும், 30 வயசுக்கு மேல அது குறைய ஆரம்பிச்சிடும். அதனால 30 வயசுக்கு முன்னாடியே திருமணம் செஞ்சுக்கணும். குழந்தை பிறக்கிறது மட்டும் இல்லாம குடும்ப வாழ்க்கையிலயும் நிறைய பாதிப்புகள் வரும்னு சொல்றாங்க. எப்படின்னா, 30 வயசுக்கு மேல திருமணம் செய்யும் போது தொழில அதிகம் கவனம் செலுத்துறதால குடும்பம் மேல கவனம் செலுத்த முடியாம போயிரும். உடல் ரீதியான நெருக்கத்திலையும் தாம்பத்திய உறவுலையுமே நிறைய சிக்கல்கள் வரும். பெண்களுக்கு 25 வயசுக்குள்ளயும் ஆண்களுக்கு 27-28 வயசுக்குள்ளயும் திருமணம் செஞ்சு 29-30 வயசுக்குள்ள குழந்தை பெத்துக்க திட்டமிடுறது ரொம்பவே நல்லது. பருவத்தை பயிர் செய்யணும்னு முன்னோர்கள் சொல்ற ஒரு வார்த்தை திருமண வாழ்க்கைக்கு பொருத்தமான ஒண்ணுன்னு தான் சொல்லணும். சோ, நம்ம தாமதப்படுத்தாம சரியான வயசுல திருமணம் செய்யறது தான் பெண்களோட ஆரோக்கியத்துக்குமே ரொம்பவே நல்லது. வேலை பார்க்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும், ஒரு நல்ல இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறது சரிதான். ஆனா அதுக்கு திருமணம் ஒரு தடையா இருக்கும்னு பெண்கள் நினைக்கிறது தான் சரியில்லை. நம்ம கிட்ட ஆர்வமும் வெற்றி பெறணுங்கிற ஆசையும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா திருமணம் முடிஞ்சாலுமே நம்மளால தைரியமா அந்த தொழில சிறப்பா பண்ண முடியும். சரியான வயசுல திருமணம் செய்யறதுதான் நிம்மதியான, நிறைவான, சந்தோஷமான வாழ்க்கைக்கும் வழிவகுக்கும்னு சொல்லலாம். அதனால பெண்கள் முடிஞ்ச வரைக்கும் திருமணத்தை தள்ளி போடாம குறிப்பிட்ட வயசுல திருமணத்தை செஞ்சுட்டு சந்தோஷமா வாழுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: வேளா வேளா, இங்க கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதுல காத்து எவ்வளவு போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையில இருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்ல இருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காத்து வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காத்து வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆபீஸ்ல டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான் காத்து கொஞ்சம் புயலாத்தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே?
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தல?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலதுகையில அடிக்குதா இடதுகையில அடிக்குதா, இல்ல கன்னத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கன்னத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம்தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலையும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி. அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது, அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம் வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
1: ரெண்டு.
0: மொபைலா மொபைலா? இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரி கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு பட பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: நெய்தல் பெண்ணே நம்ம கடலோசை FM 90.4.
5: நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நேர்கள் இணைந்திருப்பது கடலோசை FM 90.4 நேதல் பெண்ணின் நிகழ்ச்சி. பூமியில வாழ்ற எல்லா உயிர்களுக்குமே ஒரு தனி சிறப்பு இருக்கும். எல்லா உயிர்களுமே ஏதாவது ஒரு நோக்கத்திற்காக தான் படைக்கப்பட்டிருக்கும். அதாவது இந்த பெரிய பூமியில இருக்கிற எல்லா வளங்களையும் அனுபவிக்கிறதுக்காக தான் மனுஷங்க உருவாக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க மட்டும் தனியா இருந்தா நல்லா இருக்காதுன்னு அவங்களுக்கு ஏத்த துணையும் படைச்சு இப்போ உலகத்துல கோடிக்கணக்கில் மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. மக்கள்லையும் பலவிதம் இருக்காங்க. பல திறமைகளோடும் பலவித போராட்டங்களோடும் எதிர்பார்ப்புகளோடும் ஆசைகளோடும் வாழ்ந்துட்டும் இருக்காங்க. இவங்கள நல்ல உடல் அமைப்போடும் உறுதியோடும் சாதிக்கிறவங்க ஒரு பக்கம் இருக்காங்கன்னா, தன்னோட உடல்ல குறைபாடு இருந்தாலும் தங்களோட சுய முயற்சியால பல்வேறு துறைகள்ல சாதனையும் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள ஊக்கப்படுத்துறதுக்காக தான் தமிழக அரசு அவங்களுக்கு தேவையான நிதியுதவி கொடுக்கிறது, தொழில் முறைகளை சொல்லி கொடுக்கறது, வேலை வாய்ப்புல முன்னுரிமை கொடுக்கறது, இடஒதுக்கீடுன்னு சிறப்பான சலுகைகள்லாம் செஞ்சுட்டு வர்றாங்க. சமூக நலத்துறையோட ஒரு அங்கமா தான் ஊனமுற்றோர் துறை செயல்பட்டு வந்துச்சு. 1995 இந்த ஊனமுற்றோர் துறை தனியா பிரிக்கப்பட்டு 2010 மாற்றுத்திறனாளிகள் துறைன்னு பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. இதுல மாற்றுத்திறனாளிகள் மொத்தமா 8 பிரிவுகளா பிரிக்கப்படுறாங்க. கை கால் பாதிக்கப்பட்டவங்க, காது கேட்காதவங்க, வாய் பேச முடியாதவங்க, பார்வையற்றவங்க, மன வளர்ச்சி குன்றியவங்க, மூளை முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டவங்க, ஆட்டிசம் குறைபாட்டினால் பாதிக்கப்பட்டவங்க, தொழுநோயால பாதிக்கப்பட்டு குணமடைஞ்சவங்க, இப்படி ஒருத்தங்களோட உடம்புல 40% குறைபாடு இருந்தாலுமே அவங்கள மாற்றுத்திறனாளிகள் தான் சொல்றோம். இவங்க எல்லாருமே பஸ்லயோ இல்ல ட்ரெயின்லயோ பயணம் செய்யும் போது சிறப்பான சலுகை அட்டை இல்லைன்னா தேசிய அடையாள அட்டை வச்சுக்கிறது மூலமா அரசோட சலுகைகளை இவங்க ஈஸியா பெறலாம். எல்லா சலுகைகள்லையும் 3% மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இந்த சலுகைகளை வாங்குறதுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கான சான்றிதழ் ரொம்பவே முக்கியமானது. மாற்றுத்திறனாளிக்கான சான்றிதழ் வாங்குறதுக்கு முதல்ல அரசு மருத்துவமனையில இருக்கிற மருத்துவரை பார்த்து மாற்றுத்திறனாளி சான்றிதழ் வாங்கணும்னு அவங்க கிட்ட சொல்லணும். அவங்க உங்களை பரிசோதிச்சு பார்த்துட்டு எந்த வகையில வருவீங்கன்னு சொல்லுவாங்க. இல்ல ஒரு சில நேரங்கள்ல உங்களுக்கு அதை விட இன்னும் சிறப்பான மருத்துவர்களும் பரிசோதிக்க வேண்டி இருக்கும். மருத்துவர்கிட்ட சான்றிதழ் வாங்கினதுக்கு அப்புறம் சம்பந்தப்பட்ட அரசு அலுவலகத்துல விண்ணப்பத்தை வாங்கி பூர்த்தி செஞ்சு கொடுக்கணும். இந்த விண்ணப்ப படிவம் எங்க கிடைக்கும்னா, மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் இல்லனா அரசு மருத்துவமனைகள்லயும் கிடைக்கும். இந்த விண்ணப்ப படிவத்துல உங்களோட பேர், முகவரி, இவங்களோட இயலாமை பத்தின விவரங்களையும் குறிப்பிட்டுட்டு தேவையான ஆவணங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, உங்களோட போட்டோ, ஆதார் கார்டு, ஸ்மார்ட் கார்டு, மருத்துவரோட சான்றிதழ் இது எல்லாத்தையுமே ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து விண்ணப்பத்து கூட இணைச்சிட்டு சம்பந்தப்பட்ட அரசு அலுவலகத்துல சமர்ப்பிக்கணும். உங்களோட விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சுன்னா உங்களுக்கான சான்றிதழ கொடுப்பாங்க. ஒரு சில நேரங்கள்ல இந்த சான்றிதழ் வர்றதுக்குமே ரொம்ப லேட் ஆயிரும். ஒருவேளை உங்களுக்கு தனித்துவமான மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டை தேவைப்படலாம். அதை நீங்க ஆன்லைன்ல கூட UDID இணையதளத்துல பதிவு செஞ்சுக்கலாம். UDIDனா யூனிக் டிசபிலிட்டி ஐடி. தமிழ்ல சொல்லணும்னா தனிப்பட்ட இயலாமை அடையாள அட்டைன்னு சொல்லுவாங்க. சோ இது மூலமா நம்ம அரசோட சேவைகளையும் உதவிகளையும் நம்ம ஈஸியா பெற முடியும். மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்டங்கள் பத்தின இன்னும் கூடுதல் தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான நல அலுவலகத்துல போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மதி. தொடர்ந்து இணைந்திருங்கள் இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது பிற்பகல் 1 மணி. எளிய மக்களின் குரலாய், வளர்ச்சியின் வழிகாட்டியாய், இதமான இசையாய், நீதல் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி. இன்று பார்வை ஒன்றே போதுமே மற்றும் பிரியமுடன் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: போஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் வெல்கம். இப்போ கருவாட்டு வியாபாரம் பார்க்குறேன். சின்ன வயசில் 10 வயசுல சவுக்க காட்டில் குடை வச்சு தண்ணி அடி ஊற்றுனேன். அதுக்கு முன்னால் கல்யாணம் முடிஞ்சு முடிஞ்சு கழிச்சமுக்கு போனேன். அது எவ்வளவு? 100 கல், 100 ரூபா. அந்த அதெல்லாம் அள்ளி சமைப்போம், மணி நேரமாக சமைப்போம். 12 மணி 1 மணிக்கு தான் எங்களை விடுவாங்க. அது மணி 4 மணிக்கு சமைப்போம். 100 கல் சமைக்க முடியாது எங்களுக்கு. நாலு 60 கல், 70 கல் தான் சமைப்பேன். சவுக்க காடு போவேன். சவுக்க காடு போயின்னா 1 கட்டு 40 ரூபா. அதை விட்டு சாப்பிட்டோம், அதை விட்டு தின்னோம். விறகு ஒடிப்போம். விறகு ஒடிச்சு அடுக்கி கிடுக்கி தூக்கிட்டு வந்து ஒரு இடத்துல குத்த வச்சு கஞ்சியை தண்ணியை குடிப்போம். 80 ரூபா 100 ரூபாய்க்கு கூட விற்க முடியாது. 80 ரூபா நாங்கள் அதுக்காக 30 ரூபா 40 ரூபாய்க்கு சாப்பிட்ருவோம். சாயா குடிப்போம், செய்ய வெடிப்போம், வாங்கிட்டு போவோம். கிடக்கிற காசு 50 ரூபாய் 40 ரூபாய் மிஞ்சுன்னா அம்மா மாட்டை கொண்டு கொடுத்துருவோம். எங்களுக்கு ஆடு மாத்தைக்கு பாவாடை சட்டை எடுத்துருவாங்க. அதெல்லாம் ஒரு கதை. ஒரு அம்மா மரத்தை சாக்கிரமும் மேலே விழுந்து செத்து போச்சு. அந்த அம்மா பெரிய வயசு, என்னோட மூத்த கலத்தா இருப்பாது. அப்படியே மரம் விழுந்து செத்து அங்கே தோளில் போட்டு கம்பு ஓட்டு தூக்கிட்டு வரணும், தொத்தி ஓட்டு தூக்கிட்டு வருவாங்க. அப்படி 10 பேர் சேர்ந்து தூக்கணும். தூக்கி தூக்கி வந்து அதுக்கு வந்து கோயில், நம்ம சஞ்சயபுர கோயில் இருக்குல்ல பழைய கோயில், அதை தூக்கிட்டு வச்சுட்டு என் காலுக்களை கூப்பிட விட்டு ஒரு வண்டியில் ஏற்றிட்டு போய் இங்கேருந்து போகும்போது செத்துட்டாரு. அப்படி ஒரு விபத்து எங்களுக்கெல்லாம். அந்த விபத்து நடக்கணும், எல்லாத்துக்குமே நடக்கணும். எனக்கு ஒரு விபத்து நடந்ததுன்னா சவுக்க கம்பு இப்படி இழுத்து அடிக்கும்போது இப்படி அடிச்சிட்டு இப்படி அடிச்சு நோக்கிட்டு புக்கு வலிக்கும். அப்படி ஒரு கதையெல்லாம் நடந்து நாங்கள் வாழ்க்கை தந்துக்கிட்டு இருக்கோம். எந்த வாழ்க்கையை நடத்த எந்த வாழ்க்கையை சொல்ல. இப்போ ஒரு 10 வருஷம் இருக்கும் போய் சவுக்க கடலாம் போய் போக முடியாது. மருவா கால் வழியெல்லாம் அந்த கீழெல்லாம் விழுந்து அந்த கால் தள்ளாடுறதுல கீழெல்லாம் விழுந்து வந்து அதெல்லாம் சொல்லக்கூடியது. கரியும் நன்றி, ஐயா நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: வயிற்றுல கான் கோழி ஒன்று கூவுது, அது பாஸ்ட் ஃபுட்டு கடை.

0: நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி 11 ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய செயலாளர் மற்றும் ராஜ்யசபா உறுப்பினர் மாண்புமிகு கிறிஸ்டோபர் திலக் MP அவர்களின் வாழ்த்து.
1: கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்களுக்கும் மீனவ சொந்தங்களுக்கும் என் அன்பிற்கினிய வணக்கம். மீனவ மக்களுக்கு தினந்தோறும் வானிலை தகவல்கள், மீன் விலை நிலவரம், வேலைவாய்ப்பு தகவல்கள், பருவநிலை மாற்றம், பாரம்பரிய அறிவு, போட்டித் தேர்வுகள் குறித்த நிகழ்ச்சிகளை வழங்கி வரும் கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி ஆகஸ்ட் 15 அன்று 10ஆம் ஆண்டை நிறைவு செய்வதை அறிந்தேன். பணியாற்றக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். குறிப்பாக கடலோசை எஃப்எம் 90.4 நிறுவனர் அகில இந்திய மீனவர் காங்கிரசின் தலைவர் அன்பு நண்பர் திரு ஆம்ஸ்ட்ராங் பெர்னாண்டோ அவர்களுக்கு மீனவ மக்களுக்காக இந்த வானொலி சேவையை கடந்த 10 ஆண்டுகளாக செய்து வருவதற்காகவும் இன்னும் பல 100 ஆண்டுகள் இந்த வானொலி சேவை தொடரவும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் இருந்துச்சீங்களா?
1: வாச தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது.
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் வெளியே விட போறேன்.
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்கும் டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை. ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: பார்வை ஒன்றே போதுமே மற்றும் பிரியமுடன் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: விவரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி. தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: இன்று பார்வை ஒன்றே போதுமே மற்றும் பிரியமுடன் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று பார்வை ஒன்றே போதுமே மற்றும் பிரியமுடன் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 2 மணி. எளிய மக்களின் குரலாய், வளர்ச்சியின் வழிகாட்டியாய், இதமான இசையாய், நீதல் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என்னோட பேர் பனு. எனக்கு வந்து வயசு வந்து 28 ஆகுது. நான் இங்கே மாமல்ல தான் இருக்கேன். என்னோட லைஃப்பில் வந்து ரொம்பவும் மறக்க முடியாத தருணம் அப்படின்னு சொன்னால் என்னோட வளகாப்பு, இன்னொன்று வந்து எனக்கு டெலிவரி நடந்தது. அதான் என்னோட மறக்க முடியாத தருணம். ஏன்னா கரெக்டாக வந்து எனக்கு 4 மந்த்ஸ் நடந்துட்டு இருக்கும்போதே எங்கள் வீட்டுக்காரவங்க வந்து ஃபாரின் போயிட்டாங்க. எனக்கு கரெக்டாக 7 மந்த் நடக்கும்போது வளகாப்புக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது, ஏன்னா நான் வந்து எங்கள் மாமனார் வீட்டில் யார்கிட்டையும் நான் பேசிக்கிற மாட்டேன், எனக்கு எந்த சப்போர்ட்டுமே கிடையாது. என்னோடய எங்கள் அம்மா அப்பா வீட்டு சப்போர்ட் மட்டும் தான் இருந்துச்சு. எனக்கு வளகா போடுறதுக்கு எங்களோட ரிலேட்டிவ்ஸில் வந்து சொல்கிறதுக்கு வந்து எனக்கு அப்போ யாரையுமே தெரியாது. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் ஃபாரின் போனதுக்கப்புறம் அவங்கள்ட்ட ஒன்று ஒன்றா கேட்டு 7 மாத வயிற்றுல இருக்கும்போதே என்னோடய வளகாப்புக்கு நான் போய் தங்கச்சி மடத்தில் உள்ள ரிலேட்டிவ்ஸ் இங்கே எல்லாத்துலேயுமே நானே போய் சொல்லி என்னோடய வளகாப்பு வந்து நானே நடத்தினேன். அது வந்து என்னோடய லைஃப்பில் வந்து மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் எனக்கு 9 மந்த்ஸில் வந்து டெலிவரிக்கு நாங்கள் ஹாஸ்பிட்டல் வயிறுவலிச்சு போயிட்டோம். போனால் எங்கள் வீட்டுக்காரவங்க கடல் மேலே இருக்காங்க, உங்கள் ஃபாரினில் கடல் மேலே இருக்காங்க, டவர் கிடைக்கல அவங்களுக்கு, வயிறு வலிச்சு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் மட்டும் தான் போட்டு, அதுக்கப்புறம் உங்கள் டவர் கிடச்சி எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணால் நாங்கள் நைட்டு ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகிட்டோம். அட்மிட் ஆனதுக்கப்புறம் மார்னிங் வந்து ஒரு 8:33 தான் இவங்க பிறந்தான். அது வந்து என்னால் எங்கள் வீட்டுக்காரவங்கள்ட்ட வந்து நேராக சொல்ல முடியாத சூழ்நிலை ஒன்று, இன்னொன்று வந்து குழந்தை எங்கள் வீட்டுக்காரவங்க கையில் வாங்க முடியாத சூழ்நிலையாகவும் அமைஞ்சு போச்சு. அதாவது என்ன சொல்கிறது, நம்ம கல்யாணம் முடிஞ்ச பெண்களுக்கு வந்து ஒரு முக்கியமான தருணமே வீட்டுக்காரவங்க தான் குழந்தைய வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்போம். ஆனால் எனக்கு வந்து வளகாப்பு நேரத்துலேயும் அவங்க இல்லை, டெலிவரி டைம்லேயும் கூட இல்லை. எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்ததே வந்து நாங்கள் வந்து ஃபோனில் தான் எங்கள் அத்தை வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி விட்டு, அப்போ தான் அவங்களுக்கு வந்து மகன் பிறந்ததே நாங்கள் வந்து சொன்னோம். அதெல்லாம் வந்து நான் என்னோடய லைஃப்பில் வந்து மறக்க முடியாது. இன்னொன்று வந்து அவங்க வந்து என் மகனுக்கு 8 மாதம் ஆனதுக்கப்புறம் தான் வந்து அவங்க வந்து குழந்தைய வந்து கையில் வாங்கி தூக்குனாங்க. அப்போ அவங்ககிட்ட குழந்தைய கொடுக்கும்போது எனக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அப்போ கொடுக்க முடியாத குழந்தைய வந்து இப்போ கொடுக்குறேன், ஏதோ அவங்க மகன் அப்படின் சொல்லி கொடுக்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அது வந்து என்னோடய லைஃப்பில் வந்து எப்போவுமே மறக்கவே முடியாது. நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அறிவோம் 1000, இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4.
4: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு தென்கச்சிக்கோ சாமிநாதன் அவர்களின் பேச்சு. இது விவசாயி துணை என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
5: ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் இருந்தார். அவர் ஒரு குரு. அவர் தொடர்ந்து தியான கூட்டங்கள் நடத்துவார். அந்த கூட்டத்துல கலந்துகிறதுக்காக பல ஊர்கள்ல இருந்து சீடர்கள் நிறைய பேர் வருவாங்க போவாங்க. ஒரு நாள் அங்க கூட்டம் நடந்துகிட்டு இருக்குது. அந்த சமயத்துல சீடர்கள்ல ஒருத்தன் என்னத்தையே திருடி விட்டான். மற்ற சீடர்கள் அதை கவனிச்சுட்டாங்க. இவன் ஆப்பிட்டுக்கிட்டான். கூட்டம் முடிஞ்ச பிற்பாடு இவன் திருடின விஷயத்த அந்த பெரியவர்கிட்ட போய் சொன்னாங்களாம். அவர் கவனத்துக்கு கொண்டுகிட்டு போனாங்க. ஆனா அவர் இத காதலே போட்டுக்கல, கண்டுக்கவே இல்லை. போய் சொன்ன சீடர்களுக்கெல்லாம் ஏமாத்தமா போயிட்டுது. என்ன இது, இவ்வளவு தூரம் நாம கண்டுபிடிச்சு போய் சொல்றோம், அவரு கண்டுக்கவே மாட்டேங்கிறாரே அப்படின்னு ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. இருந்தாலும் அதை பத்தி ஒண்ணுமே சொல்லிக்கல, பேசாம இருந்துட்டாங்க. கொஞ்ச நாள் ஆச்சு. அதே ஆள் மறுபடியும் ஒரு திருட்டுல மாட்டிக்கிட்டான். சீடர்கள் மறுபடியும் அந்த குரு கிட்ட விஷயத்த சொன்னாங்க. அவர் அப்பவும் வழக்கம் போல சும்மாவே இருந்துட்டார். இவர் இப்படி இருக்கிறத பார்த்ததும் அந்த சீடர்களுக்கு கோபம் வந்துட்டது. உடனே அந்த சீடர்கள்லாம் ஒண்ணு கூடி பேசினாங்களாம். எல்லாருமா சேர்ந்து ஒரு விண்ணப்பம் தயார் பண்ணாங்க. அதை குருநாதர்கிட்ட கொண்டுட்டு போய் கொடுத்தாங்க. அந்த விண்ணப்பத்துல இவங்க என்ன எழுதியிருக்கிறாங்க தெரியுமா, குருநாதர் அவர்களே, உடனே திருடனவன் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கணும். நீங்க அப்படி அவனை இங்க சேர்க்கப்படாது. நீங்க சேர்த்தீங்கன்னா நாங்க இங்க இருக்கிறத பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். அவனை வந்து இந்த மடத்தை விட்டே துரத்தி பண்ணணும். நீங்க அவனை வெளியில அனுப்புங்க, இல்லைன்னா நாங்க அத்தனை பேரும் வெளியில போயிடுறோம். இப்படிதான் அந்த விண்ணப்பத்துல எழுதியிருக்கிறாங்க. குரு அந்த விண்ணப்பத்தை வாங்கி படிச்சு பார்த்தார். அதுக்கப்புறம் அதை எழுதின அத்தனை பேரையும் கூப்பிட்டாரு. எல்லாரும் இப்படி வாங்கன்னாரு, வந்தாங்க. இப்படி என் எதிரில உட்காருங்கன்னாரு, உட்காந்தாங்க. அப்புறம் சொன்னார், இதை பாருப்பா, நீங்க எல்லாரும் புத்திசாலிகள், உங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுங்கிறது நல்லா தெரியும். நீங்க மேற்கொண்டு ஏதாவது படிக்கணும்னு நினைச்சா வேற எங்க வேணும்னாலும் போகலாம், அதுக்கு நான் தடை சொல்ல மாட்டேன். ஆனா உங்களை

0: வந்தார். நிறைய பேர் தினம் வருவாங்க போவாங்க. ஒரு நாள் ஒருத்தன் வந்தான். அந்த குரு முன்னாடி போய் நின்னான். ஐயா, என்ன உங்க சீடனா ஏத்துக்கணும்னா? அந்த குரு நிமிந்து பார்த்தார். உன்னுடைய நோக்கம் என்னன்னு கேட்டார். ஐயா, உங்ககிட்ட கொஞ்ச நாள் இருந்தேன்னா நல்ல பழக்க வழக்கங்களை கத்துக்கலாம், அதுக்கப்புறம் வெளியில போய் ஒரு நல்ல தொழில் தொடங்கி வாழ்க்கையில முன்னுக்கு வரணுங்கிறது தான் என்னோட நோக்கம் அப்படின்னா. நீ சொல்றது சரி, ஆனா உன்னால இங்க நல்ல பழக்க வழக்கங்களை கத்துக்க முடியலன்னு வச்சுக்கோ, அப்ப என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டார் அவர். அப்படி ஆச்சுன்னா என்ன, உங்களை மாதிரி ஒரு ஆசிரமம் ஆரம்பிச்சு அதுக்கு குருவா இருந்துட்டு போறேன் அப்படின்னா.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: ஷர்ட், பைக், கார், ஏன் போன் கவர் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்றோம். அப்போ காலமெல்லாம் நம்ம வாழ போற வீட்டோட டைல்ஸ் ஏன் கஸ்டமைஸ் பண்ண கூடாது?
1: தென் தமிழ்நாட்டிலே சொந்த தொழிற்சாலை வசதி கொண்ட ஒரே நிறுவனமான அனுஷ்டைல்ஸ்ல டைல்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச போட்டோஸ் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மேலும் 7000க்கு மேற்பட்ட டிசைன்கள் 30% ஆஃபரோட ஃப்ரீ டெலிவரி உண்டு.
0: அனுஷ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாள் மற்றும் தென்காசி.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 வானொலி ஜாம்பவான் திரு பிஹெச் அப்துல் ஹமீத் அவர்களின் வாழ்த்து.
1: வணக்கம் அன்புள்ளங்களே, கடலோசை பண்பலை வானொலியின் ஆரம்ப விழாவில் கலந்து கொண்ட அந்த பசுமையான நினைவுகள் இன்னும் என் நெஞ்சை விட்டு அகலவில்லை. காலம் காற்றாற்று வெள்ளம் போல் ஓடி மறைகின்றது. உலகத்திலேயே தமிழில் முதன் முதலாக மீனவர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட வானொலி என்ற பெருமையை கடலோசை பண்பலை பெற்றிருந்தாலும் கூட, இந்த மீனவ சமுதாயத்தையும் தாண்டி அனைத்து மக்களது அங்கீகாரத்தையும் அபிமானத்தையும் இந்த வானொலி பெற்றிருக்கிறது என்றால், அதற்கு காரணம் இந்த வானொலியை வழி நடத்தும் நிர்வாகிகள், அதைவிட மிக முக்கியமாக அர்ப்பண சிந்தையோடு இந்த வானொலியில் பணியாற்றும் ஒலிபரப்பாளர்கள், தொகுப்பாளர்கள் என்றே நான் நினைக்கின்றேன். இன்று இணையதளத்தினூடாகவும் உலகளாவிய பல்வேறு ஊடகங்கள் மூலமாகவும் கடல் ஓசை பண்பலை வானொலியின் புகழ் பரவி வருவதை நானும் அவதானித்து வருகின்றேன். மகிழ்ச்சி. இலங்கை வானொலியில் நான் பணியாற்றிய 50 ஆண்டுகால நினைவுகளை பின்னோக்கி புரட்டினால், சுமார் 45 ஆண்டுகளுக்கு முன்பு மீனவர்களுக்காகவே ஒரு சஞ்சிகை நிகழ்ச்சியை ஓராண்டு நடத்தினேன். அதுவும் மீனவர்களை நேரில் சந்தித்து அவர்கள் மத்தியில் ஒளிப்பதிவு செய்த நிகழ்ச்சி. அதன் பெயர் மீனவ நண்பன். ஆனால் அந்த காலத்தில் கூட, எதிர்காலத்தில் மீனவர்களுக்காகவே ஒரு பண்பலை வானொலி உருவாகும் என்று நான் கனவிலும் நினைத்திருக்கவில்லை. அதனை நனவாக்கிய புரவலர் நண்பர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு நம் எல்லோரது நெஞ்சார்ந்த நன்றியும் உரித்தாக வேண்டும். கடல் ஓசை பண்பலை வானொலியின் புகழ் தேச எல்லைகள் கடந்து உலகெல்லாம் பரவ வேண்டும். அதற்கு எல்லோருக்கும் பொதுவான ஏக இறைவன் நல்லருள் புரிய வேண்டும் என பிரார்த்தனை செய்து உங்கள் அனைவரையும் நெஞ்சார வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்த்துக்கள், நன்றி.
2: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. உப்பிலா பண்டம் குப்பையிலே அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி கேள்விப்பட்டதுண்டு. காரணம், உப்பு நம்ம சாப்பாட்டுல அதிகமா இருந்தாலும் சரி கம்மியா இருந்தாலும் சரி நம்மளால அந்த சாப்பாட்டை சாப்பிட முடியாது. ஒருவேளை நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல நிறைய உப்பு சேர்த்துட்டோம்னா அதை எப்படி சரி பண்றது தெரிஞ்சுக்கலாமா? ஒரு முழு உருளைக்கிழங்க தோலை உரிச்சு நம்ம சமைக்கிற சாப்பாட்டுல சேர்த்து நல்லா உருளைக்கிழங்கு வெந்ததும் எடுத்துட்டா சரியாயிரும். காரணம், உருளைக்கிழங்கு சமைக்கிற உணவுல இருக்கிற உப்பு உறிஞ்சி கரெக்டான அளவுக்கு கொண்டு வந்துரும். முக்கியமா நீங்க எவ்வளவு உப்பு சேர்த்திருக்கீங்களோ அதுக்கு தக்கன உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம்.
3: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு தென்கட்சி கோ சாமிநாதன் அவர்களின் பேச்சு. இது விவசாயி துணை என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: ஒருத்தன் வேகமா ஓடி வந்தான். ஏப்பா அப்படி தலை தெறிக்க ஓடி வர்றேன்னு கேட்டேன். பின்னாடி துரத்திக்கிட்டு வருது சார் அப்படின்னா, ஏதாவது நாய் துரத்திக்கிட்டு வருது போல இருக்கு அப்படின்னு நினைச்சு அவனுக்கு பின்னாடி பாக்குறேன். கண்ணு கேட்டின தூரம் வரைக்கும் எதுவுமே தெரியல. ஏன்ப்பா எதுவும் உன்னை துரத்துறது மாதிரி தெரியலையே, என்ன நல்லா பாருங்க சார் அப்படின்னா. பார்த்துட்டு தான் சொல்றேன், என்ன இதோ பாருங்க சார், இதுதான் என்ன துரத்துது அப்படின்னு அவன் காட்டுறான். அவன் சுட்டி காட்டின இடத்துல பார்த்தா அங்கே அவனுடைய நிழல் தான் தெரியுது. என்னப்பா சொல்ற அப்படின்னு சொல்லி அவனை சந்தேகமா பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் அவன் விவரமா பேசினான். சார், எனக்கு என் நிழலை கண்டா பிடிக்கிறது இல்லை. எப்ப பார்த்தாலும் இது என்னையே பின்தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குது. இதை என்னால் சகிக்கவே முடியல. இதை என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சிகள்லாம் பண்ணி பார்த்துட்டேன், முடியலன்னா. அப்படி என்னென்ன முயற்சிகள் பண்ணினேன் அப்படின்னு கேட்டேன். அவன் என்னென்ன செஞ்சாங்கிறத விவரமா சொன்னான். அவன் என்ன பண்ணியிருக்கிறான், ஒரு பெரிய குழியை தோண்டி அதில் தன்னுடைய நிழலை புதைச்சிருவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு மண்வெட்டி எடுத்துக்கிட்டு தோட்டத்து பக்கம் போயிருக்கான். ஆழமாக ஒரு குழியை தோண்டியிருக்கான், குனிஞ்சு பார்க்குறான். அந்த குழிக்குள்ள தன்னுடைய நிழல் தெரியுது. ஆஹா, இதுதான் சமயம், நிழல் இப்போ குழிக்குள்ள இருக்கு, மண்ணை போட்டு மூடி விடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கொஞ்சம் மண்ணை அள்ளி போட்டான். பார்த்தா இப்போ அந்த நிழல் அந்த மண்ணுக்கு மேலே வந்து நிற்கிது. இது ஏதுடா ரொம்ப போச்சு அப்படின்னு அவசர அவசரமாக மண்ணை வாரி போட்டு மூடி பார்க்குறான். குழி பூராவும் மூடி விட்டு பார்க்குறான், மறுபடியும் நிழல் மேலே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்குது. சரி, இதை வந்து குழியில் புதைக்க முடியாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இதை இங்கேயே இப்படியே விட்டுட்டு ஒரே ஓட்டமாக ஓடி போடுவோம் அப்படின்னு நினச்சி எடுத்தான் ஓட்டம். அது காலை நேரம், இவன் மேற்க நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறான். ஓடி ஓடி பார்க்குறான், நிழல் இவனை விட வேகமாக இவனுக்கு முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, திரும்பி ஓடி பார்ப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே சடார்னு திரும்பி ஓட ஆரம்பித்தான். பார்த்தான், அப்பாடா நிழலை காணலை. கொஞ்சம் தூரம் ஓடி ஒரு இடத்துல நின்று அப்படியே சாவகாசமாக திரும்பி பார்க்குறான், பின்னாடி நின்றுக்கிட்டு இருக்குது நிழல். இப்படி ஓடி வந்து தான் இங்கே நம்ம முன்னாடி நின்று தன்னுடைய அவஸ்தையை சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இந்த நிழலை துரத்துறது அல்லது வெட்டி விடுறது, இதுக்கு ஏதாவது வழி இருக்கா சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறான். நமக்கு ஒன்றும் புரியல. அந்த நேரம் பார்த்து ஒரு பெரியவர் வந்தார். அவர்கிட்ட யோசனை கேட்டோம் என்ன செய்யலாம்னு. அவர் சொன்னார், இந்த பாருப்பா, நீ அங்கேயும் எங்கேயும் ஓடாத, அப்படியே கீழே படுத்துக்கொண்டார். அது நல்ல உச்சி வேலை, அவன் அப்படியே கீழே படுத்துக்கிட்டான். இப்போ அப்படி இப்படியும் திரும்பி பார்க்குறான், நிழலை காணலை. அவன் இப்போ தான் நிம்மதியாக இருந்தான். இப்போ அந்த பெரியவர் சொன்னார், எல்லா மனிதர்களுமே இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் எனது அப்படிங்கிற ஆணவம் தான் அவங்கள துரத்திக்கிட்டு இருக்கு. அதை விட்டுட்டு ஓடணும்னு நினைச்சாலும் அது முன்னாடி வந்து நிற்கிது. பரம்பொருளை நோக்கி ஓடுறப்போ இந்த ஆணவம் பின்னாடி வந்து விடுது. பரிபூர்ண சரணாகதிங்கிற நிலையில் அது முழுசுமாக மறைஞ்சு விடுது. தன்னை உணர்கிற வேலை அது. அந்த நேரம் மனிதனுக்கு விடுதலை உணர்வு ஏற்படுகிற நேரம் அது. அப்படிப்பட்ட சுதந்திர மனிதர்களாக எல்லாரும் மாறி போயிட்டாங்கன்னா இந்த உலகமே இன்பமயம் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்தார் பெரியவர். நம்மால் ஒருத்தர் வேகமாக ஓடி வந்துக்கிட்டு இருந்தான், ஏண்டா அப்படி ஓடி வர்ற அப்படின்னு கேட்டார் எதிரில் வந்தவர். ஆசை துரத்துது, அதுதான் ஓடி வர்றேன்னா. உனக்கு என்ன ஆசைன்னு கேட்டார். எனக்கு ஒன்றும் ஆசை இல்லைங்க, என்னை எப்படியாவது பிடிச்சிடணும்னு போலீஸ்காரங்களுக்கு ஆசை. அந்த ஆசை இப்போ என்னை துரத்தி பின்னாடி வந்துக்கிட்டு இருக்குது. அதுதான் தப்பிச்சு வந்துக்கிட்டு இருக்கிறேன். குறுக்க நிற்காதீங்க சார், வழியை விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வேகமாக ஓடி மறைஞ்சான்.
3: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.
4: பொன்னு விளையினா

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி. எளிய மக்களின் குரலாய், வளர்ச்சியின் வழிகாட்டியாய், இதமான இசையாய், நீதல் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: குட்டியாடி தப்பி வந்தா குள்ளநரிக்கு சொந்தம், குள்ளநரி மாட்டிக்கிட்டா குறவனுக்கு சொந்தம். கட்டுக்கட்ட மனிதர்களில் பட்டதெல்லாம் சொந்தம். சட்டப்படி பார்க்க போனா

பாபச்சரக்குகளை பணத்தாலே முடி வைத்து பாசாந்தி வேலை செய்த பகலேசக்காரர்களும் ஆபத்தி சிக்கி அழிந்தார்களானாலும் அடுத்தடுத்து வந்தவரும் அவர்களுக்கு தம்பியடா. அவரும் வந்தார், அவரும் வந்தார், இவரும் வந்தார், ஆடினார். முடிவில் எவருக்குமே தெரியாமே ஓடினார். மனதில் இருந்ததெல்லாம் மறந்து

0: எத்தனை ஆனந்தம் ஆனந்தம் உனக்கெது சொந்தம் எனக்கெது சொந்தம் உலகத்துக்கு எதுதான் சொந்தமடா மணக்கிரு காலில் உளறுவதாலே வந்த லாபம் அதிமந்தமடா உனக்கெது சொந்தம் எனக்கெது சொந்தம் உலகத்துக்கு எதுதான் சொந்தமடா
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி
2: அறிவோம் ஆயிரம் இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு தென்கச்சிக்கோ சாமிநாதன் அவர்களின் பேச்சு இது விவசாயி துணை என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது
3: எனக்கு வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை தான் சார் அப்படின்னார் ஒருத்தர் அது என்னன்னு கேட்டேன் ஆசைகளை ஒழிச்சுடணுங்கிறது தான் என்னோட ஆசை அப்படின்னார் இப்படி ஆசைகளை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிறதையே ஒரு ஆசையா கொள்றது அபத்தம் அப்படிங்கிறார் ஒரு பெரியவர் இது மாதிரி ஆசைகளை வந்து ஒழிக்க ஆசைப்பட்டா அந்த நோக்கம் நிறைவேறாதான் அந்த முயற்சியால புதுசா சில துன்பங்கள் தான் வந்து சேருமா அதுல புதுசா ஒரு ஆசை வந்து தலை தூக்கும் அப்படிங்கிறார் அவர் ஆசைகளை வந்து தானா விழ வச்சுடலாம் அதுக்கு வழி என்ன தெரியுமா எந்த ஒரு ஆசையையுமே பூரணமா நிறைவேற்றி கொள்ள முடியாதுங்கிறத உணரணும் அதை உணர்ந்தா ஆசைகள் தானா விழுந்துடும் அதை விட்டுட்டு ஆசைகளை விட்டுடணுங்கிறதையே ஒரு ஆசையா வச்சுக்கிட்டு அதுக்காக கடுமையா முயற்சிகளையும் செஞ்சுக்கிட்டு நான் ஆசைகளை விட்டுட்டு ஞானோதயம் அடையறதுக்கு கடுமையா முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா எந்த காலத்திலயும் ஞானோதயம் வரப்போறது இல்லை அதுக்கு பதிலாக துன்பம் தான் வந்து சேரும் அப்படிங்கறது அவரோட கருத்து எந்த ஒரு ஆசையையும் பூரணமா நிறைவேற்றி கொள்ள முடியாது அப்படிங்கிறத உணரணும் ஒரு ராஜா அவர் மனசுல அமைதி இல்லை எப்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தார் இந்த துன்பத்தை போக்குறதுக்கு பல வழிகளில் என்னென்னமோ முயற்சி எல்லாம் பண்ணி பார்த்தார் ஒன்றும் சரியா வரல கடைசியாக ஒரு காரியம் பண்ணார் அதாவது ஒரு வேதாந்தியை தேடிட்டு போனார் அவரை பார்த்து கேட்டார் ஐயா என்னுடைய துன்பங்கள்லேருந்து நான் வந்து விடுபடணும் அதுக்கு சுலபமாக ஏதாவது ஒரு வழி இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டார் அதுக்கு அந்த வேதாந்தி சொன்னார் அதுக்கு ஒரு வழி சொல்கிறேன் அது மாதிரி செய் அதாவது உன்னுடைய ராஜ்யத்துக்குள்ள போதுங்கிற மனசோட வாழ்கிற ஒருத்தனை கண்டுபிடிக்கணும் அப்படி கண்டுபிடிச்சி அவனுடைய சட்டையை வாங்கி நீ போட்டுக்கணும் அப்படி போட்டுக்கிட்டா உன்னுடைய துன்பம் தீந்துரும் அப்படின்னார் உடனே ராஜாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அரண்மனையில இருந்த அத்தனை பேரையும் ஆளுக்கு ஒரு பக்கமா அனுப்பினார் தேட சொன்னார் போதுங்கிற மனசுடைய ஒருத்தனை கண்டுபிடிச்சி கொண்டுகிட்டு வாங்க அப்படின்னார் எங்கெங்கயோ தேடி கடைசியா ஒரு ஆளை கண்டுபிடிச்சாங்க அவன் போதுங்கிற மனசோட இருக்கிறவன் தான் ஆனா அவன்கிட்ட சட்டை எதுவும் இல்லை இடையில கட்டியிருக்கிற துண்டே போதுங்கிற மனசோட அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் சட்டை இருந்தாவில் ராஜா வாங்கி மாட்டிக்க முடியும் அந்த வேதாந்தி ஏன் அப்படி சொன்னாருங்கிறதுக்கான அர்த்தம் இப்போதான் ராஜாவுக்கு புரிஞ்சுதான் இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் ஞான மார்க்கத்தை தேடிட்டுறவனுக்கான உள்ள தகவல் இப்போ வந்து இன்னைக்கு இளைஞர்கள் இதை கேட்டுட்டு நமக்கு ஆசையே வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டா வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது நம்முடைய முயற்சிக்கு ஆசை தான் தூண்டுகோ அதனால இந்த ஆசையையும் அந்த ஆசையையும் போட்டு குழப்பிக்கக்கூடாது ஆனால் ஒன்று பேராசை நமக்கு தேவையில்லை நாம் படுற ஆசையிலேயும் ஒரு நியாயம் இருக்கணும் ஏன்னா நம்மளில் சில பேர் நீங்கள் தான் சார் சொன்னீங்க அதனால தான் ஆசைப்பட்டேன் அறதான் கிடைச்சது மிச்சம் அப்படிம்பாங்க கன்னத்தை தடவிக்கிட்டேன் அதனால இப்பெல்லாம் எந்த தகவலை சொன்னாலும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருக்குது ஒரு ஆள் ஒரு கடை வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தான் அவனுக்கு ரொம்ப பேராசை நிறைய பணம் சேர்க்கணும்னு திடீர்னு ஒரு நாள் அவனுக்கு உடம்பு ரொம்ப சுகம் இல்லாமல் போயிட்டுது இனிமேல் பிழைக்கிறது கஷ்டங்கிற நிலைமை மரண படுகையில் இருக்கிறான் சொந்தக்காரங்கள்லாம் சுற்றி உட்காந்துருக்குறாங்க இவன் மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறான் என் வீட்டுக்காரி எங்கன்னா இதோ இருக்கேன் அப்படின்னாங்க அந்த அம்மா பசங்கள்லாம் எங்கேங்கிறான் இதோ பக்கத்தில் தான் நின்றுட்டு இருக்கிறோங்கிறாங்க பொண்ணுங்க எங்கேங்கிறான் எல்லாம் இங்கே தான் இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க எல்லாம் இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்கோம் நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க எல்லாம் அவன் மெதுவாக கஷ்டப்பட்டு வாயை திறந்து அட பாவீங்களா எல்லாரும் இங்கே இருந்தால் அங்கே கடையை யார் கவனிக்கிறது அப்படின்னு நானும்
4: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும் தொடர்ந்து இணைந்திருங்கள்

0: என்னடா நீ நேத்துல இருந்து ஜிம் போறியாமே?
1: பின்ன பாத்ரூம் டைல இருக்கிற உப்பு கரையை தேய்க்க தெம்பு வேண்டாமா?
2: அட இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
3: ஆடை உலகின் அரசன் ஐயூ கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: சிரிக்கிறா சிரிக்கிறா.
1: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
2: என் பேர் டயசு, ஊர் பாம்பன், வயசு 56. இப்போ விசாகப்பட்டினத்தில் மீன்பிடி கப்பல், 1990 மீன்பிடி கப்பலில் வேலை வந்தோம். அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம ஊரில் வந்து கடலுக்கு தான் கடலுக்கு போயிருக்கோம், எல்லாம் வல்லத்துக்கு போயிருக்கோம். அதே போல் விசாகப்பட்டினமும் மீன்பிடி தொழிலுக்காக நாங்கள் அதே மாதிரி தான் மீன்பிடி தொழில். ஆனால் அங்கே என்னென்னா நிறைய மாற்றங்கள் தெரியும். இங்கே வந்து நம்ம போட்டில் 1 மடி இழுப்போம், அதே போல் 1 தடவையில் 4 மடி இழுக்கும் போ கப்பல். மீன் சொல்ல போனால் டெஸ்ட், இன்னொன்று ட்ரெயில் நெட் அப்படின்ட்டு, அது ஒன்று, அதை அஞ்சு அதை சேர்த்தா 5 மடின்னு சொல்லலாம். ஒரே டைமில் 4 மடியும் உள்ள வரும் வெளியே போகும், அந்த மாதிரி பாடுவாங்க. 4 மடியும் ஒரே ட்ராவலிங், அதுக்கு வந்து 400 ட்ராவலிங். அது உண்மையிலே புதுவிதமாக இருந்துச்சு. அங்கே உள்ள சூழ்நிலைகள், அங்கே வெளில விசாகப்பட்டினத்தில் அங்கே உள்ள அட்மாஸ்பியர், நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், மாடல். எப்படின்னா மாடலை ஃபிஷிங் கடலுக்கு போயிட்டு இங்கே எது போனால், கடலுக்கு போனால் கரெக்டாக 45 நாள், குறைஞ்சது 50 நாள் கழிச்சு தான் கரைக்கு வருவோம். அதுவே பெரிய அனுபவம் தான். அங்கே உள்ள கடலுடைய அதே வந்து மாற்றம் ரொம்ப வேறு மாதிரி இருக்கும். நீவேட அதாவது கரண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அவ்வளவு வேகமாக போகும். அதே மாதிரி தொழில், ஒரு திடீர்னு புயலெலாம் வந்தால் உடனே வாணி கொடுத்தா ஓடுவோம். ஒரு நேரம் மடி வச்சுருப்போம், ஒரு நாள் கூட தொழில் பண்ணிக்க மாட்டோம். 3 நாள் கரையில் ஒன்று போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் வாணி முடிஞ்சக்கப்புறம் திரும்ப போவோம். சாப்பாடெலாம் பார்த்தீங்கன்னா உலகத்தில் எங்கேனாலும் அப்படி சாப்பிட முடியாது. அந்த மாதிரி ஒரு வகையான சாப்பாடு கொடுப்பாங்க கப்பலில் மீன். ஆனால் நமக்கு சாப்பிட்றதுக்கான டைம் இருக்காது. ஒரு நாள் காலையில் இட்லி சப்பாத்தி, ஒரு நாளைக்கு பூரி, ஒரு நாளைக்கு தோசை, ஒரு நாளைக்கு பொரோட்டா அப்படி கொடுப்பாங்க. அங்கே அதாவது 10 மணிக்கு ஜூஸு, 12 மணிக்கு சாப்பாடு, 5 மணிக்கு டீ, 6 மணிக்கு போஸ்ட்டு, 8 மணிக்கு சாப்பாடு. ஒரு மீன்பிடி தொழிலில் அது இருக்கிறத ரொம்ப மிக ஒரு ஆச்சரியப்படக்கூடிய வசதி. என்ன ஒரே ஒரு சூழ்நிலை அங்கே எப்படி இருக்குன்னா, குளிக்கிறது குறைவாக இருக்குது. 2 நாளைக்கு ஒரே 3 நாள் தான் குளிக்கணும். 15 நாளைக்கு ஒரே பெட்ஷீட் மாற்றலாம், 15 நாளைக்கு ஒரு பெட்டில் அவ்வளோ நீட்டாகும். கப்பலை உள்ளக்கு வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். சமைக்கிறதுக்கு தனியாக ஆள் இருப்பாங்க, நம்ம வேலை மீன்பிடிக்கு அந்த சம்மந்தப்பட்ட வேலைகளை அதை பார்க்குறது. ஆனால் ரொம்ப கஷ்டமான வேலை, ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை. சீசன் டைம்லலாம் பார்த்திங்களா, 20 நாள் நனைஞ்சிக்கிட்டே இருப்போம். ஆச்சரியமான தொழில், ரொம்ப ஒரு அனுபவமான, நம்ம மீன்பிடிக்காரங்களுக்கு பிடிச்சமான தொழில், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது ரொம்ப மிகையான ஒரு தொழிலான விசாகப்பட்டினம். நன்றி.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீனவர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. இந்திய தேசிய கடல்சார் தகவல் சேவைகள் மையம் இன்கோய்ஸ் அறிவிப்பின்படி லட்சத்தீவுகள் கடல் பகுதியில் கள்ளக்கடல் நிலை உருவாகி உள்ளதால் கேரளா மற்றும் தென் தமிழக மாவட்டங்களான கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் கடல் அலையின் சீற்றம் வழக்கத்தை விட அதிகமாக இருக்கக்கூடும். எனவே இன்றும் நாளையும் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் படகுகளை நங்கூரமிட்டு பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கும்படி ராமேஸ்வரம் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மூலம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 முனைவர் திரு கு ஞான சம்பந்தம் அவர்களின் வாழ்த்து.
2: வணக்கம். கடலோசை வானொலி வாழ்த்துக்கள். வளரட்டும் அதனுடைய சேவை. இதனுடைய சிறப்பு என்ன என்றால், இதனை தொடங்கி வைத்த அந்த பெருமக்களோடு நானும் இருந்தேன், தொடக்க விழாவிற்கு சென்றிருந்த நான் அதனுடைய வளர்ச்சி கண்டு பெருமிதம் அடைகின்றேன். மீனவ நண்பர்களுக்காக தொடங்கப்பட்ட ஒரு அற்புதமான சமுதாய வானொலி இந்த கடலோசை. என்னுடைய இனிய நண்பர் ஆம்ஸ்டாங் அவர்கள் தன்னுடைய பெருமுயற்சியால் இதனை ஏற்பாடு செய்திருக்கிறார். கடலுக்குள் மீன்பிடிக்க செல்கின்ற மீனவ நண்பர்களுக்கு கால சூழ்நிலை, காலத்தின் நிலை, சமுதாயத்தின் நிலை இத்தனையும் தெரிவிப்பதற்காக இந்த கடலோசை தொடங்கப்பட்டிருக்கிறது. சுற்றுப்புற சூழல், பெண் கல்வி என்று எல்லா துறைகளிலும் கையிலெடுத்துக் கொண்டு கடலோசை தன்னுடைய இனிய ஓசையால் உலகத்தை மகிழ்விக்கின்றது. கடலோசைக்கு மீண்டும் வாழ்த்துக்கள். வெள்ளி விழா காணட்டும், பொன் விழா காணட்டும், நூற்றாண்டு விழா காணட்டும். கடலோசியின் ஓசை ஒலி எங்கும் ஒலிக்கட்டும்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அறிவோம் 1000. இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
0: அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு தென்கச்சிக்கோ சாமிநாதன் அவர்களின் பேச்சு. இது விவசாயி துணை என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
5: ராமகிருஷ்ணர் வாழ்ந்த காலத்துல நடந்த ஒரு நிகழ்ச்சி இது. அப்போ ஒரு ஓவியர் இருந்தாராம். அவருக்கு ஒரு ஆசை, ராமகிருஷ்ணர் படத்தை வரையணும், அதை அவர்கிட்டயே கொண்டுட்டு போய் காட்டி அபிப்பிராயம் கேட்கணும். இதுதான் அந்த ஓவியரின் ஆசை. உடனே ராமகிருஷ்ணர் படத்தை வரைஞ்சி முடிச்சார். அதை எடுத்துக்கிட்டு போனார். இவர் போன சமயம் அங்கே ராமகிருஷ்ணர் சீடர்களோடு உட்கார்ந்துருக்கிறார். விவேகானந்தர் அங்கே இருக்கிறார். இந்த ஓவியர் கொண்டுகிட்டு போய் தான் வரைந்த ஓவியத்தை அவர்கிட்ட காட்டினார். ராமகிருஷ்ண பரமஹம்சரின் ஓவியத்தை ராமகிருஷ்ணர்கிட்டயே காட்டுறார். ராமகிருஷ்ணர் என்ன பண்ணார் தெரியுமா? அந்த படத்தை பார்த்தார். உடனே அது காலை தொட்டார். குருதேவருடைய இந்த செயல் சீடர்களுக்கு ரொம்ப வியப்பை உண்டு பண்ணிச்சு. சில பேர் மனசுக்குள்ளேயே ரொம்ப குழம்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இப்படி பண்ணுறாருன்னு. என்ன இது, இது அவரோட படம், அவரே அவரோட படத்தின் காலை தொடர்றார் அப்படின்னு யோசிச்சாங்க. சில பேர் ஒன்றும் புரியாமல் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டாங்க. அந்த இடத்துல சீடர்கள் மட்டும் இல்லை, சீடர் அல்லாத பல பேர் இருந்தாங்க. தன்னுடைய காலை தானே தொடர இவருடைய செயல் பற்றி என்ன நினைக்கிறது அப்படின்னு அவங்களும் குழம்பி போய் நிற்கிறாங்க. அந்த படத்தை வரைஞ்சி அவர்கிட்ட காட்டின அந்த ஓவியருக்கும் அதிர்ச்சி. இருந்தாலும் அவர் சீடர் கிடையாது, அதனால் கொஞ்சம் துணிச்சலை வரவழைச்சிக்கிட்டு கேட்டார், என்னங்க இது, என்னால் என்னுடைய கண்களையே நம்ப முடியல, இது உங்கள் சொந்த உருவப்படம், நீங்கள் உங்கள் சொந்த கால்களையே தொடறீங்க, இது எங்களுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குதே அப்படின்னார். ராமகிருஷ்ணரின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிஞ்சுதான். அவர் சொன்னாராம், இது என்னோட படம்ங்கிறது எனக்கு தெரியும், ஆனால் இது என்னோட படம்ங்கிறதுனால நான் இதோட காலை தொடலை, நீ என்னுடைய சமாதி நிலையை இந்த படத்தில் படம் பிடிச்சி காட்டியிருக்கிற, அதனால் அதோட காலை தொடறேன். சமாதி நிலையில் யார் இருந்தாலும், அது என்னுடைய படமாக இருந்தாலும் சரி அல்லது வேற யாருடைய படமாக இருந்தாலும் சரி, படம் யாருதுங்கிறது முக்கியம் இல்லை. இதில் எது முக்கியம்னா அது தன்னை உணர்ந்த ஒரு உணர்நிலையின் படம். அப்படி இருக்கிறப்போ அதோட காலை நான் தொடணும், அதுக்கு நீங்கள் எல்லாரும் ஏன் சங்கடப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னாராம். இப்போ தான் அங்கேருந்து சீடர்களுக்கும் மற்றவங்களுக்கும் விவரம் புரிஞ்சுதான். இதுக்கு முன்னாடி யாரும் செய்யாததை இவர் செஞ்சிருக்கிறார், ஆனால் அவருடைய காரணம் ரொம்ப நியாயமானது அப்படிங்கிறத உணர்ந்தாங்களாம். இவரைக்கும் ஆன்மீகத்தில் சமாதி நிலை, அதாவது தன்னை உணர்ந்த நிலை பற்றி புரிஞ்சுக்கிட்டோம். இல்லறத்தில் ஏற்படக்கூடிய சமாதி நிலை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஒரு அம்மா டாக்டர்கிட்ட வந்து சொன்னாங்களாம், டாக்டர் என் வீட்டுக்காரருக்கு உடம்புல ஏதோ கோளாறுன்னு நினைக்கிறேன், நான் எவ்வளவு நேரம் பேசினாலும் காதல விழாது மாதிரி உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னு ஆகலாம். அதுக்கு அந்த டாக்டர் சொன்னாராம், அம்மா அது உடம்பு கோளாறு இல்லை, அது ஒரு பெரிய திறமை அப்படின்னாராம்.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோம், யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
2: நான் ரோட்ல நடந்து போகும்போது 4 பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
3: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
4: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
5: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
6: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்ன வெயில், 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வர முடியல. இப்படியே போச்சுன்னா நாம இந்த பூமியில வாழ முடியுமா என்ன?
1: முடியாதுப்பா, என்னால முடியாது.
0: இதுக்கெல்லாம் காரணம் இந்த பருவநிலை மாற்றம் தான்.
1: ஆமா, எங்க பார்த்தாலும் எல்லாரும் பருவநிலை மாற்றம் பத்தி தான் பேசுறாங்க. இந்த பருவநிலை மாற்றம்னா என்ன, எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா?
0: சொல்றேன் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பருவநிலை மாற்றம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க கேப்போம்.
1: வெயில் காலத்துல வெயில் அடிக்காம மழை பெய்யும், மழை காலத்துல வெயில் அடிக்கும், அதானே?
0: எல்லாருமே பொத்தாம் பொதுவா இப்படிதான் நினைக்கிறாங்க. நமக்கு கோடை காலம் மார்ச் ஏப்ரல் மே, மழைக்காலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், குளிர்காலம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி. இதுதானே நம்ம படிச்சது. ஏன், நம்ம தாத்தா பாட்டிலாம் இப்ப என்ன சொல்றாங்க, அவங்க காலத்துல எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி அந்தந்த சீசன்ல அது அது நடக்கும்னு. ஆனா இந்த காலத்துல எல்லாமே மாறிட்டுன்னு புலம்புறாங்க. அதாவது கடந்த 30 வருஷத்துல வெயில் காலம், மழைக்காலம், பனிக்காலம் இந்த சீசன்ல மாற்றம் வந்திருக்குல்ல, அதுதான் பருவநிலை மாற்றம். தினசரி நடக்கிற மாற்றங்களை வானிலை மாற்றம்னு சொல்லுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த பருவநிலை மாற்றத்தினால எல்லாமே அளவுக்கு அதிகமா தான் நடக்கும்.
1: எப்படி, புரியலையே.
0: அளவுக்கு அதிகமானா வெயில் அடிக்கும் போது இப்ப நமக்கு அடிக்கல அந்த மாதிரி அளவுக்கு அதிகமா வெயில் அடிக்கும், அளவுக்கு அதிகமா மழை பெய்யும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட துபாயில 1 வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சு தீர்த்துச்சே, மறக்குமா நெஞ்சம், அதிகமான பனி, இப்படி எல்லாமே அதிகமா தான் நடக்கும். இனிமே பேச்சே கிடையாது, வீச்சு தான். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பருவநிலை மாற்றம்னா என்னன்னு.
1: புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு.
2: வரும் காலங்களில் இந்த பூமியில் நடக்க போகும் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாக இருக்க போவது பருவநிலை மாற்றம் தான் என்பதை புரிந்து கொள்வோம், விழித்துக் கொள்வோம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உலகின் அரசன் அயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு தென்கச்சிக்கோ சாமிநாதன் அவர்களின் பேச்சு. இது விவசாயி துணை என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
4: ஒரு ஏரி ஓரமா ரெண்டு பசங்க நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அதுல ஒருத்தன் பணக்கார வீட்டு பையன், இன்னொருத்தன் ஏழை. இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கிறாங்க. வழியில ஒரு இடத்துல ஒரு ஜோடி செருப்பு இவங்க கண்ணில் படுது. ஒரு விவசாயி அந்த செருப்பை அங்கே விட்டுட்டு பக்கத்தில் இருந்த ஏரியில கை கால கழுவிட்டு இருக்கிறார். உடனே அந்த பணக்கார பையனுக்கு ஒரு ஐடியா. அவன் சொன்னானா, டேய் இப்போ ஒரு வேடிக்கை செய்யலாம், அந்த செருப்பு ரெண்டையும் தூக்கி எட்டத்தில் வீசி எறிஞ்சிருவோம். அந்த ஆள் வந்து பார்த்துட்டு செருப்பை தேடி அல்லாடுவான், அங்கேயும் இங்கேயும் ஓடுவான், திரு திருன்னு முழிப்பான், அதை பார்த்து நாம் ரசிக்கலாம், நல்ல தமாஷா இருக்கும் அப்படின்னு இருக்கான். இப்படி சொல்லிவிட்டு அந்த செருப்புகளை தூக்கத்துக்கு போனானா. கொஞ்சம் பொறு அப்படின்னானா அந்த ஏழை பையன். ஏன்னு கேட்டிருக்கான் அவன். இப்போ அந்த ஏழை பையன் சொன்னானா, நீ சொல்றது ஒன்றும் வேடிக்கை கிடையாது, உன்னோட செருப்பு தொலைஞ்சா உன் அப்பா உடனே உனக்கு வேற செருப்பு வாங்கி கொடுத்துருவார். ஆனால் அந்த ஆளுக்கு இந்த செருப்பு தொலைஞ்சதுன்னா வேற புதுசாக வாங்கறதுக்கு வாயையும் வயிற்றையும் கட்டி பணத்தை சேர்க்க வேண்டியிருக்கும். அதனால நான் ஒரு வேடிக்கை சொல்றேன், அது மாதிரி செய், அது இன்னமும் தமாஷா இருக்கும் அப்படின்னானா. எப்படி அது சொல்லுன்றான் அவன். செருப்பு ரெண்டும் அது இருக்கிற இடத்துலயே இருக்கட்டும், உன் சட்ட பையிலிருந்து ஒரே ஒரு ரூபாய் நாணயத்தை எடு, அதை அந்த செருப்பு மேல அதோட குதிகால் பகுதியில வச்சுட்டு நாம ரெண்டு பேரும் அந்த மரத்துக்கு பின்னாடி ஓடி போய் மறைஞ்சு நின்று போவோம், அப்புறம் பாரு வேடிக்கைய அப்படின்னா. அதே மாதிரி ஒரு ரூபா காசு செருப்பு மேல வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் மறைஞ்சு நின்றுக்கிட்டாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த விவசாயி வந்தார். காலில் உள்ள மண்ணை தட்டிவிட்டு செருப்பை மாற்றத்துக்காக போனார். அங்கிருந்து காசு கண்ணில் போட்டுட்டது. அவருக்கு ஆச்சரியமா போச்சு. அதை கையில் எடுத்து பார்க்கிறார். நாலு பக்கமும் திரும்பி திரும்பி பார்க்கிறார், யார் இதை வச்சிருப்பான்னு. கடைசியில் ஆகாயத்தை பார்க்கிறார். ஆண்டவா, இது உன்னோட கருணை தான், நீ தான் யாரோ புண்ணியவான் மனசில் தர்மம் பண்ணுற எண்ணத்தை உண்டாக்கி இருக்கிற, அந்த புண்ணியவான் நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்தி அந்த காசை கண்ணில் ஒத்திக்கிட்டாரான். மறைஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருந்த ஏழை பையன் இப்படி சொன்னான், பாத்தியா உன்னை புண்ணியவான்னு வாழ்த்தி விட்டு போறார் அந்த ஆள், அவருக்கும் சந்தோஷம், அதை பார்த்து நமக்கும் சந்தோஷம். உனக்கு ஒரு ரூபாங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஆனால் அதனால நமக்கு கிடைச்சிருக்கிற மகிழ்ச்சி ரொம்ப உயர்வானது அப்படின்னு. வேடிக்கையும் கிண்டலும் இது மாதிரி அடுத்தவங்களுக்கு இடைஞ்சலாம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறார் கலைவாணர்.
1: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை, பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டணும், வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசையம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பரத்தொண்டு விழுகுது.
1: இந்த ஐயா மாத்திரம் உறவினார் தவறு பிறந்தா நரகத்திலே பிறப்பாங்க, நரகத்திலே பிறப்பாங்க.
0: நகரத்திலே பிறப்பாங்க, நகரத்திலே பிறப்பாங்க. ஆமா, பரத்தொண்டி பரத்தொண்டி பரத்தொண்டி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கண்டிப்பாக வளருவோம். இந்த மண்ணுக்கு மேலே விவசாயிகள் வந்து ஏர் கலப்பை டிராக்டர் வச்சு மண்ணை வந்து மேலும் கீழும் மாற்றி போடுறாங்க. நாங்கள் மண்ணுக்கு கீழே இருந்து அதே வேலையை நாங்களும் செய்கிறோம். அதனால தான் எங்களை வந்து உழவனோட நண்பன் அப்படின்ற மாதிரியே அழைக்கிறாங்க. அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்டு விட்டுச்சான் அப்படின்ற மாதிரி. அம்மா அப்பா மூச்சு வாங்குதே இரு கொஞ்சம் உள்ளே போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி வைத்தானும் மண்ணுக்குள்ளே சரசரன்னும் போய் வச்சுச்சாங்கா. ஆனி அது உள்ளே போவதை பார்த்து கொண்டிருந்து சில நிமிடங்கள் அவளுடைய காலுக்கு பக்கத்திலேயே மண்ணை துளைத்து கொண்டு வெளியே தலையை நீட்டிச்சாங்கா அந்த வைத்தான். அதை பார்த்து ஆணியும் ஆச்சரியப்பட்டாங்களாம். இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்றத நாளைக்கு அடுத்த பகுதியில் தெரிஞ்சுக்கலாங்கா.
1: சரி ஓகே, நாளைக்கு வந்து நம்ம நாளைக்கா சரி ஓகே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: மீனவர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. இந்திய தேசிய கடல்சார் தகவல் சேவைகள் மையம் இன்கோய்ஸ் அறிவிப்பின்படி, லட்சத்தீவுகள் கடல் பகுதியில் கள்ளக்கடல் நிலை உருவாகியுள்ளதால் கேரளா மற்றும் தென் தமிழக மாவட்டங்களான கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் கடல் அலையின் சீற்றம் வழக்கத்தை விட அதிகமாக இருக்கக்கூடும். எனவே இன்றும் நாளையும் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும், படகுகளை நங்கூரமிட்டு பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கும்படி ராமேஸ்வரம் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மூலம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
2: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: இணைஞ்சிருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாட நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா மற்றும்
4: முகமது சாதிக்.
3: சரி, ஓகே, நீங்க வந்து ஒரு புக் ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களே.
4: அந்த புக்கு பேர் என்னன்னா வித்தைக்கார சிறுமி. இது ஒரு சிறிய.
3: சரி, ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். உங்க பேர் அப்புறம் எங்க இருந்து நான் பேசுறீங்க? சொல்லுங்கண்ணா, எப்படி இருக்கீங்க? சரி, ஓகேண்ணா. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஒரு விடுகதை கேட்டு விளையாண்டுட்டு இருக்கோமே, கேட்டிங்களாண்ணா? சரி, உங்களுக்கான விடுகதை சொல்லிடவாண்ணா. ரொம்ப ரொம்ப ஈஸியா கேக்குறேண்ணா. பட்டனை தட்டினா சட்டுன்னு விரியும், அது என்னதுண்ணா? பட்டனை தட்டினா சட்டுன்னு விரியும். சட்டுன்னு விரியும். சரி, ஓகே, நான் நம்ம சாதிக் தம்பிக்கு தெரியுமா என்னன்னு
5: கேப்போமாண்ணா?
4: குடைனா?
3: ஆமாண்ணா. சரி, ஓகேண்ணா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்ண்ணா?
5: முருகமரம் காட்டுக்குள்ள அந்த சாங்.
3: என்ன படம்ண்ணா?
5: அன்னைக்கு ஒரு வேலை கேட்டல மேம், முருகமரம் காட்டுக்குள்ள.
3: சரி,
5: ஓகேண்ணா.
3: நம்ம அடுத்துதான் வந்து நம்ம சாதிக் தம்பியுமே வந்துட்டு ரீட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களா?
4: ரீட் பண்ண ஆரம்பிக்கிறேன். வித்தைக்கார சினிமா, இது ஒரு சிறிய நாவல். விஷ்ணுபுரம் சரணன் அவர்களால் இயக்கப்பட்டிருக்கு. அக்கா வாசிக்கலாமா? அக்கா
3: வாசிங்க.
4: அடுத்த பார்ட், பட்டாம்பூச்சி எங்கே. அவசரமாக புத்தகத்தை தான் பையில் வைத்து கொண்டிருந்தால் ஆறாம் வகுப்பு படிக்கிறாள். சாதனைக்கு புத்தகளுக்கு அடை. அது என்னன்னா, என்ன சொல்றாங்கன்னா, இந்த பொண்ணு என்றவ இருக்கா, இந்த பொண்ணு பேரு அடை.
3: என்ன கதை சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, இப்ப ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா?
4: சொல்லவாக்கா.
3: சொல்லுங்க.
4: இது என்னன்னா, ஒரு பொண்ணு, அந்த பொண்ணோட இதை நான் அடுத்த பகுதியில் சொல்கிறேன். இந்த பொண்ணு என்னென்னா, இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி ஸ்கூல் கிளம்புவோம் அது மாதிரி பேக்கில் புக்கெல்லாம் வச்சுட்டு கிளம்பிட்டான். கிளம்பினோன்னே நம்ம எப்படிலாம் ஸ்கூலுக்கு போவோமோ அது மாதிரி ஸ்கூல் பண்ணிட்டா. அடுத்து நான் வாசிக்கிறேன், கேளுங்க. இதோட அடுத்த பகுதியை தெரிஞ்சுக்கலாம்.
3: சரி ஓகே, இதோட நம்ம வந்து அடுத்த பகுதியில் வந்து நம்ம தம்பி வந்து நமக்கு கதையும் சொல்லுவாங்க வாசிக்கவும் செய்வாங்க. சரி ஓகே, நம்ம வந்து கேட்போம். அடுத்ததான் வந்து நானுமே ஒரு தகவல் சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுக்குவோம். குழந்தைங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே அந்த செடி வளர்க்குறதுல வந்து ஆர்வத்தை ஏற்படுத்தணும். வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன இடத்துல ஒரு தொட்டி வச்சு விதை போடுறது, அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸில் வந்து குழந்தைங்களை ஈடுபடுத்தலாம். ஒரு விதை வந்து எப்படி முளைக்குது, செடிக்கு வந்து செடிக்கு தண்ணி வந்து சூரிய ஒளி ஏன் தேவை, செடியை வந்து கவனிக்கிறது, இந்த மாதிரி நல்ல குணங்கள்லாம் நம்ம மனசுக்கு வந்து ரிலாக்ஸை தரும். இதனால நமக்கும் வந்து பொறுமை, பொறுப்புணர்வு, அக்கறை, இந்த மாதிரி நல்ல குணங்களும் குழந்தைங்கள்ட்ட வளரும். சில நாளில் வந்து செடியை எப்படி வந்து வளருது, அந்த வளர்ச்சின்றது ஒரே நாளில் வந்து நடக்காதுன்றதையுமே குழந்தைங்க வந்து இயல்பாகவே புரிஞ்சுப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்களில் குழந்தைங்க எப்படி கற்றுப்பாங்கன்னா பெரியவங்க பண்ணுறதை பார்த்து தான் கற்றுப்பாங்க. நம்மளே வந்து செடிகளை வெட்டினோம்னா குழந்தைங்களுமே அதை தான் பழகுவாங்க. அதனால செடியை வெட்டாமல் அதுக்கு வந்து தண்ணி ஊற்றி செடியை வளர்ப்போம், மற்றவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸாக மாறுவோம். நம்ம இயற்கையை நேசித்தாதான் வர்ற காலமும் இயற்கையோட அருமையை புரிஞ்சுப்பாங்க. அதனால அடுத்த தலைமுறையினருக்கு வந்து ஒரு உதாரணமாக நம்ம இருக்கணும். சரி ஓகே, நீங்களாம் எப்படி செடி வளர்ப்பீங்களா இல்லை பிடுங்கி போட்டுருவீங்களா?
4: இல்லைக்கா, நாங்கள் எங்கள் அப்பா வந்து ஒரு கடையில் வச்சுருக்காங்க எல்லா செடியும். அந்த செடியை வந்து நாங்கள் வீட்டில் வச்சு வளர்க்குறோங்க்கா, இன்ன வரையும் இருக்குக்கா. நான் குட்டியிலேருந்து வளர்த்தோங்க்கா, பெரிய இது கொஞ்சம் வளர்ந்துருக்குக்கா.
3: சரி ஓகே,
4: யார் இந்த மாதிரி மரத்தை வெட்டாதீங்க, இது தப்பு. நம்ம இயற்கை இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது, மூச்சு கூட விட முடியாது.
3: ஆமாம், கரெக்டு தான். நம்ம சாதிக்கு சொன்னது வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டு. வேப்ப மரம்லாம் இது எதுக்கு இந்த வேப்ப மரம் அப்படின்னு சொல்லி வெட்டி போட்டுருவோம். ஆனால் வேப்ப மரத்தில் வந்து அந்த இயற்கையான காற்று, அது நம்ம உடம்புக்கு தேவையான நல்ல இதெல்லாம் ஆக்சிஜன்ஸ்லாம் இருக்குது. அதனால் அப்படிலாம் மரத்தெல்லாம் வெட்டக்கூடாது. சரி, அடுத்ததான் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது விடுகதை தெரியுமா?
4: அக்கா தெரியாதுக்கா, நீங்களே கேட்டுருங்கக்கா.
3: சரி ஓகே, நானே கேட்டுடுறேன். நீரிலும் நிலத்திலும் வாழ்வான், பாறைக்குள்ளும் பதுங்கி வாழ்வான், அவன் யார் உங்களுக்கு தெரியுமா?
4: அக்கா ஒருவேளை இது
3: எது?
4: புல் செடியாக இருக்கும்க்கா. நட்டினப்பா முதலை?
3: இல்லை இல்லை. சரி, இந்த கேள்வியை வந்து நம்ம நேயர்களுக்கே கொடுத்துடலாம். உங்களுக்கும் பதில் தெரியும்னா கால் பண்ணுங்கள். 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களையும் சொல்லலாம். அடுத்ததான் நம்ம மீரான் யூசுஃப் அண்ணா கேட்ட அந்த ஜனநாயகன் படத்துலேருந்து இப்போ தான் பாடல் வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: சொன்னா
1: நடா
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா படே.
2: நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி 11 ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய செயலாளர் மற்றும் ராஜ்யசபா உறுப்பினர் மாண்புமிகு கிறிஸ்டோபர் திலக் எம்பி அவர்களின் வாழ்த்து.
3: கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்களுக்கும் மீனவ சொந்தங்களுக்கும் என் அன்பிற்கினிய வணக்கம். மீனவ மக்களுக்கு தினந்தோறும் வானிலை தகவல்கள், மீன் விலை நிலவரம், வேலைவாய்ப்பு தகவல்கள், பருவநிலை மாற்றம், பாரம்பரிய அறிவு, போட்டித் தேர்வுகள் குறித்த நிகழ்ச்சிகளை வழங்கி வரும் கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி ஆகஸ்ட் 15 அன்று 10ஆம் ஆண்டை நிறைவு செய்வதை அறிந்தேன். பணியாற்றக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். குறிப்பாக கடலோசை எஃப்எம் 90.4 நிறுவனர் அகில இந்திய மீனவர் காங்கிரசின் தலைவர் அன்பு நண்பர் திரு ஆம்ஸ்ட்ராங் பெர்னாண்டோ அவர்களுக்கு மீனவ மக்களுக்காக இந்த வானொலி சேவையை கடந்த 10 ஆண்டுகளாக செய்து வருவதற்காகவும் இன்னும் பல 100 ஆண்டுகள் இந்த வானொலி சேவை தொடரவும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கோடு விளையாடு. இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இப்போ நேரம் சரியாக 6:50 ஆயிடுச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாட நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா, அப்புறம்
1: மாமா சாதிக்.
0: சரி ஓகே, நம்ம சாதிக் தம்பியுமே வந்துட்டு ஒரு புக் ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களே.
1: அந்த புக்கு பேர் என்ன? வித்தைக்கார சிறுமி. இது ஒரு சிறிய நாவல். இது வித்தை அது நம்ம விஷ்ணுபுரம் சரவணன் அவர்களால் இயக்கப்பட்டிருக்கு.
0: சரி ஓகே, வாசிக்கலாமா?
1: அக்கா வாசிக்கிறேங்க்கா. அவை சாதனவுக்கு நண்பர்கள் ஒன்று, பெரியதாக பாலுப்பு மற்றும் கருப்பு நிறத்தில் இருக்கும் சின்ன சின்ன பட்டாம்பூச்சி இல மஞ்சள் மற்றி கருப்பு நிற இருக்கும். பள்ளியிலிருந்து வீட்டுக்கு நடந்தான் செல்வல். அப்படியா அப்பா? அடி செல்லும்போது அந்த பட்டாம்பூச்சிகள் தொல்லை தாங்கவில்லையே. சில சமயம் அவை பறந்து தோளியில் அமர்ந்து கொண்டு இன்று இங்கே போனது தெரியவில்லை. பட்டாம்பூச்சிகள் இந்த புத்தக பையில் வைத்து கொட்டினர். பள்ளிக்கு கிளம்பியம்போடு சமயம் ரொம்பவும் கவலை விட்டது. இந்த பட்டாம்பூச்சிகளை சொல்லவர்க்கு ஒரு கதையை தவர் செய்தார் டீசார். பறந்து வந்து கொண்டு வந்தால் என்ன செய்வது என்று பயம் ஒன்று ஒரு பாக்கும் வந்து பொறுமையில் கொயில் திரும்போது மீண்டும்.
0: சரி, இவ்வளவு நேரம் நீங்க வாசிச்சீங்களே, இதுல வந்து உங்களுக்கு புரிஞ்சதை சொல்லுங்க பாக்கலாம்.
1: சொல்றேன்க்கா. இந்த பட்டாம்பூச்சின்றது இந்த பொண்ணு. இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா வந்து இருக்கும் போது நம்ம ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்க வழியில பார்த்தா பட்டாம்பூச்சிகளாக இருந்திருக்கு. இதுக்கு பார்த்து அவள் மூஞ்சி முன்னாடி இங்கே என் தோல் ஏறுறது இந்த மாதிரி அவளுக்கு ரொம்பவே டிஸ்டர்ப் ஆனிச்சு. சரி, அவள் ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர வழியில அதுங்க என்ன பண்ணிடுச்சுங்க, அது பேக்கில் போய் புக்கு எல்லாத்தையும் தட்டி விட்டுருச்சுங்க. அது போய் அங்கே போய் உட்காந்து சும்மா விளையாண்டும் போது மறுபடியும் ஸ்கூலுக்கு வந்துச்சான். ஸ்கூலுக்கு வந்துக்கிட்டு இருக்கும்போது என்ன, நான் டெய்லியும் பட்டாம்பூச்சிக்கு கோவப்படுவேன், பட்டாம்பூச்சியோட விளையாடுவேன், என்ன அந்த பட்டாம்பூச்சிகளை காணுமே சொல்லி இவத்தேட பார்த்தா இந்த பட்டாம்பூச்சிகளே காணும். அப்பன்னு பார்த்து தான் வர்றது அவன் பூக்கள் செய்யலாம் எல்லாத்துலேயும் தேடி பார்க்குறேன், அந்த பட்டாம்பூச்சிகளே காணும். இதோட முடிவெடுது நாளைக்கு இதை தெரிஞ்சுக்கலாம்.
0: சரி ஓகே, நாளைக்கு இந்த கதையோட மீதியை வந்து நம்ம தெரிஞ்சுப்போம். அதாவது நம்ம சாதிக் தம்பி வந்து ஒரு பட்டாம்பூச்சி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு வாசிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த வித்தைக்கார சிறுமியிலே வாசிக்கிறாங்கல்ல, அதை வந்து தெரிஞ்சுப்போம். அடுத்ததான் நம்ம வந்து நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்துட்டோம். அடுத்ததான் என்ன, வீட்டில் வந்து நைட்டு சாப்பாடு பார்க்கறதுக்கு தானே தான். அதுக்கு முன்னாடி நம்ம வானிலை தகவலையுமே தெரிஞ்சுட்டு போயிடலாம். இன்னைக்கான வானிலை தகவல் வந்துட்டு காற்றோட வேகம் 11 கிலோமீட்டர்லேருந்து 42 கிலோமீட்டர் வரை தென்மேற்கு அப்புறம் தெற்கு திசையில் வீசுமா. இன்றைக்கி வந்து மழைக்கான வாய்ப்புமே இல்லை. இது வந்து மண்டபம்லேருந்து ராமேஸ்வரம் வரை யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த தகவல் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கான நிகழ்ச்சியில் உங்கள்கிட்டருந்து விடைபடுறது நான் கார்த்திகா. அப்புறம்
1: மாமா சாதிக்,
0: அப்புறம்
1: ஜாபீர்.
0: இணைஞ்சிருக்கீங்க இது கடல் ஓசை FM 90.4.
1: அனைவருக்கும் டாட்டா.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 7 மணி. எளிய மக்களின் குரலாய், வளர்ச்சியின் வழிகாட்டியாய், இதமான இசையாய், நீதல் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 11 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 42 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

பழக அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள் கடல் ஓசை எஃப்எம் 90.4 அலைகளின் இசைய பாடல்களா கடல் காற்றோட வாசத்தை உங்க மனசுக்கு நெருக்கமான இந்த நிகழ்ச்சியில உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு கடல் சொல்லும் கதைகள் நிறைய இருக்கு மக்களே. கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில அடுத்த 2 மணி நேரம் உங்ககிட்ட பேச போறது நான் உங்கள் இனிதா பிரகாசி. இன்னைக்கு நம்ம எங்க பயணம் பண்ண போறோம்னா பக்கத்துலதான் மக்களே, எங்க தெரியுமா? சின்ன பாலம். பாம்பன் பாலம், ஓகே, அது என்ன சின்ன பாலம்? சின்ன பாலமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் நான் கேள்விப்பட்டப்ப நினைச்சேன். சரி, ரொம்ப நாளா சின்ன பாலம் அப்படின்ற ஒரு கிராமத்தோட பேரை சொல்லிக்கிட்டே இருக்காங்களே, இதுக்கு பின்னாடி இந்த பெயர் எப்படி வந்துச்சு அப்படின்றத தேட ஆரம்பிச்சப்போ அங்க உள்ள மீனவர்கள் வந்து சொன்ன ஒரு சில சுவாரஸ்யமான வரலாறு பத்தின தகவல் கிடைச்சிச்சு. அத பத்தி உங்ககிட்ட சொல்ல போறேன். 1964 அப்படின்னு சொன்னாவே நம்ம மைண்டுக்கு வர்ற ஒரு விஷயம் என்னன்னா தனுஷ்கோடி புயல். 1964 முன்னாடியே சின்ன பாலத்துல ரயில்வே பாலம் இருந்துச்சாம். அதுவும் அந்த பகுதியில இருந்து குந்துகால் கடற்கரை ஒட்டி வரைக்கும் இருந்துச்சான். ஏன் அப்படின்னா குந்துகால்ல நிலக்கரி குடோன் இருக்குமா, அந்த குடோன்ல இருந்து நிலக்கரி எடுத்துக்கிட்டு போய் ரயில்களுக்கு கொடுக்கறதுக்காக வச்சிருந்தாங்களாம். அப்போ இந்த ரயில்வே பாலம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா தென்னை மரம், பனைமரம், அதோட பெரிய பெரிய தூர்கள் வச்சு பாலம் போட்டிருந்திருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்ப குந்துகால் விவேகானந்தர் மண்டபம் இருக்குல்ல, அந்த இடத்துலதான் நிலக்கரி குடோன் இருந்துச்சான். இதுக்கு அடையாளமா அங்க ஒரு கல்வெட்டு இருக்குதான். இப்ப கூட கடல் உள்வாங்கி இருக்கிறப்போ சில நேரங்கள்ல இந்த பாலம் வெளியே தெரியும். பெரிய தென்னை மரம், பெரிய பனைமர தூர்களை வரிசையா பாலம் மாதிரி அடுக்கி வச்சிருப்பாங்களாம் அப்படின்னு அந்த பகுதியில உள்ள மீனவர்கள் சொல்றாங்க. அதனாலதான் சின்ன பாலம் அப்படின்னு பேர் வந்துச்சான். இந்த சின்ன பாலத்துல உள்ள கடற்கரை டெய்லி ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு கடல் உள்வாங்கும். ஏன் அப்படின்னா ராமேஸ்வரத்தை பொறுத்த வரையில கடல் ஆழம் குறைவாக இருக்கிறதால சின்ன பாலம் கடல் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இது ஒரு சாதாரண ஒரு விஷயம் மாதிரி தான் இருக்குது. டெய்லி அவங்களோட வேலைகளை பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. கடல் வத்து ஆகுற நேரம் காலையிலயும் சாயங்காலத்திலயும் டெய்லி நடக்கிற ஒரு சாதாரண விஷயமா இருக்கு. சின்ன பாலம் கடற்கரையில 1/2 கிலோமீட்டர் வரைக்கும் கடல் உள்வாங்கும் போது நிறைய பொதமண் குழிகளும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அங்க உள்ள மீனவர்கள். அந்த நேரம் தான் நிறைய சங்கு சிப்பிகள் வெளியே வந்து எட்டி பாக்குமா, வெயில் படவும் மண்ணுக்குள்ள போயிரும். அந்த ஒரு நிகழ்வு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வெளியூர்ல இருந்து யாராச்சும் சின்ன பாலம் போனாங்கன்னா ஆச்சரியப்படுவாங்களாம். அந்த நேரம் தான் பெண்களுக்கு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு நேரமா இருக்குது அப்படின்னு அங்க உள்ள மீனவ பெண்கள் சொல்றாங்க. அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டீங்கன்னு சொல்லுங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: உங்க ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடிக்கொற்ற பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
1: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான Bonita Skin & Hair இப்ப நம்ம

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் சகாயமாரி. எனக்கு இப்போ 49 வயசாச்சு. எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் கழிச்சு என் மக பிறந்து 10 நாள் இருக்கும். எங்கள் வளம் கடலுக்கு கிளம்பிச்சு. கடலுக்கு கிளம்பியில் போயிட்டு 3 நாள் கழிச்சு 2 நாள் கழிச்சு தான் வருவாங்க. அப்போ அங்கே வலை புட்டு பிடிச்சி தான் வர முடியும். போன வளம் வரலை. 1 நாள் போயிடுச்சு, 2 நாள் போயிடுச்சு, 3வது நாள் ஆயிடுச்சு. என் தம்பி அதில் போனான். என் குழந்தை 2 பேர், என் தம்பி 1 ஆள், இவங்க 1 ஆள், 4 பேர்.

0: அவனால சின்ன சின்ன பிள்ளைய தான் தண்ணியில் விழுந்தா கூட நீஞ்சு போக முடியுமா முடியாதுங்கிற ஒரு கண்டிஷனாக அவங்களுக்கு கிடையாது. அப்போ இவங்க உதவியில் தான் அவனுக்கு இருக்கானுங்க. அப்போ இவங்களை தேடுறது தான் அவனால் பார்க்க முடியும். அதுக்கு பின்னாடி ரெண்டாவது நாள் நாங்கள் தேட ஆரம்பிச்சிட்டோம். மூணாவது நாள் எங்கள் அண்ணன் வரலாம், இன்னும் ரெண்டு அண்ணன் வரலாம் போச்சு. அது பின்னாடி ரெண்டு போட்டோ அனுப்புனாங்க, போட்டோக்கிறவங்க தெரியல. அப்படின்னு ராமேஸ்வரம் எங்கள் மாமா வீட்டுக்கு, அந்த மாமா வீட்டிலேருந்து ஒரு போட்டோ அனுப்புனாங்க. எங்கடா போச்சு போட்டு தக்காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தீவுக்குள்ள இருந்தால் தெரியாதுல்ல, வெளியே கடல் பகுதியாக கிடந்தால் தெரியும், தீவுக்குள்ள இருக்கும்போது தெரியாது நம்மளுக்கு. அதுக்கு பின்னாடி அவங்களா தான் பாதி தூரம் ஓடி வந்து கொடி நட்டியிருக்காங்க. அந்த அவங்க சொல்லுவாங்கிறவங்க உதவி பண்ணி பாதித்தூர் ஓடி கொடி நட்டி தான் அப்புறம் வளர்ந்த கிடக்குன்னு சொல்லி தெரிஞ்சு மூணு நாள் கழிச்சு நாலாவது நாள் ஆயிட்டு நாலாவது நாள் தான் கரை கொண்டாங்க வளர்த்தேன். கச்சதுகளை ஒதுங்கிட்டு வெள்ளம் போட்டுட்டு தூங்கும் போதே வெள்ளம் தாழ்ந்துட்டு டீசல்கேன் மட்டும் மிதப்பாக கிடந்திருக்கு. இப்போ சாப்பாடு கொண்டு இருக்காது, எதுவுமே இருக்காது. அங்கே போய் பழங்காய் எடுத்து சுட்டு சாப்பிட்ருக்காங்க. அங்கே உள்ள படையில் உள்ள பழையங்க அதுக்கு பின்னாடி தான் எங்களுக்கு தெரியும் எங்கே இருந்து எது இருந்தேன்னு கேட்டோம். இப்படி நாங்கள் அங்கே போய் கிடந்துட்டோம். எங்களை சோழங்கிறதும் பார்த்துக்கிட்டாங்க, நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எங்களுக்கு சாப்பாடு வந்தாங்க, பண்ணு கொண்டு கொடுத்தாங்க, டீ போடுவது சாமான் கொடுத்தாங்க. நான் எங்களை எதுவும் செய்யல அவங்க பார்த்துக்கிட்டாங்க. அப்போ இப்படி கெடுபடியாலாம் இருக்காது, ஒருத்தர் ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிறவா கடன் மேலே பார்த்து நீங்கள் கரையை போயிருங்க உங்களுக்கு நாங்கள் உதவி பண்ணுறோம் சொல்லிட்டு வளத்தை கிளப்பி தண்ணி ஊற்றி விட்டு அவள் வளத்தை விலங்கு எடுத்து விட்டு டீசில் ஊற்றி அனுப்பிவிட்டுருந்தாங்க. அவங்களெல்லாம் வரையில் வந்து இந்த சாப்பிடாமல் கடந்ததுக்கும் அப்போ அப்படி எப்படி இருந்திருக்கும், ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு. இவர ஒரு சூழ்நிலையில் கடன் மேலேயாடா நம்ம வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லி. நன்றி.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: இன்னைக்கு நம்ம பேச போற ஹீரோ பேரு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், அதாங்க கண்ணாமூலி. அதாவது இந்தியன் ப்ளூ ஸ்பாட்டட் ஈகிள் ரே அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. திருக்கை மீனை பத்தின தகவலை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் இனிதா பிரகாசி. அட, திருக்கைனா ஆபத்தான மீன் அப்படின்னு தோணும், ஆனா உண்மையிலே இது ரொம்ப அமைதியான மீன் தெரியுமா? யாரையுமே தேடி போய் தாக்காது, அதுக்கு ஆபத்து வந்தா மட்டும் தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு தான் வால்ல இருக்கிற முள்ளை பயன்படுத்தும். இந்த கண்ணாமூலி திருக்கை மீன் வந்து பொதுவா பழுப்பு நிற உடம்பு, முழுக்க நீல நிற வட்ட புள்ளிகள் இருக்கும். கடலுக்குள்ள யாரோ நீல நிற நட்சத்திரம் தூவி வச்சிருக்கிற மாதிரி இருக்குமா, அவ்வளவு அழகா. இந்த கண்ணாமூலி திருக்கை மீன் கடலோட அடிப்பகுதியில தான் அதிக நேரம் இருக்கும். மண்ணுக்குள்ள உடம்பு மறைச்சிட்டு கண்களை மட்டும் வெளியே காட்டிக்கிட்டு அமைதியா இருக்கும். அதனாலதான் இது மீனவர்கள் கண்ணாமூலி திருக்க அப்படின்னு சொல்றாங்க. நைட் டைம் தான் அதிகமா வேட்டையாடுமா. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், இந்த மீன் நீந்திரத பார்த்தா தண்ணிக்குள்ள ஒரு பறவை பறக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அகலமான துடுப்புகளை மெதுவா அசைச்சு ரொம்ப அழகா நகரும். ஆனா நண்பர்களே, ஒரு முக்கியமான விஷயம், கடலுக்குள்ள நடக்கும் போது மண்ணுக்குள்ள மறைஞ்சிருக்கிற திருக்க மீனை கவனிக்காம மிதிச்சிட்டோம் அப்படின்னா அது பயந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக அதோட முள்ளுல குத்தலாம். அதனால மீனவர்கள் எப்பவுமே கவனமா இருங்க. இதோட சைஸ் பாத்தீங்கன்னா 35 சென்டிமீட்டர் தான். இதோட இனப்பெருக்கம் பண்ணக்கூடிய திருக்கை அளவு என்ன அப்படின்னா 17 சென்டிமீட்டர் தானா. குறிப்பா ஆகஸ்ட் மாதங்கள்ல நம்ம பாம்பன் பகுதியில் அதிகமா பிடிக்கக்கூடிய திருக்கை மீன் அப்படின்னு சொல்லும் போது கண்ணாமூலி திருக்கை தான் சொல்றாங்க மீனவர்கள். இதோட வால் பகுதியில உள்ள முள் மயக்கம், விஷமுறிவு, அலர்ஜிக்கு, மருத்துவ சிகிச்சைக்கு பயன்படுத்துறாங்க. இப்போ உள்ள காலகட்டத்துலதான் இந்த முள் சிகிச்சையும் கண்டுபிடிச்சிருக்காங்களாம் ஆராய்ச்சியாளர்கள். கடல்ல வாழ்ற ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு முக்கிய பங்கு இருக்கு. முக்கியமா இந்த கண்ணாமூலி மாதிரி திருக்கை மீன்களுக்கும் கடல் பகுதியில இயற்கையை சமநிலைப்படுத்துறதுக்கும் பாதுகாக்கிறதுக்கும் உதவுது அப்படின்னு சொல்றாங்க. இது சுறா மீன்களோட வகையை சார்ந்ததால இது குருத்தெலும்பு இல்லா மீன்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த திருக்கை மீன் திருக்கை மீனை தொந்தரவு செய்யாம பாதுகாப்பது நம்ம எல்லாரும் கடமை. கண்ணாமூலி திருக்க மீனை பத்தின நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 வானொலி ஜாம்பவான் திரு பிஹெச் அப்துல் ஹமீத் அவர்களின் வாழ்த்து.
1: வணக்கம் அன்புள்ளங்களே, கடலோசை பண்பலை வானொலியின் ஆரம்ப விழாவில் கலந்து கொண்ட அந்த பசுமையான நினைவுகள் இன்னும் என் நெஞ்சை விட்டு அகலவில்லை. காலம் காற்றாற்று வெள்ளம் போல் ஓடி மறைகின்றது. உலகத்திலேயே தமிழில் முதன் முதலாக மீனவர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட வானொலி என்ற பெருமையை கடலோசை பண்பலை பெற்றிருந்தாலும் கூட, இந்த மீனவ சமுதாயத்தையும் தாண்டி அனைத்து மக்களது அங்கீகாரத்தையும் அபிமானத்தையும் இந்த வானொலி பெற்றிருக்கிறது என்றால், அதற்கு காரணம் இந்த வானொலியை வழி நடத்தும் நிர்வாகிகள், அதைவிட மிக முக்கியமாக அர்ப்பண சிந்தையோடு இந்த வானொலியில் பணியாற்றும் ஒலிபரப்பாளர்கள், தொகுப்பாளர்கள் என்றே நான் நினைக்கின்றேன். இன்று இணையதளத்தினூடாகவும் உலகளாவிய பல்வேறு ஊடகங்கள் மூலமாகவும் கடல் ஓசை பண்பலை வானொலியின் புகழ் பரவி வருவதை நானும் அவதானித்து வருகின்றேன். மகிழ்ச்சி. இலங்கை வானொலியில் நான் பணியாற்றிய 50 ஆண்டுகால நினைவுகளை பின்னோக்கி புரட்டினால், சுமார் 45 ஆண்டுகளுக்கு முன்பு மீனவர்களுக்காகவே ஒரு சஞ்சிகை நிகழ்ச்சியை ஓராண்டு நடத்தினேன். அதுவும் மீனவர்களை நேரில் சந்தித்து அவர்கள் மத்தியில் ஒளிப்பதிவு செய்த நிகழ்ச்சி. அதன் பெயர் மீனவ நண்பன். ஆனால் அந்த காலத்தில் கூட, எதிர்காலத்தில் மீனவர்களுக்காகவே ஒரு பண்பலை வானொலி உருவாகும் என்று நான் கனவிலும் நினைத்திருக்கவில்லை. அதனை நனவாக்கிய புரவலர் நண்பர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு நம் எல்லோரது நெஞ்சார்ந்த நன்றியும் உரித்தாக வேண்டும். கடல் ஓசை பண்பலை வானொலியின் புகழ் தேச எல்லைகள் கடந்து உலகெல்லாம் பரவ வேண்டும். அதற்கு எல்லோருக்கும் பொதுவான ஏக இறைவன் நல்லருள் புரிய வேண்டும் என பிரார்த்தனை செய்து உங்கள் அனைவரையும் நெஞ்சார வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்த்துக்கள், நன்றி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆட பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம். ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்பிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்பிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா Facebook ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கவுண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும் தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டதை நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
6: தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிற முறை கேள்விப்பட்டிருப்போம். ஒரு தூண்டில் பல மீன்களை பிடிக்கிற முறையையும் பார்த்துருக்கோம். சரத்தூண்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனக்குமே இது புதுசாதான் இருக்கு மக்களே. சரத்தூண்டி எப்படி இருக்கும், அதை எப்படி மீன் மீன் பிடிக்க பயன்படுத்துறாங்க அப்படின்றத பத்தின தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் இனிதா பிரகாசி. சரத்தூண்டினா ஒரே நேரத்துல 100 தூண்டில்களை கடலுக்குள்ள போட்டு பெரிய மீன்களை பிடிக்கிற புத்திசாலித்தனமான ஒரு முறைதான் சரத்தூண்டி. அப்படின்னா லாங் லைன் பிஷிங் மெத்தட் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இந்த சரத்தூண்டி அப்படின்றது பல 100 வரை நீளமா இருக்குமா, ஒரு கனமான கயிறுல குறிப்பிட்ட இடைவெளியில பல சின்ன சின்ன கிளை கயிறுகளை கட்டி ஒவ்வொன்றையும் ஒரு தூண்டி மாட்டி கடல்ல விட்டு மீன் பிடிக்கிற முறை தான் இது. ஒரு சின்ன சரத்தூண்டி சைஸ் வந்து 14-15 அளவு இருக்கிற தூண்டில்களை 100-300 தூண்டில்களை கோர்த்திருப்பாங்களாம். அதே மாதிரி தான் பெரிய விசைப்படகுகளை பயன்படுத்துகிற தூண்டியோட சைஸ் என்ன அப்படின்னா 11-10 இந்த அளவுகளில் தான் வச்சிருப்பாங்களாம். இந்த மாதிரி வரிசை தூண்டில்களில் 1000-3000 தூண்டில்கள் வரை இருக்குமா. ஒரு சதுர தெர்மாகோல் பலகையில் வரிசையாக குத்தி வச்சிருப்பாங்க தூண்டில்களை. ஏன் தெரியுமா? தூண்டில்கள் எதுவும் ஒன்னோடு ஒன்று சிக்காம இருக்கிறதுக்காக. இந்த சரத்தூண்டி முறை பாரம்பரிய மீன்பிடி முறைகள்ல ஒண்ணு. இதையே இப்போ ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா பொழுதுபோக்கா செய்யறாங்க. நிறைய வகை தூண்டில்கள் இருக்கு. அதுல கணவாய் தூண்டி, எரி தூண்டி, ஓடு தூண்டி, அப்புறம் வந்து சரத்தூண்டி, அப்புறம் 1000 தூண்டி அப்படின்னு நிறைய தூண்டி கலவைகள் இருக்கு. அதுல ஒண்ணு அப்படின்னு பார்க்கும்போது இந்த வகை சரத்தூண்டி முறை தான். முன்னாடிலாம் நல்லது கெட்டது நடக்கிற வீடுகள்ல பாத்தீங்கன்னா தோரணம் கட்டுவாங்க. இப்ப அந்த பழக்கமே கிடையாது. அப்படி பாக்குறதுக்கு தோரண மாதிரியே இருக்கக்கூடிய இந்த சரத்தூண்டி தங்கூசி கயறு அப்படின்னு சொல்லக்கூடிய கயிறுல ஒரு நீளமா நரம்பு கயறை 2 இடைவெளியில தோரண மாதிரி கட்டணுமா. இப்படி தோரணமா கட்டின தூண்டிலேயே வெறுமனே கடல்ல இறக்குனா மீன்கள் எதுவும் மாட்டாது. முன்னாடி காலத்துல தேவையான மீன்களை வாங்கி தூண்டில்களை குத்துறதுக்கு ஏத்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணிக்குவாங்க. தூண்டிலோட அளவு அதாவது 14-15 அப்படின்னு சின்ன அளவா இருந்தாலும் சின்ன கணவாய் மீன்களை எரைகளா பயன்படுத்தினாங்க. 16, 12, 10, 11 இப்படி பெரிய அளவு தூண்டில்களுக்கு ஒரு கணவாய முழுசா பயன்படுத்தினாங்க. கட்டுமரங்கள்ல போய் தான் அதிகாலை 2 மீன் பிடிச்சாங்களாம். குறிப்பா இந்த சரத்தூண்டி முறை தூத்துக்குடி, கன்னியாகுமரி, நாகப்பட்டினம், நம்ம ராமேஸ்வரம், மண்டபம் இந்த பகுதிகளில் வந்து அதிகமா மீன் பிடிச்சிருக்காங்க. ஆனா இப்போ இந்த சரத்தூண்டி முறை ரொம்பவே குறைஞ்சிருச்சு. ஓலைக்குடா கிராமத்துல ஒரு சில பேரும், சின்னப்பாளம் கிராமத்துல ஒரு சில பேர் மட்டும்தான் இந்த தூண்டில் முறையை பயன்படுத்துறாங்க. அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீனவர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. இந்திய தேசிய கடல்சார் தகவல் சேவைகள் மையம் இன்கோய்ஸ் அறிவிப்பின்படி லட்சத்தீவுகள் கடல் பகுதியில் கள்ளக்கடல் நிலை உருவாகியுள்ளதால் கேரளா மற்றும் தென் தமிழக மாவட்டங்களான கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் கடல் அலையின் சீற்றம் வழக்கத்தை விட அதிகமாக இருக்கக்கூடும். எனவே இன்றும் நாளையும் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் படகுகளை நங்கூரமிட்டு பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கும்படி ராமேஸ்வரம் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மூலம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. நம்மள ஒரு சில பேர் கடல் குதிரை பார்த்திருப்போம், அதாவது சீகார்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, அந்த கடல் குதிரையை பார்த்திருக்கோம், அதை பத்தி ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சிருப்போம். ஆனா அதே குடும்பத்தை சேர்ந்த இன்னும் ஒரு சின்ன உயிரினம் இருக்குது, அதுதான் பிக்மி பைப் ஹார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பைப் கடல் குதிரை. இதை பார்த்தா ஒரு சின்ன குச்சி இல்லைனா கடல் பாசியோட தண்டு மாதிரி தான் இருக்கும். அதனாலதான் கடலுக்குள்ள இதை கண்டுபிடிக்கிறது விஞ்ஞானிகளுக்கே ரொம்ப கஷ்டமா ஆயிருச்சு. இதோட நீளம் பொதுவா 2-5 சென்டிமீட்டர் தான், அதாவது ஒரு விரல் அளவுக்கு கூட இல்லாத ஒரு குட்டி. இதோட உடம்பு ரொம்ப மெலிசா இருக்கும். கடற்பாசி, பவளப்பாறை, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாசிகளுக்கு உள்ள ஒளிஞ்சிட்டு வாழும். இதனால இத கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். இது சின்ன சின்ன பிளாங்க்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய நுண்ணுயிரிகள், இதத்தான் அதிகமா சாப்பிடும். அதுவும் எப்படி சாப்பிடும் அப்படின்னா, இத அதோட நீண்ட குழாய் மாதிரி இருக்கிற வாயால உறிஞ்சி சாப்பிடும். இதுலயும் ஒரு வித்தியாசம் இருக்கு. இந்த குடும்பத்துல பல இனங்களை மாதிரி பெண் குதிரை முட்டையிடும், ஆனா ஆண் குதிரையோட வயிற்று பகுதியில ஒரு பை மாதிரி அமைப்பு இருக்கும், அதுக்குள்ளதான் பெண் குதிரை முட்டைகளை போட்டுட்டு போயிரும். அத அடகாத்து குஞ்சு பொறிக்க வைக்கிறது ஆண் குதிரை தான். இதே மாதிரிதான் இந்த பைப் ஹார்ஸும், அதாவது பெண் குதிரை முட்டையிட்டு ஆண் குதிரையோட வயிற்று பகுதிக்குள்ள முட்டைகளை போட்டுட்டு போகும். அந்த ஆண் குதிரை அடகாத்து குஞ்சு பொறிக்கிற வரைக்கும் பத்திரமா பாத்துக்கிறோம். இயற்கை நமக்கு சொல்ற பாடம் என்ன தெரியுமா? பெரிய உருவம் தான் பெரிய அதிசயம் இல்ல. சில நேரங்கள்ல கண்ணுக்கே தெரியாத உயிரினங்களும் பெரிய அதிசயம் தான். இந்த உயிரினம் மேற்கு பசிபிக் பெருங்கடல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. இது இந்தியாவில புதுசா கண்டுபிடிக்கல, அதனால இந்தியாவில இந்த வகை கடல் குதிரை இருக்காது. பொதுவா கடலோரங்கள்ல இருக்கிற கடல் பாசி பவளப்பாறை பகுதிகளில் தான் நிறைய உயிரினங்கள் ஒளிஞ்சிட்டு வாழும். உடம்போட நிறத்தை ஏத்த மாதிரி மாத்தி கொள்ற திறமையும் சில இனங்களுக்கு இருக்குது. அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 8:00. எளிய மக்களின் குரலாய், வளர்ச்சியின் வழிகாட்டியாய், இதமான இசையாய், நீதல் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11 ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஓசையம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 11 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 42 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: ஓசையப்பம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என்னோட பேர் ஸ்வீத் சார். இப்போ ஐடியில் விளாக்குறேன். எனக்கு வந்து ஸ்கூல் படிக்கும் போது கல் போனோம் தான் ஒரு ஆர்வம் இருந்துச்சு. சரி, நம்ம படித்து என்ன பண்ண போகிறோம், கல் போனோமா ஏதாவது சம்பாதிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டில் இருந்தேன். கடலுக்குலாம் போகாத, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அதே கேட்கல. ஒரு நாள் கல் போவேன், ஸ்கூலுக்கு போவேன், ஸ்கூலுக்கு என் தோண்டாம மட்டும் தான் போவேன். அந்த மாதிரி நான் கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கும் போது அட ஒரு முதல் நாள் கடலுக்கு போகிறேன், எங்கள் தாத்தா ஓட்டலாம் போகிறேன். வருஷம் வந்து 2018. என் மாமா தான் போட்டோ டிரைவரு, என்னை அதிகமாக வேலையை பார்க்க கூட மாட்டாங்க போட்டில். மோஸ்ட்லி எனக்கு தோணாமல் தான் இருந்துச்சு போவேன். அந்த மாதிரி போட்டில் போகும்போது அந்த போட் ரன்னிங்கில் இருக்கும்ல, ரன்னிங்கில் இருக்கும்போது எனக்கு எதுவுமே தெரியாது. இந்த மோஷன் சீக்வன்ஸ்னு சொல்லுவாங்களே, அந்த வாமிட் சீக்வன்ஸ் அந்த மாதிரி இருக்கும்ல, அதுதான் மோஷன் சீக்வன்ஸ் சொல்லுவாங்க. போட்டில் போயிட்டு இருக்கும்போது, ரன்னிங்கில் இருக்கும்போது எனக்கு எதுவுமே தெரியல. போட்டில் ஆஃப் பண்ணிட்டு தான் வலை இழக்குவாங்க. மடி இழக்கும்போது எனக்கு ஒரு மாதிரியா, அந்த அலைக்கு இப்படி போட்டு பிடி தூக்கி போடுமா, தூக்கி போடும்போது எனக்கு ஒரு மாதிரியா குடலில் போட்டு முறுக்கிற மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சாப்பிட்டது உடனே வாந்தி எடுத்துட்டேன். வாந்தி எடுத்து அதோடு நிற்குமான்னு பார்த்தா, அங்கே காலையில் ஒரு 11 மணிக்கு வாந்தி எடுத்திருக்கேன். அடுத்த நாள் காலையில் 4-3 மணி போகிற வரைக்கும் வாந்தி எடுத்துகிட்டே தான் இருக்கேன். வாந்தியே வரல, உள்ளேருந்து வாந்தியே வரல. இந்த பித்த வாந்தி சொல்லுவாங்க இல்லைமா, பச்சை கலரில் போதுமா, அந்த மாதிரிலாம் வாந்தி எடுத்து அப்படி கடந்தேன். அதோட இடையில இருந்துச்சு வேலையும் பார்த்தேன். நான் உள்ளே ஒரு கருப்பு கையில் ஒரு கைலி கட்டியிருந்தேன். கைலியை கட்டிட்டு வீலர்ஸ்னு சொல்லுவோம்ல, டிரைவர் உட்காந்துருப்பாங்களே, அதுக்குள்ளே போய் படுத்த வந்தா. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு வந்தா, வாந்தி எடுக்க அதுக்குள்ளே போய் படுக்க, வாந்தி எடுக்க அதுக்குள்ளே போய் படுக்கன்னு கிடந்தேன். உள்ளுங்க சாப்பிடவே இல்லை அன்றைக்கி ஃபுல்லாக. சாப்பிட்டா வாந்தி வந்துடுவோம், வாந்தி வந்துடுவோம் சொல்லிட்டே இருந்தாங்க. நீ சாப்பிட்றா, சாப்பிட்டுனா வாந்தி வராது அப்படின்னு சொன்னாங்க. நான் சாப்பிடவே இல்லை, வாந்தி வந்துடுவோம் வாந்தி வந்துடுவோன்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிடாமல் எடுத்து படுத்துட்டேன். அடுத்த நாள் காலையில் போக என் மாமா போய் என் தாத்தாட்ட சொன்னேன், ஃபுல்லாக வாந்திப்பா அப்படின்னு சொல்லிட்டு என் தாத்தாட்ட சொல்லிட்டு இருக்கோம். என் தாத்தா விட்டுட்டு போய் இந்த அவுச்சம்ட்டை இருக்குல்ல, அவுச்சம்ட்டையாக உப்புக்கு வச்சு கொடுப்பேன். மொதல் நாள் கல்லு போயிட்டு வந்தவளுக்கு முட்டை ஜூஸ்லாம் குடித்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் இதாகும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஆனால் கரையை வந்தப்பில் எதுவுமே தெரியல, அவ்வளோவுக்கு பெருசாக இல்லை. கடல் மேலே இருக்கும்போது அப்படி இருந்துச்சு. அப்படியே போக போக ஒரு 2-3 கடல், 4-5 கடலுக்கு போனேன். போக வாந்தி எடுத்துகிட்டே தான் இருந்தேன், கண்ணு வாந்தி எடுத்தேன். அப்புறம் போக போக தான் பழகிச்சு. அப்புறம் எனக்கு கடல் ஒத்துக்கலை, அதோட படிக்க ஆரம்பிச்சிட்டேன். காலேஜ் போய் படித்து இப்போ ஐடியில் விளாக்குறேன். ரொம்ப நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4
4: கேட்டுட்டு இருக்கீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில. உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா பிரகாசி. கடலோட வாழ்ற குடும்பங்களுக்காக அரசு கொண்டு வந்திருக்கிற ஒரு முக்கியமான திட்டம் பத்தி இப்ப தெரிஞ்சுக்கலாம். கடல் சார்ந்த மீனவ பெண்களுக்கான மாநில சேமிப்பு மற்றும் நிவாரண உதவி திட்டம். இந்த நிவாரண உதவி திட்டம் அப்படின்னா கடலோர மீனவ பெண்களோட வாழ்வாதாரத்துக்கு துணை நிற்கிற ஒரு நல்ல திட்டம் அப்படின்னு சொல்லலாம். மீன்பிடி தலை காலத்துக்கு முன்னாடியே குறிப்பிட்ட காலம் வர மாசந்தோறும் ஒரு சின்ன சின்ன தொகை சேமிப்பாங்க. அதே மாதிரிதான் அரசும் அவங்களோட பங்களிப்பை கொடுப்பாங்க. மீன்பிடி தடை காலம் வர்றப்போ கடலுக்கு போய் வருமானம் ஈட்ட முடியாத சூழ்நிலையில இந்த திட்டத்துல சேமிக்கப்பட்ட தொகையும் அரசோட பங்கு சேர்த்து உதவி தொகையா கொடுப்பாங்க. இதனால குடும்பத்தோட அன்றாட செலவுகளை சமாளிக்க உதவியா இருக்கும். இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்னன்னா, மீனவ பெண்கள்ட்ட சேமிப்பு பழக்கத்தை உருவாக்குறது. மீன்பிடி தடை காலத்துல வருமான இழப்பை ஓரளவுக்கு சரி செஞ்சு குடும்பத்தோட பொருளாதார நிலையை மேம்படுத்துறது, கடலோர மீனவ குடும்பங்களுக்கு சமூக பாதுகாப்பை உறுதிப்படுத்துறது. இந்த திட்டத்துல சேர விரும்புறவங்க அவங்களோட பகுதியில உள்ள மீன்வளத்துறை அலுவலகம் இல்லைன்னா மீனவர் கூட்டுறவு சங்கம் மூலம் விண்ணப்பிச்சு தகுதி மற்றும் தேவையான ஆவணங்களை பத்தி தகவல் தெரிஞ்சுக்கலாம். மக்களே, சின்ன சேமிப்பு பெரிய பாதுகாப்பு. இன்னைக்கு கொஞ்சம் சேமிச்சா நாளைக்கு அது குடும்பத்துக்கு பெரிய துணையா இருக்கும். அரசின் நலத்திட்டங்களை தெரிஞ்சுக்கிட்டு தகுதி இருந்தா கண்டிப்பா பயன்பெறுங்க மக்களே. அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா, உங்க முடிக்கொற்ற பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
1: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்டிலே கிடைக்குது. திருப்பூழா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன்.
2: பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR பிரியாணி அப்ஸ்டேர்ஸ், பாரதி நகர் பஸ் ஸ்டாப், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட் 9150080065.
3: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்ட போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் 0 இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி 0 ஆகும்? கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர்.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 முனைவர் திரு கு ஞான சம்பந்தம் அவர்களின் வாழ்த்து.
1: வணக்கம். கடலோசை வானொலி வாழ்த்துக்கள். வளரட்டும் அதனுடைய சேவை. இதனுடைய சிறப்பு என்ன என்றால், இதனை தொடங்கி வைத்த அந்த பெருமக்களோடு நானும் இருந்தேன். தொடக்க விழாவிற்கு சென்றிருந்த நான் அதனுடைய வளர்ச்சி என்று பெருமிதம் அடைகின்றேன். மீனவ நண்பர்களுக்காக தொடங்கப்பட்ட ஒரு அற்புதமான சமுதாய வானொலி இந்த கடலோசை. என்னுடைய இனிய நண்பர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தன்னுடைய பெருமுயற்சியால் இதனை ஏற்பாடு செய்திருக்கிறார். கடலுக்குள் மீன்பிடிக்க செல்கின்ற மீனவ நண்பர்களுக்கு கால சூழ்நிலை, காலத்தின் நிலை, சமுதாயத்தின் நிலை எத்தனையும் தெரிவிப்பதற்காக இந்த கடலோசை தொடங்கப்பட்டிருக்கிறது. சுற்றுப்புற சூழல், பெண்கல்வி என்று எல்லா துறைகளிலும் கையிலெடுத்துக்கொண்டு கடலோசை தன்னுடைய இனிய ஓசையால் உலகத்தை மகிழ்விக்கின்றது. கடலோசைக்கு மீண்டும் வாழ்த்துக்கள். வெள்ளி விழா காணட்டும், பொன் விழா காணட்டும், நூற்றாண்டு விழா காணட்டும். கடலோசையின் ஓசை ஒலி எங்கும் ஒலிக்கட்டும்.
2: தெரிஞ்சுக்கலாமா நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4? நாம உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனா நமக்கு மாத்திரைகள் கொடுப்பாங்க இல்லையா? அப்படி மாத்திரைகள் வாங்கும் போது சில மாத்திரைகள்ல கோடு இருக்கும், சில மாத்திரைகள்ல கோடு இருக்காது. சில மாத்திரைகள் கேப்சூல்ல இருக்கும். அதற்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? கோடு இருக்கிற மாத்திரைகள்னா நாம மாத்திரைய பிரிச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். ஆனா கோடு இல்லாத மாத்திரைகளை நாம பிரிச்சு சாப்பிட முடியாது. கேப்சூல் மாத்திரைகள் ஜெலட்டின் இல்லனா பவுடர் மெடிசனா இருக்கும். இந்த வகையான மாத்திரைகள் உடனே நம்ம உடலுக்குள்ள போய் நோய் பரவுற வாய்ப்பை குறைக்கிறதுக்காக கொடுப்பாங்க.
3: தெரிஞ்சுக்கலாமா நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4?
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
6: இப்போ நம்ம சமையல் மனம் எங்கேயுமே போகல, இங்கதான் நம்ம ராமேஸ்வரத்துலதான் இருக்க போகுது. இன்னைக்கான நெய்தல் கைமணம் பகுதியில திருக்கை புட்டு பத்தி தான் பேச போறோம். கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் உங்கள் இனிதா பிரகாசி. அட, புட்டுனா அரிசி, கேப்ப, கோதுமை, அப்புறம் சத்துமாவு. வேக வச்ச புட்டுல சீனி தேங்காய் போட்டு சாப்பிடுறதா ஞாபகம் இருக்கு என்ன? ஆனா திருக்கை மீன்ல புட்டு செய்யலாம். இது இனிப்பு புட்டு இல்ல, நல்ல காரசாரமான புட்டு. ஆமாங்க, நம்ம மீனவர்களோட ரகசிய சாப்பாடுன்னே சொல்லலாம். நம்ம பாம்பன்ல திருக்கை மீன் அதிகமா கிடைக்கும். திருக்கை புட்டுனா எல்லா வகை திருக்கை மீன்லயும் புட்டு செய்யலாம். நம்ம ஊர்ல அதிகமா கிடைக்கக்கூடிய திருக்கைகள்ல ஏதாவது ஒன்னு வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் சின்ன சின்னதா பீஸா கட் பண்ணிக்கோங்க. சில பேர் திருக்கை மீனை கிளீன் பண்ணணும், அதிகமான வேலை இருக்குமோ அப்படின்னு சரியா கூட வாங்கி சாப்பிட மாட்டாங்க. யாராச்சும் சமைச்சு தந்தா வாங்கி சாப்பிடுவாங்க. சரி, வாங்க சமையலுக்குள்ள போவோமா? திருக்கை மீனை ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணி சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுல இருக்கிற தோல் ரொம்ப வலுவழுப்பா இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா அந்த கடற்கரை மணல் ஒட்டிட்டு வராது. அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதுல மஞ்சத்தூள் உப்பு போட்டு திருக்கைய உள்ள போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடணும். திருக்கை வெந்ததுக்கு அப்புறம் திருக்கையை எடுத்து அதோட முள்கள் எல்லாம் தனியா பிரிச்சுட்டு உதுத்து வச்சுக்கணும். தண்ணி இல்லாம பிழிஞ்சு உதிரியா எடுக்கணும். ஒரு பஞ்சு மாதிரி இருக்கும். தேவையான பொருட்கள் என்ன வேணும் அப்படின்னா, சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு, நம்ம எவ்வளவு திருக்கை மீன் உதுத்து வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு தக்கனை எடுத்துக்கங்க. பூண்டு, மிளகு, மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு எண்ணெயில தாளிங்க. தாளிச்சு பொன்னிறமா வறுக்க ஆரம்பிங்க. வறுத்ததுக்கு அப்புறம் இந்த திருக்கை மீனை எடுத்து உதுத்து தூவி விடுங்க. அடிப்பிடிக்காம கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஒரு 10 நிமிஷம் அடிப்பிடிக்காம கிண்டிக்கிட்டே இருங்க. அப்ப பார்த்தா வீடே மணக்கும். ஃபர்ஸ்ட் டைம் இந்த புட்டு இலங்கையில இருந்து வந்துச்சான். நம்ம ராமேஸ்வரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த தூத்துக்குடி, கன்னியாகுமரி எல்லா இடத்துக்கும் பரவ ஆரம்பிச்சிச்சு. யாழ்ப்பாண திருக்கப்புட்டுன்னு சொன்னா அவ்வளவு ஃபேமஸ். நம்ம மீனவர்கள் வீட்டுல மீனை மதிக்கிற சமையல் அப்படின்னு சொன்னா இந்த திருக்கப்புட்டை தான் பெருமையா சொல்லுவாங்க. இலங்கையில கொஞ்சம் புட்டோட என்ன செய்வாங்க அப்படின்னா, தேங்காயை தூவி விடுவாங்களாம். அது தண்ணி டேஸ்டா இருக்குமா? தேங்காய் சேர்த்து தூவி விட்டு சாப்பிட்டு பாருங்க, அது ஒரு டேஸ்ட். நமக்கு வேணும்னா தேங்காய் சேர்த்துக்கலாம், தேவையில்லைன்னா வேண்டாம். கண்டிப்பா திருக்கை மீன் கிடைச்சா புட்டு ஒரு தடவையாவது செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம சின்ன வயசு ஞாபகம் வந்துடும். அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
7: சொர்ண கிளியே சந்தேகம்

0: நேயர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. இந்திய தேசிய கடல்சார் தகவல் சேவைகள் மையம் இன்காய்ஸ் அறிவிப்பின்படி லட்சத்தீவுகள் கடல் பகுதியில் கள்ளக்கடல் நிலை உருவாகியுள்ளதால் கேரளா மற்றும் தென் தமிழக மாவட்டங்களான கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் கடல் அலையின் சீற்றம் வழக்கத்தை விட அதிகமாக இருக்கக்கூடும். எனவே இன்றும் நாளையும் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் படகுகளை நங்கூரமிட்டு பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கும்படி ராமேஸ்வரம் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மூலம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. நண்பர்களே, உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி. நம்ம சின்ன வயசுல கோடை வெயில் அடிச்சாலும் ஒரு மர நிழல்ல நின்னா கொஞ்சம் குளுகுளுன்னு இருக்கும். ஆனா இப்போ மர நிழல்ல நின்னாலும் சூடாகத்தான் இருக்கு. ஏன் இப்படி வருஷம் வருஷம் வெயில் அதிகமா இருக்குதுன்னு தெரியுமா? தெரிஞ்சுப்போம். கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான், உங்கள் இனிதா பிரகாசி. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்ன தெரியுமா? காலநிலை மாற்றம். நம்ம டெய்லி பயன்படுத்துற வண்டிகள், தொழிற்சாலைகள், நிலக்கரி, பெட்ரோல், டீசல் எரிக்கிறதால கார்பன் டை ஆக்சைடு மாதிரி வாயுகள் காத்துல அதிகமா சேருது. இந்த வாயுக்கள் பூமிய ஒரு போர்வை மாதிரி மூடிக்கிட்டு சூரிய வெப்பத்தை போக விடாம தடுக்குது. அது மட்டும் இல்ல, நம்ம மரங்களை வெட்டுறோம், ஆனா அதே அளவுக்கு புதுசா மரம் நடுறதே இல்ல. மரங்கள் குறைஞ்சா காத்து சூடாகத்தான் இருக்கும். பெரிய பெரிய கட்டடங்கள், தார் ரோடு, வண்டி வாகனங்கள், ஏசி வெளியே விடுற வெப்பம், இது எல்லாமே சேர்ந்து நகரங்களை இன்னுமே சூடாக்குது. அதனால சென்னை மாதிரியான இடங்கள் எல்லாம் நைட்டு நேரத்துல கூட வெக்க குறையவே மாட்டேங்குது. மழை முன்ன மாதிரி ஒழுங்கா வர்றதில்ல, சில நேரம் ஒரே அடியா கொட்டுது, சில நேரம் பல நாளா மழையே இல்லாம வெப்பத்தை அதிகப்படுத்துது. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன். ஒரு வீட்டோட எல்லா ஜன்னலையும் கதவையும் மூடிட்டு உள்ள ஒரு ஹீட்டர் போட்டா என்ன ஆகும்? சூடு வெளியே போக முடியாம உள்ளேயே இருக்கும் இல்லையா? அது மாதிரிதான் பூமியும். வெப்பத்தை வெளியேற்ற முடியாம பூமி நாளுக்கு நாளா சூடாகிட்டே இருக்கு. இதனாலதான் மக்களே, இது வெறும் இந்த வருஷம் வெயில் ஜாஸ்தின்னு சொல்லிட்டு போற வருஷம் கிடையாது. இது இயற்கை நமக்கு கொடுக்கிற எச்சரிக்கை. மரங்களை பாதுகாப்போம், புதுசா மரங்களை நடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா பாடல்கள் வருது. தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மாப்பிள்ள, வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள்ள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயரு பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம
1: கிடைச்சிட்டு இருக்கு.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

அலை தரும் கடலின் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. கேட்டுட்ருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறது நான் உங்கள் இனிதா பிரகாசி. இன்னைக்கு நம்ம பயணம் ரொம்ப அழகான பயணம். தொடக்கமாக சின்னப்பாளம் கிராமத்தை பற்றின சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் கடலோட வித்தியாசமான உயிரினங்களில் ஒன்றா இந்தியன் ப்ளூ ஸ்பாட்டட் ரே, அதாவது கண்ணாமொழி திருக்கை மீனோட சுவாரஸ்யமான தகவலும், இன்னைக்கான நெய்தல் கைமணம் அப்படின்ற பகுதியில் அதே திருக்கை புட்டு பற்றின தகவலையும் செய்முறை விளக்கங்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம். பழைய மீன்பிடிப்பு முறைகள்ல ஒன்னான சரத்தூண்டி போட்டு மீன் பிடிக்கிறது பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி கடலுக்குள்ள கம்பீரமா வாழ்ற யாருக்கும் தெரியாத பைப் ஹார்ஸ், அதாவது பாத்தீங்கன்னா கடல் பைப் குதிரை பத்தி பார்த்தோம். நம்ம மீனவ பெண்களுக்கான மாநில சேமிப்பு மற்றும் நிவாரண உதவி தொகை திட்டம் எப்படி பாதுகாப்பு தருது அப்படின்றத பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம எல்லோரையும் பாதிச்சுட்டு இருக்கிற வெயிலோட தாக்கம், பருவநிலை மாற்றம், அதுல இருந்து நம்ம கடலையும் இயற்கையையும் எப்படி காப்பாற்றணும் சிந்திக்க வேண்டிய அவசியம் பத்தியும் பேசணும். அடுத்த நிகழ்ச்சியில இன்னுமே நிறைய சுவாரஸ்யமான கடல் கதைகள், மீனவர்களோட வாழ்க்கை கதைகளை எல்லாத்தையும் கொண்டு உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் சந்தோஷமா இருப்போம், கத்துக்கிட்டே இருப்போம், கடலையும் இயற்கையையும் காதலிச்சுக்கிட்டே இருப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான் உங்கள் இனிதா பிரகாசி. அடுத்ததா அருமையான பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 9:00. எளிய மக்களின் குரலாய், வளர்ச்சியின் வழிகாட்டியாய், இதமான இசையாய், நீதல் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11 ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 11 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 42 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும், இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும், சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பாயுதே அலை பாயுதே நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: என்ன நேயர்களே, எல்லாரும் சாப்பிட்டாச்சா? சாப்பிடாம இருந்தீங்கன்னா சீக்கிரமா போய் சாப்பிடுங்க. உங்க மேல இவ்வளவு அக்கறையோட கேக்குறது நான் சுல்தானா. அடுத்த ஒரு மணி நேரம் நம்ம கேட்க இருக்கிற கதை பேரு பவானி உமாசங்கர் எழுதின எங்கே சென்றாய் கயல்வெளி. கதை கேக்கிறதுக்கு அன்பான நேயர்கள் அணிஞ்சிருக்கீங்க. பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியின் அலை பாயுதை நிகழ்ச்சி.

சேந்தம்பட்டி கிராமம் முழுக்க காலையில பொழுது விடிஞ்சதுல இருந்து அந்த பேச்சு ஊர் முழுக்க சுத்தி சுத்தி வந்துச்சு. குழாயில தண்ணி பிடிக்கிறவங்க, விவசாய வேலைக்கு போறவங்க, கடை வீதியில கூடி உட்கார்ந்து பேசுற ஆண்கள் பெண்கள்னு எல்லாரோட காதுகள்லயும் கடிச்ச அந்த செய்தி அந்த ஊர் முழுக்க சரவடி போல படப்படான்னு வெடிச்சபடி இருந்துச்சு. எங்க போனாலும் அந்த செய்தி தான் அரசல் பொருசலா காதுல கேக்கும். ஆனா சத்தம் போட்டு பேசிக்க மாட்டாங்க, குசு குசுன்னு அவங்களுக்குள்ளேயே பேசிப்பாங்க. அப்படி என்ன அது ரகசிய பேச்சு? செல்ல கண்ணு இருக்காருல்ல, அவரோட வீட்டுக்காரம்மா வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்களாம். யாருக்கிட்டயும் இந்த விஷயத்தை பத்தி சொல்லிராத. அவங்க எந்த காரணத்துக்காக வீட்டை விட்டு ஓடி போனாங்கன்னு இப்ப வரைக்கும் தெரியல. ஒருவேளை அப்படியா இருக்குமோ, ஒருவேளை இப்படியா இருக்குமோ, அப்படி இப்படின்னு ஊர்க்காரங்களே திருச்சு வகவகையா பேச ஆரம்பிச்சாங்க. யார்கிட்டயும் சொல்லிராத, யார்கிட்டயும் சொல்லிராதன்னு ஊர் கூட்டி தம்பட்டம் அடிக்காதது மட்டும்தான் குறை. ஆனா அந்த விஷயம் அந்த ஊர் முழுக்க பரவிருச்சு. கேட்டா அது ரகசியமான விஷயம்னு சொல்லி காதார பேசிக்கிட்டு அமைதியா போயிருவாங்க. யார கேட்டாலும் அவங்கள போய் கேளுப்பா, அவங்கதான் சொல்லுவாங்க. அங்க போய் கேளுமா, அவங்க கிட்டதான் அந்த விஷயத்த பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். அப்படி இப்படின்னு அரசல் பொருசலா பேசுவாங்களே ஒழிய எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியா போயிருவாங்க.

இது என்ன கூத்து? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? செல்லக்கண்ணோட வீட்டுக்காரம்மா எதுக்காக ஓடி போயிருப்பாங்க? அவரோட டார்ச்சர் தாங்க முடியாம தான் ஓடி போயிருப்பாங்க. இப்படி நடக்கும்னு நான் நினைச்சேன். ரெண்டு பிள்ளைங்களை விட்டுட்டு போக அந்த பொண்ணுக்கு எப்படித்தான் மனசு வந்துச்சோ? புருஷன்காரன் நல்லா தான் பாக்குறான், சம்பளத்துக்கும் எந்த குறைச்சலும் இல்ல. நல்ல குடும்பத்து பொண்ணா வீட்டுல இருக்கிறது எப்படி? இப்படி சொல்லாம கொல்லாம வீட்டை விட்டு போறது எப்படி? காலம் கெட்டு போச்சு அவ்வளவுதான் அப்படின்னு அன்னைக்கு செல்லகண்ணோட காது படுவே ரெண்டு பேர் பேசிக்கிட்டு போனாங்க. இப்படி என்ன ஒரு அவமானத்துக்கு ஆளாக்கிட்டு எங்க போன கையல்? இன்னும் என்ன எந்த வகையில அசிங்கப்படுத்த போற? எங்க போனேன்னு கூட சொல்லாம போயிட்டியே. காரணத்தை சொன்னாலாச்சும் நான் தைரியமா பேசுவேனே. ஊர் பேசுறதெல்லாம் கேட்க முடியல, நாராசமா பேசுறாங்க. இன்னும் என்ன பண்ண சொல்ற? சேத்தவாறு தூத்துற மாதிரி தப்பான வார்த்தைகளை வீசுறாங்க. ஏன் இப்படி பண்ண கையல், ஏன் இப்படி பண்ண அப்படின்னு செல்லக்கண்ணு அவரோட மனசாட்சியோட பேசிக்கிட்டாரு. செல்லக்கண்ணோட அம்மா வராண்டால உட்கார்ந்திருந்தாங்க. அப்ப அவங்களோட பேத்தி வந்து, பாட்டி எனக்கு ரொம்ப பசிக்குது பாட்டி, தோசை ஊத்தி கொடுக்கறீங்களா? சரிடா கண்ணு, நீ உட்காரு, நான் உனக்கு தோசை ஊத்தி கொண்டாறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அம்மா அவங்களோட கண்களை தொடச்சுக்கிட்டு அப்படியே கிச்சனுக்குள்ள போயிட்டாங்க. தன் பேத்திக்கு தோசை ஊத்தி கொடுக்கும் போது அந்த அம்மாவோட கண்ணு கலங்கி போச்சு. வைதகி, தம்பி தொட்டில தூங்கிட்டு இருக்கான், போய் அவனை நல்லா பாத்துக்க. அப்பத்தாக்கு வேலை கிடக்கு, நான் போய் அதை பாக்குறேன். சரிங்க பாட்டி, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். மாறாத துக்கத்தோடு பிள்ளைங்களோட பசி ஆத்திட்டு தன் பையன் செல்லக்கண்ணு பக்கத்துல போய் உட்கார்ந்து அவங்க அம்மா அவரோட தலையில மெல்ல கோதி விட்டாங்க. தன் பையன் கிட்ட அந்த அம்மா என்ன சொல்லிருப்பாங்க, கதையில அதுக்கப்புறம் என்ன ஆக போதுன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: உங்க ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடிக்கொற்ற பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
1: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்டிலேயே கிடைக்குது. திருப்பூரா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன். பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR பிரியாணி அப்ஸ்டேர்ஸ், பாரதி நகர் பஸ் ஸ்டாப், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட் 9150800065.
2: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, உயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே. இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ, அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
3: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
4: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோலத்தூர் பக்கத்துல இருக்க வடக்கமணி கிராமத்தை வச்சுக்கிறோம். இப்போ 5 27,000 வாங்கிருக்கோம். 24 வாங்கணும். ஒரு உதவியாக உங்களுக்கு சௌகரியமாகவும் இருக்கு, எங்களுக்கு அவங்களுக்கு நன்றி. எங்களுக்கு எல்லாம் வேலை வெள்ளம் எடுத்து அறுவடை பண்ண முடியாம.
1: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
5: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
1: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1447 அழைக்கவும்.
2: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
1: ஆடை உலகின் அரசன் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
6: பாட்டி, உங்க வயசு 60-16 இல்ல, மலையில டைல்ஸ் வலிக்கிற போகுது, உள்ள வாங்க.
7: அது அனுஜோட ஆன்டி ஸ்லிப்பரி டைல், ட்ரெயின்ல கூட வழுக்காம சேஃபா இருக்கும். அனுஜ் டைல்ஸ் மால்ல டிஃபரண்ட் பிளேஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி பல ஆன்டி ஸ்லிப்பரி டைல்ஸ் இருக்கு. 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் அண்ட் தென்காசி.
8: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
9: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4.

தலை குனிஞ்சு உட்கார்ந்திருந்த தன்னோட பையன் கிட்ட போய், பெத்த வயிறு பத்து எரியுதுடா, எப்படிதான் அவளுக்கு இப்படி ஒரு முடிவெடுக்க மனசு வந்துச்சோ தெரியல, ரெண்டு பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு ஏன் தான் வீட்டை விட்டு ஓடி போனாலும், யாரையும் கூட்டிட்டு போனாலா இல்ல தனியா போனாலா, என்ன பண்றா என்ன ஆகுறா ஒன்னும் புரியல. ஊர் வாய அடைக்க முடியுமா சொல்லு, தப்பு தப்பா பேசுறாங்க, எந்த பக்கம் சுத்தி பார்த்தாலும் அவ பண்ணது தப்பாதான் தெரியுது, இப்படி தலகுனிய வச்சுட்டு எங்க போனான்னு தெரியலையே, நான் என்ன பண்ணுவேன், இந்த ரெண்டு பிள்ளைங்களை எப்படி பாத்துக்க போறேன், என்ன ஆக போதுன்னு ஒன்னும் புரியலையே. மா அழாதமா, இதுல நம்ம செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்ல, உன் மருமக இப்ப உயிரோட இல்லன்னு நினைச்சுக்க, அதையே யார் கேட்டாலும் சொல்லு, என்ன மேலும் மேலும் டென்ஷன் ஆகாதமா, நானே பல குழப்பத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்லக்கண்ணு அங்க இருந்து போயிட்டாரு. அவரோட அம்மாக்கு செல்லக்கண்ணு ஒரே பையன், சின்ன வயசுல இருந்தே கணவரை இழந்ததுனால அவங்களுக்கு மகன்தான் வாழ்க்கையோட ஆதாரமா இருந்தார். குடும்ப நிலையை தெரிஞ்சு செல்லக்கண்ணு நல்லா படிச்சாரு, நல்ல வேலையிலயும் சேர்ந்தாரு. அப்போ அந்த அம்மா பட்ட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. தூரத்து சொந்தமான கயல்வெளிய சித்தி கொடுமையில இருந்து மீட்டு தன்னோட பையன் செல்லக்கண்ணுக்கும் அந்த அம்மா கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கயலும் செல்லக்கண்ணோட அம்மாவை தன்னோட அம்மாவா நினைச்சு பழக ஆரம்பிச்சாங்க. மூணு பேரும் வாழ்க்கைன்ற இன்ப படகுல போறது போல இருந்துச்சு. கல்யாணம் ஆன அடுத்த வருஷமே கயல் ஒரு குழந்தைய பெத்தெடுக்கவும் வீடு சந்தோஷ துள்ளல்ல இருந்துச்சு. செல்லக்கண்ணோட அம்மா தன்னோட மருமக உண்டானதுல இருந்து பேருக்காலம் முடியற வரைக்கும் தம் மருமகளை கண்ணும் கருத்துமா பாத்துக்கிட்டாங்க. கண்ணுக்குள்ள வச்சு அப்படியே தாங்கு தாங்குன்னு தாங்கினாங்க. அதுக்கப்புறம் பேத்திய சீராட்டுறதுல பொழுத கழிச்சாங்க. பாக்குறவங்க எல்லாம் அவங்கள அம்மா பொண்ணுனே நினைப்பாங்க. அந்த அளவுக்கு கயல்வெளியும் அவங்களோட அத்தையும் இருப்பாங்க. தனக்கு கிடைச்ச மனைவிக்காகவும் அம்மாக்காகவும் அழகான குழந்தைங்களுக்காகவும் கடவுள் கிட்ட செல்லக்கண்ணு நன்றி சொல்லாத நாளே இல்லை. வாழ்க்கையில வரக்கூடிய திருப்பங்களை யாருதான் அறிவா? கயல்வெளியோட கதையில என்ன ஆயிருக்கும், அவங்க ஏன் வீட்டை விட்டு போயிருப்பாங்க, எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனா அழகழகான ரெண்டு பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: மெசிலா மேரியம் பேரு, வயசு வந்து 52. ஊரு இருந்த ஊர் தான், பிரான்சினார் தான். நான் சின்ன வயசுல நடந்தது சொல்றேன். ஒரு 10 வயசு இருக்கையில இந்த காட்டு வேளாங்கண் இருக்குல்ல தெக்க, அங்கதான் போய் முன்னெல்லாம் அந்த பாரம்பரியம் அங்கதான் இருக்கும். குச்சி கட்டி இருப்பாங்க எல்லாரும், தெரியுதா? கல்லூரிலாம் இருக்காது, வெறும் குச்சு. நாம குச்சி கட்டி தண்ணி ஊத்து, தண்ணிக்கு வந்து ஊத்து தோண்டிதான் தண்ணி எல்லாம். நாம சிரட்டையில அள்ளி அள்ளி ஊத்துவோம் தண்ணி. ரொம்ப சிரமந்தான். இங்கே இருந்து பார்த்துட்டு மறுபடியும் செவ்வாக அவங்க இருக்கிற வீட்டுகளுக்கு போவாங்க. அங்கே இருந்துட்டு வருவாங்க, இங்கே வடக்க தெற்க இருந்துட்டு சாமான் தண்ணி விட்டு வாங்கிட்டு மறுபடி போவாங்க. நைட்லாம் விடிய விடிய கழிப்பாகையா, இந்த ரால் வல நைட்டே வந்துடும். கழிச்சு அந்த அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க கொல்ல எல்லாம் இது அப்படித்தான் கஷ்டப்படுங்க ரொம்ப. அதில் தான் அக்கா அந்த வலையை அண்ணங்கார என்ன செஞ்சான், என் தலையில் வச்சு ஏற்றி விட்டு விட்டுட்டான். எல்லாம் செமந்தே தான் கொண்டு போகணும், ஆளுக்கு செமந்து செமந்து கொண்டு போவாங்க. என்னிட்ட எங்கள் அண்ணன் கொடுத்து விட்டுருச்சு. அப்புறம் அழுதுகிட்டு என்ன செய்யறோம், அந்த பாலத்துக்கிட்ட போட்டுக்கிட்டு அக்கா உட்காந்துருக்கேன். கடற்கரையில் இருந்து தூக்கிட்டு வந்து நான் இருந்திருக்கேன் 8 மைல் தூரத்தில். எங்கள் அம்மாவை சொல்லி யாரை சொல்லி எங்கள் அம்மா வர்றாங்க. பாலத்தில் வந்து கிடக்கேன் அக்கா போட்டுட்டு, எங்கள் அம்மா வர்றாங்க அழுதுகிட்டு, எங்கள் அம்மா வந்து தூக்கிட்டு போகிறாங்க. அதெல்லாம் ஒரு வாழ்க்கைன்னு சொல்கிறோம் நாங்கள், தெரியுதா? ரொம்ப கஷ்டம்தான் அந்த தொழில்லாம். வர்றவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க கொல்ல இந்த ராலை பிறக்க. நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: அலைபாயுதே நிகழ்ச்சியை கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில கேட்டுட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா. சில்லக்கண்ணு காலத்தை தள்ள ஆரம்பிச்சார். பொறுமையா இருந்து பார்த்தாரு. மத்தவங்க பேசுற பேச்செல்லாம் காதல வாங்கிக்காதபடி இருக்க பார்த்தாரு. ஆனாலும் அவரால் இருக்க முடியல. வேலை செய்யற இடத்துலயும் நிம்மதியா இருக்க முடியல. அரசல் பரிசலா பேசுவாங்க, முதுகுக்கு பின்னாடி பேசுவாங்க, பொறணி பேசுவாங்க. இதெல்லாம் சகிக்க முடியாம செல்லக்கண்ண அவர் ஆபீஸ்ல மேல் அதிகாரிய சந்திச்சு எப்படியோ ஒரு மலை கிராமத்துக்கு மாறுதலை வாங்கிட்டு தான் அம்மாவையும் குழந்தைங்களையும் கூட்டிட்டு போயிட்டாரு. அப்ப கூட அவரால் நிம்மதியா இருக்க முடியல. தன் மனைவி ஏன் அப்படி பண்ணாங்க, ஏன் வீட்டை விட்டு போனாங்க, என்ன பிரச்சனையா இருக்கும் அப்படி இப்படின்னு அவரும் பல வாரம் யோசிச்சுட்டு இருந்தார். தப்பா கூட யோசிச்சார். ஒரு கட்டத்துல கட்டுப்படுத்த முடியாத கோபம் செல்லக்கண்ணுக்கு வரவும் தம் மனைவி இறந்து போயிட்டதா சொல்லி அவரோட மனசுல வந்த குழப்பம் எல்லாத்துக்கும் அவரே முட்டுக்கட்டையும் போட்டுக்கிட்டார். ஆனா செல்லக்கண்ணோட மனசுல எழக்கூடிய கேள்விகளுக்கு விடை தெரியவே இல்லை. செல்லக்கண்ணுக்கு தலை வெடிக்கிறது போல இருந்துச்சு. எல்லாத்தையும் மறக்க ஊர் வேலை எல்லாத்தையும் இழுத்து போட்டு பண்ணார். அந்த மலை கிராமத்தோட குழுமையும் மூலிகை காத்தும் அவர் பசங்களை ஆரோக்கியமா வளர வச்சுச்சு. செல்லக்கண்ணோட பிள்ளைங்க வளர்ச்சி தான் அவங்க அம்மாக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய வகையில இருந்துச்சு. சேந்தம்பட்டியில இருந்த செல்லக்கண்ணோட சொந்த வீட்டை விக்கிறதுக்காக அவர் ஊருக்கும் போயிருந்தார். அதுல கிடைக்கிற பணத்தை வச்சு இந்த மலை கிராமத்திலேயே ஒரு வீட்டை கட்டியோ இல்ல ஏதாச்சும் ஒரு சொந்த தொழில் தொடங்கியோ வாழ்க்கையை பாத்துக்கலாம்னு முடிவெடுத்து செல்லக்கண்ணு அவர் ஊருக்கும் போனாரு. ஆனா அப்போ கயல்வெளியோட சித்தி அவர் வீட்டு வாசல்ல அப்படியே கண் குத்தி பாம்பா காத்துட்டு இருந்தாங்க. செல்லக்கண்ண பார்த்ததுமே அவர் பார்த்து கோவப்பட்டு அவரு சட்டை பிடிக்காத குறையா கோவப்பட்டு சண்டை போட்டாங்க. என் மகளை என்னடா செஞ்ச, அவ எங்கடா போனா, அவ நெருப்புடா, அவ இப்படி எல்லாம் போறவ இல்ல, நீதான் அவளை ஏதோ பண்ணிட்ட, உன்னாலதான் அவ வாழ்க்கையே நாசமா போச்சு, கொஞ்சம் கூட உன் மனசுல அவளை பத்தி தேடணும்னு தோணலையா, அவ இருக்கும் போது அவளை கொடுமைப்படுத்தின, அவ எங்கேயோ போனதுக்கு அப்புறம் கண்டும் காணாமலும் போயிட்டியா அப்படின்னு கையிலோட சித்தி செல்லக்கண்ணோட சட்டையை பிடிச்சு கேக்கும் போது அவரால பதில் சொல்ல முடியல. பதிலுக்கு அவரோட கண்ணுதான் கலங்குச்சு. கையிலுக்கு என்னதான் ஆச்சு, மனசு கேக்குற கேள்விகளுக்கு விடை தெரியாம செல்லக்கண்ண தவிச்சு போனாரு. அவங்க அத்தை கிட்டையும் அவர் எதுவும் பேசிக்கல. அப்படியே வந்த வேலை கூட பார்க்காம பஸ் பிடிச்சு ஊருக்கே போயிட்டாரு. சென்னையில இருக்கிற ஒரு மருத்துவ குழு அடுத்த வாரம் மருத்துவ முகாம அந்த மலை கிராமத்துல நடத்த போறதா அறிவிப்ப வெளியிட்டு இருந்தாங்க. அதுக்கான உரிய ஏற்பாடுகளையும் அந்த ஊர் மக்கள் ரொம்ப ஆரவாரத்தோட செஞ்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கதையில என்ன ஆச்சு தெரியுமா? நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: 11ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலிக்கு இந்தியாவின் முன்னாள் நிதி மற்றும் உள்துறை அமைச்சர் திரு ப. சிதம்பரம் அவர்களின் வாழ்த்து.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடலோசை எஃப்எம் 90.4. இந்தியாவிலேயே முதல் முறையாக மீனவர்களுக்காக பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையால் தொடங்கப்பட்ட கடலோசை எஃப்எம் 90.4 ராமநாதபுரம் மாவட்ட மக்களுக்காக பாம்பனிலிருந்து தனது சேவையை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது. 2016 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதியன்று தனது ஒளிபரப்பை தொடங்கிய நாள் முதல் இன்று வரை கடல் வாழ் நண்பர்களுக்கு உற்ற தோழனாயிருந்து இனிய இசையை தருவதோடு அனைத்து சமுதாய மக்களுக்கும், குறிப்பாக அப்பகுதியில் வசிக்கும் மீனவ மக்களுக்கும் தங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு ஒரு கருவியாக இந்த ஒலிபரப்பு பயன்படுகிறது. கடலோசை எஃப்எம் 90.4 பணியாளர்களுக்கும் கடல் ஓசையின் நேயர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4
1: அலை பாயுதே அலை பாயுதே நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில அலை பாயுதே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறோம். எங்கே சென்றாய் கயல்வெளி அப்படின்ற கதைய அன்பு உள்ளங்கள் கூட சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா. தன்னோட அம்மாக்கு கண்ணு சரியா தெரியாம இருக்கிறதுனால அவங்கள அந்த மருத்துவ முகாம்ல காட்டணும்னு சொல்லி செல்ல கண்ணு அவங்க அம்மாவை கூட்டிட்டு கிளம்பிட்டாரு. அன்னைக்கு டாக்டர் எல்லாம் வந்து மருத்துவ பரிசோதனை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வரிசை கட்டிட்டு எல்லாரும் நின்னாங்க. சின்ன குழந்தையில இருந்து வயசான பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் அந்த மெடிக்கல் செக்அப்க்கு வந்தாங்க. அன்னைக்கு செல்லக்கண்ணு அந்த நபரை பாப்பாருன்னு நினைச்சு கூட பாக்கல. மெடிக்கல் கேம்ப்ல மருந்து டப்பாலாம் இருக்கும்ல, அதெல்லாம் இருக்கிற ஒரு பெட்டிய தூக்கிக்கிட்டு ஒரு நபர் வந்தார். அவரு பார்த்ததும் செல்லக்கண்ணு வேகமா அவர்கிட்ட போனாரு. கயல்வெளிக்கு அந்த நபரை நல்லா தெரியும். குமரா, நீ எங்க இந்த பக்கம்? கயல்வெளியை பத்தி ஏதோ விஷயம் தெரியுமா? அவ எங்க இருக்கான்னு ஏதாச்சும் தெரிஞ்சா சொல்ல. அவ ஊர்லயே இல்ல. அண்ணன், நானும் உங்களை பல இடத்துல தேடிட்டேன், ஆனா நீங்க இல்ல. எதிர்பாராம இப்பதான் உங்களை பாக்குறேன். விஷயத்த சொல்லணும்னு நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். உங்க வீட்டுக்கு கூட போனேன், ஆனா வீடு பூட்டி கிடந்துச்சு. உங்க நம்பருக்கு போன் பண்ணாலும் போன் போக மாட்டேன்ருச்சு. புது நம்பர் மாத்திட்டீங்கன்னு சொல்லி நானும் விட்டுட்டேன். கயல் அக்கா என்னோட சொந்த அக்கா மாதிரி. அவங்களுக்கு இப்ப என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாம அவங்களை எத்தனை பேர் தப்பா பேசிருக்கீங்க. முழுசா ஒரு விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்காம தப்பா யோசிக்காதீங்கன்னு நானும் எல்லார்கிட்டையும் படிச்சு படிச்சு சொல்லிட்டேன். ஆனா ஊருக்கு போனப்பதான் தெரிஞ்சிச்சு அரசல் பொருசலா எத்தனை பேர் தப்பா பேசிட்டு இருந்தாங்கன்னு. முதல்ல நீங்க வாங்க, நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும், தயவு செஞ்சு என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்லக்கண்ணை கூட்டிக்கிட்டு அந்த நபர் டாக்டர் இருக்கிற இடத்துக்கு போனார். அங்க இருந்த ஒரு லேடி டாக்டர் கிட்ட, ஆ மேடம், இவங்க கயல்வெளி அக்காவோட ஹஸ்பண்ட். ஆ டாக்டர், நான் கயல்வெளிய பார்க்க முடியுமா? தாராளமா பார்க்கலாம், ஆனா சென்னைக்கு வந்து பாருங்க, அவங்க நல்லா தான் இருக்காங்க. அவளுக்கு என்னாச்சு? ஏன் சொல்லாம கொல்லாம வீட்டை விட்டு போனா? உங்களுக்கு எதுவும் தெரியுமா? கொஞ்சம் சொல்லுங்களேன். பதட்டப்படாதீங்க, முதல்ல சென்னைக்கு வாங்க, அங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்து பாருங்க. லில்லி டாக்டர் பார்க்க சொன்னாங்கன்னு சொல்லுங்க, அவங்க கூட்டிட்டு வந்து உங்களை விடுவாங்க. அதுக்கு மேல என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி டாக்டர் அவங்களோட வேலையில ஆயத்தமா இறங்கிட்டாங்க. கயல்வெளிக்கு அப்படி என்னதான் ஆயிருக்கும்? ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிற அளவுக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: கற்ற விட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே. வாசப்படி இன்டோர் ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100க்கும் மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்கவா இருக்கும்.
1: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4.
0: பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலியில அலை பாயுதே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா. டாக்டர் சொன்ன அடுத்த நாளே சென்னைக்கு செல்லக்கண்ணு வேகமா போயிட்டார். அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் அவரு சென்னைக்கு கிளம்பினார். அந்த அரசு ஹாஸ்பிட்டலுக்கு போனா அங்க எய்ட்ஸ் நோயாளிகள் தங்கியிருக்கிற பிரிவுக்கு போய் கயல்வெளிய பார்த்தார். செல்லக்கண்ணுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. கயல்வெளியா இது அப்படின்னு அவருக்கு இருந்துச்சு. உடம்பெல்லாம் இழைச்சு போய் முகத்துல கவலை ரேகைகள் தெரிய அப்படியே சோர்ந்து போய் கயல்வெளி உட்கார்ந்திருந்தாங்க. எதிர்பாராம தன்னோட வீட்டுக்காரர் பார்த்ததுல கயல்வெளியோட மனசு கலங்கி போச்சு. தன் மனைவி கிட்ட போய், ஏன் கயல் இப்படி பண்ண, உனக்கு இப்படி ஒரு நோய் இருக்குன்னு தெரிஞ்சா நான் உன கைவிட்டுருவேன் நினைச்சிட்டியோ? ஊர்ல உன்னை பத்தி என்னென்ன பேசுறாங்க தெரியுமா? இது நியாயமா கயல்? நானே ஒரு கணம் உன்ன தப்பா நினைச்சிட்டேன், என்ன மன்னிச்சிரு கயல். இங்க எல்லாருக்கும் ஏதேதோ காரணம் சொல்லி இதுக்கு தான் நீ ரத்த டெஸ்ட் எடுக்க வச்சியா? இங்க யாருக்கும் இந்த வியாதி இல்லைன்னு தெரிஞ்சு நிம்மதியானதும் எங்களை விட்டு விலகி போயிட்டல்ல, ஏன் கயல் இந்த விஷயத்த மூடி மறைச்ச? குமரன் சொல்லிதான் எனக்கு எல்லாமே தெரியும். விபரீதமான விளைவுகள் ஏற்படும், அது எல்லாத்தையும் யோசிச்சேன். வீட்டை விட்டு கிளம்பிட்டேன். கயல், கண்டதையும் யோசிச்சு பேசாத, நீ என்னோட வந்துரு, நம்ம பிள்ளைங்களுக்கு அம்மாவா இரு. உன்னை நான் கெஞ்சி கேக்குறேன் கயல், வா கயல். தயவு செஞ்சு என்னை பலவீனப்படுத்தாதீங்க. இந்த வியாதி எனக்குள்ள எப்ப தீவிரமாகும்னே தெரியாதுங்க. அந்த உடல் வாதைய நீங்க எல்லாம் பார்க்க வேணாம். நான் வந்தது வந்ததாவே இருக்கட்டும். நம்ம பிள்ளைங்களுக்கு நான் இறந்து போனவளாவே இருக்கேன். தயவு செஞ்சு நீங்க என்ன பார்க்க வராதிங்க. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இங்க இருந்து போயிருங்க அப்படின்னு செல்லக்கண்ணோட கைய பிடிச்சு அவங்க மனைவி கெஞ்சி கேட்டாங்க. அவங்க சொன்ன வார்த்தைகள்ல இருந்த உண்மை தன்மையை உணர்ந்து மருத்துவமனையை விட்டு கனத்த மனசோட செல்லக்கண்ணு வெளியில போனாரு.

நிகழ்ச்சி இனிதே நிறைவடைஞ்சிருச்சு. இதே மாதிரி இன்னொரு நல்ல கதையில அன்பு உள்ளங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரேன், தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4.

0: இளைஞர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. இந்திய தேசிய கடல்சார் தகவல் சேவைகள் மையம் இன்காய்ஸ் அறிவிப்பின்படி லட்சத்தீவுகள் கடல் பகுதியில் கள்ளக்கடல் நிலை உருவாகியுள்ளதால் கேரளா மற்றும் தென் தமிழக மாவட்டங்களான கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் கடல் அலையின் சீற்றம் வழக்கத்தை விட அதிகமாக இருக்கக்கூடும். எனவே இன்றும் நாளையும் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் படகுகளை நங்கூரமிட்டு பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கும்படி ராமேஸ்வரம் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மூலம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 10:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 11 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 42 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அடுத்த சிச்சுவேஷன் ஹீரோக்கு வந்து எழுத படிக்க தெரியாது. சோ அவரு ஏதாவது யாருக்கா லெட்டர் எழுதினா கூட இப்ப எனக்கு எதுன்னா நான் எழுதிதான் அவருக்கு சொல்ல வேணும், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். சோ அவர் என்ன பண்றாருன்னா காதலிக்கு லெட்டர் எழுதணும்னு ஆசைப்படுறாரு. சோ காதலிக்கிட்டே சொல்லி அவ திருப்பி
1: காதலி பக்கத்திலே
0: இருக்கு,
1: கிராமத்துல எழுத படிக்க தெரியாதவங்க ஒரு ஆளை கூப்பிட்டு என் மகனுக்கு லெட்டர் எழுதணும்னு சொல்லுவாங்க, இல்ல என் காதலிக்கு லெட்டர் எழுதணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த கதாநாயகன் ஒரு தற்குறி, காதலிக்கு லெட்டர் எழுதணும், படிக்க தெரிஞ்ச பொண்ணுங்கிறது அந்த காதலி மட்டும்தான், அவளுக்கு எழுதுற காதல் கடிதத்தை அவளை விட்டு எழுத சொல்ற மாதிரி ஒரு வித்தியாசமா
2: பாட்டு லெட்டர் எழுதணும் பாட்டுல.
0: ஆமா,
2: அன்புள்ள அத்தான் வணக்கம்.
3: அக்கா கொரியர் வந்திருக்கு.
4: தேங்க்ஸ்பா. ஏய் தம்பி நில்லுப்பா, பாக்ஸ்ல வரும் பேப்பர் தான் இருக்கு, ஆர்டர் பண்ண பொருளை காணோம்.
3: போச்சா?
4: என்னப்பா 70% டிஸ்கவுண்ட்னு ஒரு வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தேன், இது என்ன?
3: அக்கா இதுதான் இப்ப புது ட்ரெண்ட், சைபர் கிரைம், ஆன்லைன் மோசடி. இதுக்கு தான் அக்கா மலிவான விலையில எப்படி இவ்வளவு சீப்பா கிடைக்குதுன்னு யோசிக்காம பொருட்களை ஆர்டர் பண்ண கூடாது.
5: அறிமுகம் இல்லாத புதிய இணையதளத்தில் சென்று குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்று நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண் மற்றும் லிங்கில் சென்று பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்போம்.
6: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
7: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீனவர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. இந்திய தேசிய கடல்சார் தகவல் சேவைகள் மையம் இன்கோய்ஸ் அறிவிப்பின்படி லட்சத்தீவுகள் கடல் பகுதியில் கள்ளக்கடல் நிலை உருவாகியுள்ளதால் கேரளா மற்றும் தென் தமிழக மாவட்டங்களான கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் கடல் அலையின் சீற்றம் வழக்கத்தை விட அதிகமாக இருக்கக்கூடும். எனவே இன்றும் நாளையும் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் படகுகளை நங்கூரமிட்டு பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கும்படி ராமேஸ்வரம் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மூலம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அண்ணா அக்கா தம்பி தங்கச்சி சித்தப்பா சித்தி மாமா மச்சான் எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறதை கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட்டு. இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 11 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 42 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்லாம் இல்லை.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள். நீ
1: நான் எந்த சோஷியல் மீடியாலையும் இல்லை. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மீனவர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. இந்திய தேசிய கடல்சார் தகவல் சேவைகள் மையம் இன்கோய்ஸ் அறிவிப்பின்படி லட்சத்தீவுகள் கடல் பகுதியில் கள்ளக்கடல் நிலை உருவாகியுள்ளதால் கேரளா மற்றும் தென் தமிழக மாவட்டங்களான கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் கடல் அலையின் சீற்றம் வழக்கத்தை விட அதிகமாக இருக்கக்கூடும். எனவே இன்றும் நாளையும் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் படகுகளை நங்கூரமிட்டு பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கும்படி ராமேஸ்வரம் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மூலம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: personaj.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12 மணி. எளிய மக்களின் குரலாய், வளர்ச்சியின் வழிகாட்டியாய், இதமான இசையாய், நீதல் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 11 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 42 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஹவுஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: ஐயா வணக்கம். என் பேர் ரவிதா, வயசு 68. நான் பாம்பன் போய் பார்த்தது பாம்பில் செட்டில் 40 வருஷம் ஆச்சு. நாங்கள் அப்போ பாய் வீட்டில் பள்ளிவட்டம் கடலுக்கு போகும்போது மழையும் காற்று பொய்யல், கடல்லாம் குந்தளிக்க தெற்கு சைடு, மலையோட தெற்கு சைடு தான் போவோம். கடல் குந்தளிக்காது, அந்த மலையும் காத்துக்கும் இடியும் ஒரு வளத்தில் விழுந்துட்டு, அது எங்கள் மதனி வளத்தில் எங்கள் மச்சான் மேலே தான் அந்த இடியும் விழுந்தது. 6-7 நாள் சென்று தான் அவங்களும் கரையை வந்தாங்க, இடி விழுந்து. இது வருஷம் வந்து எனக்கு வயசு வந்து ஒரு 18-19 வயசு இருக்கும். புயலில் வந்து 7 நாள் எங்களுக்கு எந்த ஒரு திசையுமே தெரியல. 7 நாளுமே கடலில் வந்து அந்த மலை தண்ணியை தான் குடிச்சிக்கிட்டே கிடந்த, மழை வெஞ்சி அந்த கடல் தண்ணியை தான் குடிச்சிக்கிட்டு இருந்தேன். எங்கிட்டு போனதுலுமே எங்களுக்கு 7 நாள் தெரியல. அப்போ நைட்டில் அப்போ லைட்லாம் கிடையாதுல, சின்ன காண்டா லைட்டுக்காக பொறுத்து காண்டா பொறுத்துவோம். இந்த காற்று கூட கொஞ்சம்னா அது எரியாது, மூந்துடும். எங்களோட தெரிஞ்சவங்கலாம் நிறைய பேர் பாய் அடித்து ஓடி சுலோனுக்கு போனவங்க போய் அட்ரஸ்லாம் இல்லை, இதுவரை அவங்க என்ன ஆனாலுமே தெரில. நாங்கள் எங்கேயுமே அப்படி பாய் அடிக்கலை, கடல்லையே தான் கிடந்தோம் 7 நாள். எங்களை யாரும் தேடி வரலாம் கொள்ளலை. 7 நாள் சென்னை நாங்களாம் பாய் அடித்து 7 நாளாச்சு பசி தாகம் போல சித்துக்கிறது போகும் போல எல்லாருமே அப்படி ஐயா பாய் அடித்து ஓடணும், பாய் அடித்து ஓடினாயா 7 நாள் சென்று ஒரு கரையை வல்லம் போகுது, அது எந்த கரையும் தெரியலையா. வேளாங்கண்ணியில் கடலில் குளிச்சுக்கிட்டு இருந்தாலும் குளத்தில் ஏறி பாயை இறக்கி எங்கள் எல்லாத்தையுமே தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு வேளாங்கண்ணில் எங்களை குளுக்கோஸ் பாட்டு எல்லாம் போட்டு 2-3-4 நாள் சென்று எங்களை வளத்தில் ஏற்றி எங்களை நீங்கள் எந்த ஊருக்கு போகணுமோ அந்த ஊருக்கு எங்களை அனுப்பி வச்சாங்க. 7 நாள் அண்ணந்தண்ணி இல்லாமல் சோறு கஞ்சி இல்லாமல் தான் கிடந்தேன் கடலில். வேளாங்கண்ணியில் பிடிக்காம அவங்க எங்களை உடனே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டாங்க. அவங்கள இறக்கி அவங்களே பாய் வரும்போல பாய் மரத்தை சாச்சி பாய் கொடுத்தாங்க. எல்லாம் கடலில் வேளாங்கண்ணியில் சாமி கும்பிட வந்தவங்க இவ்வளோ எங்களை கொண்டு போனாங்க. இதெல்லாம் சரியான சரித்திரம். நன்றியா.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை FM 90.4.

0: நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி 11 ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு ஸ்ரீநாத் அவர்களின் வாழ்த்து.
1: கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியை ஒரு 10 வருஷமா சிறப்பா அதை நடத்திக்கிட்டு இருக்க திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதுல என்ன அப்படின்னா, ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம், இந்தியாவிலேயே ஒரே சேனல், ஒரே ஒரு எஃப்எம் ஸ்டேஷன் ஃபார் த சொசைட்டி, ஃபார் த கம்யூனிட்டி ஆஃப் ஃபிஷர்மேன் அப்படின்னா இதுதான், மீனவர்களுக்கான ஒரே எஃப்எம் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்றதுல ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். ஐ விஷ் ஆம்ஸ்ட்ராங் அண்ட் இஸ் டீம் வெரி வெரி குட் லக், பெஸ்ட் விஷஸ், காட் பிளஸ், தேங்க்யூ.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நேயர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. இந்திய தேசிய கடல்சார் தகவல் சேவைகள் மையம் இன்காய்ஸ் அறிவிப்பின்படி லட்சத்தீவுகள் கடல் பகுதியில் கள்ளக்கடல் நிலை உருவாகியுள்ளதால் கேரளா மற்றும் தென் தமிழக மாவட்டங்களான கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் கடல் அலையின் சீற்றம் இன்று வழக்கத்தை விட அதிகமாக இருக்கக்கூடும். எனவே மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் படகுகளை நங்கூரமிட்டு பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கும்படி ராமேஸ்வரம் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மூலம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: நல்லா மென்னு சாப்பிடணும், அப்பதான் சாப்பாடு உடம்புல சேரும்னு நம்ம முன்னோர்கள் சொல்றது வழக்கம். சாப்பிடுறதுக்கு உதவுறது வாய் தான். அந்த வாய் நம்ம உடம்புல தலைப்பகுதியில இல்லாம வயிற்று பகுதியில இருந்தா யோசித்து பார்த்தாலே காமெடியா இருக்குல்ல. ஆனா ஒரு உயிரினத்துக்கு வாய் அதோட வயிற்று பகுதியில தான் அமைஞ்சிருக்கு. அது என்ன உயிரினம்னா நம்மளாம் விரும்பி சாப்பிடுற நண்டுக்கு தான். நண்டு சாப்பிடுறது மூலமா நண்டுல இருக்கிற புரோட்டீன் உடல் வளர்ச்சிக்கும் எலும்புக்கும் உறுதி அளிக்குது. முக்கியமா குழந்தைகளோட முடி, நகம், சருமம் அப்புறம் சளி பிரச்சனைக்குமே அருமருந்தா இருக்குது.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
1: ரெண்டு.
0: மொபைலா மொபைலா, இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வேற மாதிரியே கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு படப்பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம் ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வேளா வேளா, இங்க கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதுல காத்து எவ்வளவு போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையில இருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்ல இருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காத்து வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா? நாளைக்கு
0: காத்து வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆபீஸ்ல டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான் காத்து கொஞ்சம் புயலாத்தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே.
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தள?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலதுகையில அடிக்குதா இடதுகையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம்தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலையும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி. அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது, அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போதும், இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம் வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தோசை எஃப்எம் 90.4
1: நேரம் இப்பொழுது இரவு 1 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 11 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 42 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: எளிய மக்களின் குரலாய் வளர்ச்சியின் வழிகாட்டியாய் இதமான இசையாய் நீதல் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: இன்று பார்வை ஒன்றே போதுமே மற்றும் பிரியமுடன் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் வெல்கம். இப்போ கருவாட்டு வியாபாரம் பார்க்குறேன். சின்ன வயசுல 10 வயசுல சவுக்க காட்டில் குடை வச்சு தண்ணி அடி ஊற்றுனேன். அதுக்கு முன்னால் கல்யாணம் முடிஞ்சு முடிஞ்சு கழிச்சமுக்கு போனேன். அது எவ்வளவு? 100 கல், 100 ரூபா. அந்த அதெல்லாம் அள்ளி சமைப்போம், நேரமாக சமைப்போம். 12 மணி 1 மணிக்கு தான் எங்களை விடுவாங்க. அது மணி 4 மணிக்கு சமைப்போம். 100 கல் சமைக்க முடியாது எங்களுக்கு. நானும் 60 கல், 70 கல் தான் சமைப்பேன். சவுக்க காடு போவேன். சவுக்க காடு போவேன்னா 1 கட்டு 40 ரூபா. அதை விட்டு சாப்பிட்டோம், அதை விட்டு தின்னோம். விறகு ஒடிப்போம். விறகு ஒடிச்சு அடுக்கி கிடுக்கி தூக்கிட்டு வந்து ஒரு இடத்துல குத்து வச்சு கஞ்சியை தண்ணியை குடிப்போம். 80 ரூபா 100 ரூபாய்க்கு கூட விற்க முடியாது. 80 ரூபா நாங்கள் அதுக்காக 30 ரூபா 40 ரூபாய்க்கு சாப்பிட்ருவோம். சாயா குடிப்போம், செய்யா வெடிப்போம், வாங்கிட்டு போவோம். கிடக்கிற காசு 50 ரூபாய் 40 ரூபாய் மிஞ்சுனா அம்மா மாட்டை கொண்டு கொடுத்துருவோம். எங்களுக்கு ஆடி மாத்தைக்கு பாவாடை சட்டை எடுத்துவாங்க. அதெல்லாம் ஒரு கதை. ஒரு அம்மா மரத்தை சாக்கிரமும் மேலே விழுந்து செத்து போச்சு. அந்த அம்மா பெரிய வயசு, என்னோட மூத்த குளத்தா இருப்பாங்க. அப்படியே மரம் விழுந்து செத்து நாங்கள் தோலில் போட்டு கம்பு ஓட்டு தூக்கிட்டு வந்தோம். தொத்தி போட்டு தூக்கிட்டு வருவாங்க. அப்படி 10 பேர் சேர்ந்து தூக்கணும். தூக்கி தூக்கி வந்து அதுக்கு முடிஞ்சு கோயில், நம்ம சஞ்சயபுரம் கோயில் இருக்குல்லையே பழைய கோயில், அதை தூக்கி கொண்டு வச்சுட்டு என் காலுக்களை கூப்பிட விட்டு ஒரு வண்டியில் வண்டி வந்து வண்டியில் ஏற்றிட்டு போய் இங்கேருந்து போகும்போது செத்துட்டாரு. அப்படி ஒரு விபத்து எங்களுக்குலாம். அந்த விபத்து நடக்கும், எல்லாத்துக்குமே நடக்கும். எனக்கு ஒரு விபத்து நடந்துச்சுன்னா சவுக்க கம்பு இப்படி இழுத்து அடிக்கும்போது இப்படி அடிச்சிட்டு இப்படி அடிச்சு மூக்கு வந்து இந்த மூக்கு வலிக்கும். அப்படி ஒரு கதையாக நடந்து நாங்கள் வாழ்க்கை தந்துக்கிட்டு இருக்கோம். எந்த வாழ்க்கையை நடத்த எந்த வாழ்க்கையை சொல்ல. இப்போ ஒரு 10 வருஷம் இருக்குதுப்பா, நான் போய் சவுக்க கடைலாம் போய் போக முடியாது. மறுவா கால் வழியாக அந்த கீழெல்லாம் விழுந்து அந்த கால் தள்ளாடுதுல கீழெல்லாம் விழுந்து வந்து அதெல்லாம் சொல்லக்கூடியத கரியும். நன்றி ஐயா, நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: வயிற்றுல கான் கோழி ஒன்னு கூவுது, அது பாஸ்ட் ஃபுட்டு கடையப்ப.

0: நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி 11 ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய செயலாளர் மற்றும் ராஜ்யசபா உறுப்பினர் மாண்புமிகு கிறிஸ்டோபர் திலக் எம்பி அவர்களின் வாழ்த்து.
1: கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்களுக்கும் மீனவ சொந்தங்களுக்கும் என் அன்பிற்கினிய வணக்கம். மீனவ மக்களுக்கு தினந்தோறும் வானிலை தகவல்கள், மீன் விலை நிலவரம், வேலைவாய்ப்பு தகவல்கள், பருவநிலை மாற்றம், பாரம்பரிய அறிவு, போட்டித் தேர்வுகள் குறித்த நிகழ்ச்சிகளை வழங்கி வரும் கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி ஆகஸ்ட் 15 அன்று 10 ஆண்டை நிறைவு செய்வதை அறிந்தேன். பணியாற்றக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். குறிப்பாக கடலோசை எஃப்எம் 90.4 நிறுவனர், அகில இந்திய மீனவர் காங்கிரசின் தலைவர், அன்பு நண்பர் திரு ஆம்ஸ்ட்ராங் பெர்னாண்டோ அவர்களுக்கு, மீனவ மக்களுக்காக இந்த வானொலி சேவையை கடந்த 10 ஆண்டுகளாக செய்து வருவதற்காகவும், இன்னும் பல 100 ஆண்டுகள் இந்த வானொலி சேவை தொடரவும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாச தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் எதுக்குது?
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் ஏன் வெளியே விட போறேன்?
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்கும் டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை, ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: பார்வை ஒன்றே போதுமே மற்றும் பிரியமுடன் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மீனவர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. இந்திய தேசிய கடல்சார் தகவல் சேவைகள் மையம் இன்காய்ஸ் அறிவிப்பின்படி லட்சத்தீவுகள் கடல் பகுதியில் கள்ளக்கடல் நிலை உருவாகியுள்ளதால் கேரளா மற்றும் தென் தமிழக மாவட்டங்களான கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் கடல் அலையின் சீற்றம் இன்று வழக்கத்தை விட அதிகமாக இருக்கக்கூடும். எனவே மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் படகுகளை நங்கூரமிட்டு பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கும்படி ராமேஸ்வரம் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மூலம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: விவரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஒசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
0: இன்று பார்வை ஒன்றே போதுமே மற்றும் பிரியமுடன் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 2:00.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 11 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 42 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: எளிய மக்களின் குரலாய் வளர்ச்சியின் வழிகாட்டியாய் இதமான இசையாய் நீதல் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என்னோட பேர் பனு. எனக்கு வந்து வயசு வந்து 28 ஆகுது. நான் இங்கே மாமல்ல தான் இருக்கேன். என்னோட லைஃப்பில் வந்து ரொம்பவும் மறக்க முடியாத தருணம் அப்படின்னு சொன்னால் என்னோட வளகாப்பு, இன்னொன்று வந்து எனக்கு டெலிவரி நடந்தது, அதான் என்னோட மறக்க முடியாத தருணம். ஏன்னா கரெக்டாக வந்து எனக்கு 4 மந்த்ஸ் நடந்துட்டு இருக்கும்போதே எங்கள் வீட்டுக்காரவங்க வந்து ஃபாரின் போயிட்டாங்க. எனக்கு கரெக்டாக 7 மந்த் நடக்கும்போது வளகாப்புக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது, ஏன்னா நான் வந்து எங்கள் மாமனார் வீட்டில் யார்கிட்டையும் நான் பேசிக்கிற மாட்டேன், எனக்கு எந்த சப்போர்ட்டுமே கிடையாது. என்னோடய எங்கள் அம்மா அப்பா வீட்டு சப்போர்ட் மட்டும் தான் இருந்துச்சு. எனக்கு வளகா போடுறதுக்கு எங்களோட ரிலேட்டிவ்ஸில் வந்து சொல்கிறதுக்கு வந்து எனக்கு அப்போ யாரையுமே தெரியாது. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரவங்க ஃபாரின் போனதுக்கப்புறம் அவங்கள்ட்ட ஒன்று ஒன்றா கேட்டு 7 மாதம் குழந்தை வயிற்றில் இருக்கும்போதே என்னோடய வளகாப்புக்கு நான் போய் தங்கச்சி மடத்தில் உள்ள ரிலேட்டிவ்ஸ் இங்கே எல்லாத்துலேயுமே நானே போய் சொல்லி என்னோடய வளகாப்பு வந்து நானே நடத்தினேன். அது வந்து என்னோடய லைஃப்பில் வந்து மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் எனக்கு 9 மந்த்ஸில் வந்து டெலிவரிக்கு நாங்கள் ஹாஸ்பிட்டல் வயிறுவலிச்சு போயிட்டோம். போனால் எங்கள் வீட்டுக்காரவங்க கடல் மேலே இருக்காங்க, உங்கள் ஃபாரின்ல கடல் மேலே இருக்காங்க, டவர் கிடைக்கல அவங்களுக்கு, வயிறுவலிச்சு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் மட்டும் தான் போட்டேன். அதுக்கப்புறம் உங்கள் டவர் கிடச்சி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணால் நாங்கள் நைட்டு ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகிட்டோம். அட்மிட் ஆனதுக்கப்புறம் மார்னிங் வந்து ஒரு 8:33 தான் என் மகன் பிறந்தான். அது வந்து என்னால் எங்கள் வீட்டுக்காரவங்கள்ட்ட வந்து நேராக சொல்ல முடியாத சூழ்நிலை ஒன்று, இன்னொன்று வந்து குழந்தை எங்கள் வீட்டுக்காரவங்க கையில் வாங்க முடியாத சூழ்நிலையாகவும் அமைஞ்சு போச்சு. அதாவது என்ன சொல்கிறது, நம்ம கல்யாணம் முடிஞ்ச பெண்களுக்கு வந்து ஒரு முக்கியமான தருணமே வீட்டுக்காரவங்க தான் குழந்தைய வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்போம். ஆனால் எனக்கு வந்து வளகாப்பு நேரத்துலேயும் அவங்க இல்லை, டெலிவரி டைம்லேயும் கூட இல்லை. எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்ததே வந்து நாங்கள் வந்து ஃபோனில் தான் எங்கள் அத்தை வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சு விட்டு அப்போ தான் அவங்களுக்கு வந்து மகன் பிறந்ததே நாங்கள் வந்து சொன்னோம். அதெல்லாம் வந்து என்னோடய லைஃப்பில் வந்து மறக்க முடியாது. இன்னொன்று வந்து அவங்க வந்து என் மகனுக்கு 8 மாதம் ஆனதுக்கப்புறம் தான் வந்து அவங்க வந்து குழந்தைய வந்து கையில் வாங்கி தூக்குனாங்க. அப்போ அவங்ககிட்ட குழந்தையை கொடுக்கும்போது எனக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அப்போ கொடுக்க முடியாத குழந்தைய வந்து இப்போ கொடுக்குறேன், ஏதோ உங்கள் மகன் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அது வந்து என்னோட லைஃப்பில் வந்து எப்போவுமே மறக்கவே முடியாது. நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 வானொலி ஜாம்பவான் திரு பிஹெச் அப்துல் ஹமீத் அவர்களின் வாழ்த்து.
1: வணக்கம் அன்புள்ளங்களே, கடலோசை பண்பலை வானொலியின் ஆரம்ப விழாவில் கலந்து கொண்ட அந்த பசுமையான நினைவுகள் இன்னும் என் நெஞ்சை விட்டு அகலவில்லை. காலம் காற்றாற்று வெள்ளம் போல் ஓடி மறைகின்றது. உலகத்திலேயே தமிழில் முதன் முதலாக மீனவர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட வானொலி என்ற பெருமையை கடலோசை பண்பலை பெற்றிருந்தாலும் கூட, இந்த மீனவ சமுதாயத்தையும் தாண்டி அனைத்து மக்களது அங்கீகாரத்தையும் அபிமானத்தையும் இந்த வானொலி பெற்றிருக்கிறது என்றால், அதற்கு காரணம் இந்த வானொலியை வழி நடத்தும் நிர்வாகிகள், அதைவிட மிக முக்கியமாக அர்ப்பண சிந்தையோடு இந்த வானொலியில் பணியாற்றும் ஒலிபரப்பாளர்கள், தொகுப்பாளர்கள் என்று

0: நண்பர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு நம் எல்லோரது நெஞ்சார்ந்த நன்றியும் உரித்தாக வேண்டும். கடல் ஓசை பண்பலை வானொலியின் புகழ் தேச எல்லைகள் கடந்து உலகெல்லாம் பரவ வேண்டும். அதற்கு எல்லோருக்கும் பொதுவான ஏக இறைவன் நல்லருள் புரிய வேண்டும் என பிரார்த்தனை செய்து உங்கள் அனைவரையும் நெஞ்சார வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்த்துக்கள், நன்றி.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 உப்பிலா பண்டம் குப்பையிலே அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி கேள்விப்பட்டதுண்டு. காரணம், உப்பு நம்ம சாப்பாட்டுல அதிகமா இருந்தாலும் சரி கம்மியா இருந்தாலும் சரி நம்மளால அந்த சாப்பாட்டை சாப்பிட முடியாது. ஒருவேளை நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல நிறைய உப்பு சேர்த்துட்டோம்னா அதை எப்படி சரி பண்றது தெரிஞ்சுக்கலாமா? ஒரு முழு உருளைக்கிழங்க தோலை உரிச்சு நம்ம சமைக்கிற சாப்பாட்டுல சேர்த்து நல்லா உருளைக்கிழங்கு வெந்ததும் எடுத்துட்டா சரியாயிரும். காரணம், உருளைக்கிழங்கு சமைக்கிற உணவுல இருக்கிற உப்பு உறிஞ்சி கரெக்டான அளவுக்கு கொண்டு வந்துரும். முக்கியமா நீங்க எவ்வளவு உப்பு சேர்த்திருக்கீங்களோ அதுக்கு தக்கன உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம்.
2: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: தொட்டுக்கொள்ளவா, நெஞ்சில் தொடுத்துக்கொள்ளவா,
3: பட்டுக்கொள்ளவா.

0: நேயர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. இந்திய தேசிய கடல்சார் தகவல் சேவைகள் மையம் இன்காய்ஸ் அறிவிப்பின்படி லட்சத்தீவுகள் கடல் பகுதியில் கள்ளக்கடல் நிலை உருவாகியுள்ளதால் கேரளா மற்றும் தென் தமிழக மாவட்டங்களான கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் கடல் அலையின் சீற்றம் இன்று வழக்கத்தை விட அதிகமாக இருக்கக்கூடும். எனவே மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் படகுகளை நங்கூரமிட்டு பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கும்படி ராமேஸ்வரம் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மூலம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம், அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்பிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்க்கிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டதை நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆளு வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசகரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: விவசாயத்தை பொறுப்பா கவனிக்க உண்மையா?

0: இந்த உடலும் உயிரும் ஒட்டியிருப்பது உனக்காக, உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடலும் உயிரும் ஒட்டியிருப்பது உனக்காக.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 3 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 11 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 42 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: எளிய மக்களின் குரலாய், வளர்ச்சியின் வழிகாட்டியாய், இதமான இசையாய், நீதல் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஓசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: குட்டியாடி தப்பி வந்தா குள்ளநரிக்கு சொந்தம், குள்ளநரி மாட்டிக்கிட்டா குறவனுக்கு சொந்தம், கட்டுக்கட்ட மனிதர்களில் பட்டதெல்லாம் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனா 8 அடிதான் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனால் 8 அடிதான் சொந்தம், உனக்கு எது சொந்த

பாபச்சரக்குகளை பணத்தாலே முடி வைத்து பாசாந்தி வேலை செய்த பகலேசக்காரர்களும் ஆபத்தி சிக்கி அழிந்தார்களானாலும் அடுத்தடுத்து வந்தவரும் அவர்களுக்கு தம்பியடா

0: எத்தனை எத்தனை ஆனந்தம் ஆனந்தம் உனக்கு எது சொந்தம் எனக்கு எது சொந்தம் உலகத்துக்கு எதுதான் சொந்தமடா மனக்கிருக்கால் நீ உணர்வதாலே வந்த லாபம் அதி மந்தமடா உனக்கு எது சொந்தம் எனக்கு எது சொந்தம் உலகத்துக்கு எதுதான் சொந்தமடா
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சிரிக்கிறா சிரிக்கிறா.
1: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
2: என் பேர் டயசு, ஊர் பாம்பன், வயசு 56. இப்போ விசாகப்பட்டினத்தில் மீன் பிடி கப்பல், 1990 மீன் பிடி கப்பல் வேலை வந்தான். அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம ஊரில் வந்து கடலுக்கு தான் போயிருக்கோம், எல்லாம் வல்லத்துக்கு போயிருக்கோம். அதே போல் விசாகப்பட்டினமும் மீன்பிடி தொழிலுக்காக நாங்கள் அதே மாதிரி தான் மீன் பிடித்தலன்னா அங்கே என்னென்னா நிறைய மாற்றங்கள். இங்கே வந்து நம்ம போட்டில் 1 மடி இழுப்போம், அதே போல் 1 தடவையில் 4 மடி இழுக்கும் கப்பல். மீன் சொல்ல போனால் டெஸ்ட் இன்னொன்று ட்ரெயில் நெட் அப்படின்ட்டு அது ஒன்று, அதை அஞ்சு அதை சேர்த்து 5 மடின்னு சொல்லலாம். ஒரே டைமில் 4 மடியும் உள்ள வரும் வெளியே போகும், அந்த மாதிரி பாடுவாங்க. 4 மடியும் ஒரே ட்ராவலிங், அதுக்கு வந்து 400 ட்ராவலிங். அது உண்மையிலே புதுவிதமாக இருந்துச்சு. அங்கே உள்ள சூழ்நிலைகள், அங்கே வெளில விசாகப்பட்டினத்தில் அங்கே உள்ள அட்மாஸ்பியர், நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், மாடல் எப்படின்னா மாடல் ஃபிஷிங் கடலுக்கு போயிட்டு இங்கே எது போனால் இப்போ கடலுக்கு போனால் கரெக்டாக 45 நாள், குறைஞ்சது 50 நாள் கழிச்சு தான் கரைக்கு வருவோம். அதுவே பெரிய அனுபவம் தான். அங்கே உள்ள கடலுடைய அதே வந்து மாற்றம் ரொம்ப வேறு மாதிரி இருக்கும். நீவாடு அதாவது கரண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அவ்வளவு வேகமாக போகும். அதே மாதிரி தொழில் ஒரு திடீர்னு புயல்லாம் வந்தால் உடனே வாணி கொடுத்தா ஓடுவோம். ஒரு பாடு ஒரு நேரம் வடி வச்சுருப்போம், ஒரு நாள் கூட தொழில் பண்ணிக்க மாட்டோம். 3 நாள் கரையில் ஒன்று போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் வாணி முடிஞ்சக்கப்புறம் திரும்ப போவோம். சாப்பாடெலாம் பார்த்தீங்கன்னா உலகத்தில் எங்கேனாலும் அப்படி சாப்பிட முடியாது. அந்த மாதிரி ஒரு வகையான சாப்பாடு கொடுப்பாங்க கப்பலில் மீன் பிடி. ஆனால் நமக்கு சாப்பிட்றக்கான டைம் இருக்காது. ஒரு நாள் காலையில் இட்லி சப்பாத்தி, ஒரு நாளைக்கு பூரி, ஒரு நாளைக்கு தோசை, ஒரு நாளைக்கு பொரோட்டா அப்படி கொடுப்பாங்க. அங்கே அதாவது 10 மணிக்கு ஜூஸு, 12 மணிக்கு சாப்பாடு, 5 மணிக்கு டீ, 6 மணிக்கு போஸ்ட்டு, 8 மணிக்கு சாப்பாடு. ஒரு மீன்பிடி தொழிலில் அது இருக்கிறதுல ரொம்ப மிக ஒரு ஆச்சரியப்படக்கூடிய வசதி. என்ன ஒரே ஒரு சூழ்நிலை அங்கே எப்படி இருக்குன்னா குளிக்கிறது குறைவாக இருக்குது. 2 நாளைக்கு ஒரே 3 நாள் தான் குளிக்கணும். 15 நாளைக்கு ஒரே பெட்ஷீட் மாற்றுவோம், 15 நாளைக்கு ஒரு பெட்டில் அவ்வளோ நீட்டாகும். கப்பலை உள்ளக்கு வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். சமைக்கிறது தனி ஆள் இருப்பாங்க, நம்ம வேலை மீன்பிடிக்கு அந்த சம்மந்தப்பட்ட வேலைகளை அதை பார்க்குறது. ஆனால் ரொம்ப கஷ்டமான வேலை, ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை. சீசன் டைம்லலாம் பார்த்திங்களா 20 நாள் நனைஞ்சிக்கிட்டே இருப்போம். ஆச்சரியமான தொழில், ரொம்ப ஒரு அனுபவமான, நம்ம மீன்பிடிக்காரங்களுக்கு பிடிச்சமான தொழில், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது ரொம்ப மிகையான ஒரு தொழிலான விசாகப்பட்டினம். நன்றி.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடலோசை வானொலி வாழ்த்துக்கள் வளரட்டும் அதனுடைய சேவை. இதனுடைய சிறப்பு என்ன என்றால், இதனை தொடங்கி வைத்த அந்த பெருமக்களோடு நானும் இருந்தேன், தொடக்கிழாவிற்கு சென்றிருந்த நான் அதனுடைய வளர்ச்சி என்று பெருமிதம் அடைகின்றேன். மீனவ நண்பர்களுக்காக தொடங்கப்பட்ட ஒரு அற்புதமான சமுதாய வானொலி இந்த கடலோசை. என்னுடைய இனிய நண்பர் ஆம்ஸ்டாங் அவர்கள் தன்னுடைய பெருமுயற்சியால் இதனை ஏற்பாடு செய்திருக்கிறார். கடலுக்குள் மீன்பிடிக்க செல்கின்ற மீனவ நண்பர்களுக்கு கால சூழ்நிலை, காலத்தின் நிலை, சமுதாயத்தின் நிலை எத்தனையும் தெரிவிப்பதற்காக இந்த கடலோசி தொடங்கப்பட்டிருக்கிறது. சுற்றுப்புற சூழல், பெண்கல்வி என்று எல்லா துறைகளிலும் கையிலெடுத்துக்கொண்டு கடலோசை தன்னுடைய இனிய ஓசையால் உலகத்தை மகிழ்விக்கின்றது. கடலோசைக்கு மீண்டும் வாழ்த்துக்கள். வெள்ளி விழா காணட்டும், பொன் விழா காணட்டும், நூற்றாண்டு விழா காணட்டும், கடலோசியின் ஓசை ஒலி எங்கும் ஒலிக்கட்டும்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆளு இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டே

0: ஏதாச்சும் மனசு விட்டு பேசணும். விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
1: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எப்பா என்ன வெயில், 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வர முடியல. இப்படியே போச்சுன்னா நாம இந்த பூமியில வாழ முடியுமா என்ன?
1: முடியாதுப்பா, என்னால முடியாது.
0: இதுக்கெல்லாம் காரணம் இந்த பருவநிலை மாற்றம் தான்.
1: ஆமா, எங்க பார்த்தாலும் எல்லாரும் பருவநிலை மாற்றம் பத்தி தான் பேசுறாங்க. இந்த பருவநிலை மாற்றம்னா என்ன, எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா?
0: சொல்றேன் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பருவநிலை மாற்றம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க கேப்போம்.
1: வெயில் காலத்துல வெயில் அடிக்காம மழை பெய்யும், மழை காலத்துல வெயில் அடிக்கும், அதானே?
0: எல்லாருமே பொத்தாம் பொதுவா இப்படிதான் நினைக்கிறாங்க. நமக்கு கோடை காலம் மார்ச் ஏப்ரல் மே, மழைக்காலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், குளிர்காலம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி. இதுதானே நம்ம படிச்சது. ஏன், நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இப்ப என்ன சொல்றாங்க, அவங்க காலத்துல எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி அந்தந்த சீசன்ல அது அது நடக்கும்னு. ஆனா இந்த காலத்துல எல்லாமே மாறிட்டுன்னு புலம்புறாங்க. அதாவது கடந்த 30 வருஷத்துல வெயில் காலம், மழைக்காலம், பனிக்காலம், இந்த சீசன்ல மாற்றம் வந்திருக்குல்ல, அதுதான் பருவநிலை மாற்றம். தினசரி நடக்கிற மாற்றங்களை வானிலை மாற்றம்னு சொல்லுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்னு இருக்கு. இந்த பருவநிலை மாற்றத்தினால எல்லாமே அளவுக்கு அதிகமா தான் நடக்கும்.
1: எப்படி, புரியலையே.
0: அளவுக்கு அதிகமானா வெயில் அடிக்கும் போது இப்ப நம்ம கடிக்கல அந்த மாதிரி அளவுக்கு அதிகமா வெயில் அடிக்கும், அளவுக்கு அதிகமா மழை பெய்யும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட துபாயில 1 வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சு தீத்துச்சே, மறக்குமா நெஞ்சம், அதிகமான பனி, இப்படி எல்லாமே அதிகமா தான் நடக்கும். இனிமே பேச்சே கிடையாது, வீச்சு தான். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பருவநிலை மாற்றம்னா என்னன்னு.
1: புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு.
2: வரும் காலங்களில் இந்த பூமியில் நடக்க போகும் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாக இருக்க போவது பருவநிலை மாற்றம்தான் என்பதை புரிந்து கொள்வோம், விழித்துக் கொள்வோம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டணும், வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசோஎஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அவருக்கு பணம் தொந்து விழுகுது, பணம் தொந்து விழுகுது.
1: இந்த ஐயா மாத்திரம் உறவினார்

வாழ்க்கை புரியவில்லையே நான் கொண்டு.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 4 மணி. எளிய மக்களின் குரலாய், வளர்ச்சியின் வழிகாட்டியாய், இதமான இசையாய், நீதல் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 11 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 42 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் சகாயமாரி. எனக்கு இப்போ 49 வயசாச்சு. எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் கழிச்சு என் மக பிறந்து 10 நாள் இருக்கும். எங்கள் வளம் கடலுக்கு கிளம்பிச்சு. கடலுக்கு கிளம்பியில் போயிட்டு 3 நாள் கழிச்சு 2 நாள் கழிச்சு தான் வருவாது. அப்போ அங்கே வலை புட்டு பிடிச்சி தான் வர முடியும். போனவெல்லாம் வரல. 1 நாள் போயிடுச்சு, 2 நாள் போயிடுச்சு, 3 நாள் ஆயிடுச்சு. என் தம்பி அதில் போனான். என் குழந்த 2 பேர், என் தம்பி 1 ஆள், இவங்க 1 ஆள், 4 பேர். அவனால சின்ன சின்ன பிள்ளைய தான். தண்ணியில் விழுந்தா கூட நீஞ்சி போக முடியுமா முடியாதுங்கிற ஒரு கண்டிஷனாக அவங்களுக்கு கிடையாது. அப்போ இவங்க உதவியில் தான் அவனுக்கு இருக்கானுங்க. அப்போ இவங்களை தேடுறது தான் அவனால் பார்க்க முடியும். அதுக்கு பின்னாடி 2வது நாள் நாங்கள் தேட ஆரம்பிச்சிட்டோம். 3வது நாள் எங்கள் அண்ணன் வரலாம், இன்னும் 2 அண்ணன் போச்சு. அது பின்னாடி 2 போட்டோ அனுப்புனாங்க. போட்டுக்கிறவங்களுக்கும் தெரியல. அப்படின்னு ராமேஸ்வரம் எங்கள் மாமா வீட்டுக்கு, அந்த மாமா வீட்டிலேருந்து 1 போட்டோ அனுப்புனாங்க. எங்கடா போச்சு போட்டு தக்காணாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. தீவுக்குள்ளே இருந்தால் தெரியாதுல்ல, வெளியே கடல் பகுதியாக கிடந்தால் தெரியும், தீவுக்குள்ளே இருக்கும்போது தெரியாது நம்மளுக்கு. அதுக்கு பின்னாடி அவங்களா தான் பாதி தூரம் ஓடி வந்து கொடி நட்டியிருக்காங்க. அந்த அவங்க சொல்லுவாங்கிற உதவி பண்ணி பயத்திர வந்து கொடி நட்டி தான் அப்புறம் வளர்ந்த கிடக்குன்னு சொல்லி தெரிஞ்சு 3 நாள் கழிச்சு 4வது நாள் ஆயிட்டு. 4வது நாள் தான் கரை கொண்டாங்க வளர்த்தேன். கச்சதிகளை ஒதுங்கிட்டு வெள்ளம் போட்டுட்டு தூங்கும் போதே வெள்ளம் தாழ்ந்துட்டு டீசருக்கேன்னு மட்டும் மிதப்பாக கிடந்திருக்கு. இப்போ சாப்பாடு கொண்டு இருக்காது, எதுவுமே இருக்காது. அங்கே போய் பனங்காய் எடுத்து சுட்டு சாப்பிட்ருக்காங்க. அங்கே உள்ள பனையில் உள்ள பனையங்க அதுக்கு பின்னாடி எங்களுக்கு தெரியும். எங்கே இருந்து எது இருந்தேன்னு கேட்டோம். இப்படி நாங்கள் அங்கே போய் கிடந்துட்டோம். எங்களை சொல்லணுங்கிறதும் பார்த்துக்கிட்டாங்க, நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எங்களுக்கு சாப்பாடு வந்தாங்க, பண்ணு கொண்டு கொடுத்தாங்க, டீ போடு சாமான் கொண்டு கொடுத்தாங்க. நான் எங்களை எதுவும் செய்யல, அவங்க பார்த்துக்கிட்டாங்க. அப்போ இப்படி கெடுபடியாலாம் இருக்காது. ஒருத்தர் ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிறவா கடன் மேலே பார்த்து நீங்கள் கரையை போயிருங்க, உங்களுக்கு நாங்கள் உதவி பண்ண முடிச்சுட்டு வளர்த்தை கிளப்பி தண்ணி ஊற்றி விட்டு அவள் வளர்த்த விலங்கு எடுத்து விட்டு டீசில் ஊற்றி அனுப்பிவிட்டுருந்தாங்க. அவனெல்லாம் வரையில் வந்து இந்த சாப்பிடாமல் கடந்ததுக்கும் அப்போ அப்படி எப்படி இருந்திருக்கும், ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு. இவர ஒரு சூழ்நிலையில் கடன் மேலே ஏதாவது நம்ம வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லி. நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 வானொலி ஜாம்பவான் திரு பிஹெச் அப்துல் ஹமீத் அவர்களின் வாழ்த்து.
1: வணக்கம் அன்புள்ளங்களே, கடலோசை பண்பலை வானொலியின் ஆரம்ப விழாவில் கலந்து கொண்ட அந்த பசுமையான நினைவுகள் இன்னும் என் நெஞ்சை விட்டு அகலவில்லை. காலம் காற்றாற்று வெள்ளம் போல் ஓடி மறைகின்றது. உலகத்தில்

நானும் அவதானித்து வருகின்றேன். மகிழ்ச்சி. இலங்கை வானொலியில் நான் பணியாற்றிய 50 ஆண்டுகால நினைவுகளை பின்னோக்கி புரட்டினால், சுமார் 45 ஆண்டுகளுக்கு முன்பு மீனவர்களுக்காகவே ஒரு சஞ்சிகை நிகழ்ச்சியை ஓராண்டு நடத்தினேன். அதுவும் மீனவர்களை நேரில் சந்தித்து அவர்கள் மத்தியில் ஒலிப்பதிவு செய்த நிகழ்ச்சி. அதன் பெயர் மீனவ நண்பன். ஆனால் அந்த காலத்தில் கூட, எதிர்காலத்தில் மீனவர்களுக்காகவே ஒரு பண்பலை வானொலி உருவாகும் என்று நான் கனவிலும் நினைத்திருக்கவில்லை. அதனை நனவாக்கிய புரவலர் நண்பர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு நம் எல்லோரது நெஞ்சார்ந்த நன்றியும் உரித்தாக வேண்டும். கடல் ஓசை பண்பலை வானொலியின் புகழ் தேச எல்லைகள் கடந்து உலகெல்லாம் பரவ வேண்டும். அதற்கு எல்லோருக்கும் பொதுவான ஏக இறைவன் நல்லருள் புரிய வேண்டும் என பிரார்த்தனை செய்து உங்கள் அனைவரையும் நெஞ்சார வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்த்துக்கள். நன்றி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி. மீனவர்களுக்கான

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும். டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள்நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க? இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா. நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும் தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீனவர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. இந்திய தேசிய கடல்சார் தகவல் சேவைகள் மையம் இன்காய்ஸ் அறிவிப்பின்படி லட்சத்தீவுகள் கடல் பகுதியில் கள்ளக்கடல் நிலை உருவாகியுள்ளதால் கேரளா மற்றும் தென் தமிழக மாவட்டங்களான கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் கடல் அலையின் சீற்றம் இன்று வழக்கத்தை விட அதிகமாக இருக்கக்கூடும். எனவே மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் படகுகளை நங்கூரமிட்டு பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கும்படி ராமேஸ்வரம் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மூலம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: பண்ணே ஒட்டுக்கவா, கட்டிக்கவா, கட்டிக்கிட்டு ஒட்டிக்கவா,
2: பொட்டுக்கிட்டா பத்திக்குமே,
1: பத்திக்கிட்டா பத்தட்டுமே, அஞ்சுகமே நெஞ்சு என்ன விட்டு விட்டு துடிக்கிது, கட்டழகி ஒன்ன எண்ணி கண்ணு மூடி பிதுங்குது,
2: கொத்தி விட வேண்டும் என்று கொக்கு என்ன துடிக்கிது, தப்பி விட வேண்டும் என்று கெண்டை மீன தவிக்கிது,
1: குளிக்கிற மீனுக்கு குளிர் என்ன அடிக்குது, பசி தாங்குமா இளமை இனி பரிமாறவா இளமாங்க நீ.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 5 மணி.
2: எளிய மக்களின் குரலாய், வளர்ச்சியின் வழிகாட்டியாய், இதமான இசையாய், நீதல் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என்னோட பேர் ஸ்வீத் சார். இப்போ ஐடியில் விளாக்குறேன். எனக்கு வந்து ஸ்கூல் படிக்கும் போது கல் போனோம் தான் ஒரு ஆர்வம் இருந்துச்சு. சரி, படிச்சு என்னத்த பண்ண போகிறோம், கல் போனோமா ஏதாவது சம்பாதிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டில் இருந்தேன். கடலுக்குலாம் போகாத, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அதே கேட்கல. ஒரு நாள் கல்லு போவேன், ஸ்கூலுக்கு போவேன், ஸ்கூலுக்கு என் தோண்டாம தான் போவேன். அந்த மாதிரி நான் கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கும் போது அடவர் மொதல் நாள் கடலுக்கு போகிறேன், எங்கள் தாத்தா ஓடலாம் போகிறேன். வருஷம் வந்து 2018. என் மாமா தான் போட்டோட டிரைவர். என்னை அதிகமாக வேலையை பார்க்க கூட மாட்டாங்க போட்டில். மோஸ்ட்லி எனக்கு தோணாம மட்டும் தான் இருந்துச்சு போவேன். அந்த மாதிரி போட்டில் போகும்போது அந்த போட் ரன்னிங்கில் இருக்கும்ல, ரன்னிங்கில் இருக்கும்போது எனக்கு எதுவுமே தெரியாது. இந்த மோஷன் சீக்வன்ஸ் சொல்லுவாங்களே, அந்த வாமிட் சீக்வன்ஸ் அந்த மாதிரி இருக்கும்ல, அதான் மோஷன் சீக்வன்ஸ் சொல்லுவாங்க. போட்டில் போயிட்டு இருக்கும்போது ரன்னிங்கில் இருக்கும்போது எனக்கு எதுவுமே தெரியல. போட்டில் ஆஃப் பண்ணிட்டு தான் வலை இழக்குவாங்க. மடி இழக்கும் போது எனக்கு ஒரு மாதிரியா, அந்த அலைக்கு இப்படி போட்டு போட்டு தூக்கி போடுமா, தூக்கி போடும்போது எனக்கு ஒரு மாதிரியா குடலில் போட்டு இப்படி முறுக்கிற மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சாப்பிட்டது உடனே வாந்தி எடுத்துட்டேன். வாந்தி எடுத்து அதோடு நிற்குமான்னு பார்த்தா அங்கே காலையில் ஒரு 11 மணிக்கு வாந்தி எடுத்திருக்கேன். அடுத்த நாள் காலையில் 4-3 மணி போகிற வரைக்கும் வாந்தி எடுத்துகிட்டே தான் இருக்கேன். வாந்தியே வரலை, வாய் உள்ளேருந்து வாந்தியே வரலை. இந்த பித்தை வாந்தி சொல்லுவாங்க இல்லைமா, பச்சை கலரில் போதுமா, அந்த மாதிரிலாம் வாந்தி எடுத்து அப்படி கடந்தேன். அதோட இடையில இருந்துச்சு வேலையும் பார்த்தேன். நான் உள்ளே ஒரு கருப்பு கையில் ஒரு கைலி கட்டியிருந்தேன். கைலியை கட்டிட்டு வீலர்ஸ்னு சொல்லுவோம்ல, டிரைவர் உட்காந்துருப்பாங்களே, அதுக்குள்ளே போய் படுத்த வந்தான். அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு வந்தான். வாந்தி எடுக்க அதுக்குள்ளே போய் படுக்க, வாந்தி எடுக்க அதுக்குள்ளே போய் படுக்கன்னு கிடந்தேன். உள்ளுங்க சாப்பிடவே இல்லை. அன்றைக்கி ஃபுல்லாக சாப்பிட்டா வாந்தி வந்துடுவான், வாந்தி வந்துடுவான் சொல்லிட்டே இருந்தாங்க. நீ சாப்பிட்றா, சாப்பிட்டுனா வாந்தி வராது அப்படின்னு சொன்னாங்க. நான் சாப்பிடவே இல்லை, வாந்தி வந்துடுவோம் வாந்தி வந்துடுவான்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிடாமல் எடுத்து படுத்துட்டேன். அடுத்த நாள் காலையில் போவேன், என் மாமா போய் என் தாத்தாட சொன்னேன். ஃபுல்லாக வாந்திப்பா அப்படின்னு சொல்லிட்டு என் தாத்தாட சொல்லிட்டு இருக்கோம். என் தாத்தா விட்டுட்டு போய் இந்த அவுச்சம்ட்ட இருக்குல்ல, அவுச்சம்ட்டையாக உப்பு குளிச்சு கொடுப்பேன். மொதல் நாள் கல் போயிட்டு வந்தவளுக்கு முட்டை ஜூஸ்லாம் குடிச்சதுக்கப்புறம் தான் கொஞ்சம் இதாகும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஆனால் கரையை வந்தப்பெல்லாம் எதுவுமே தெரியல, அவ்வளோவுக்கு பெருசாக இல்லை. கடல் மலை இருக்கும்போது அப்படி இருந்துச்சு. அப்படியே போக போக ஒரு 2-3 கடல் 4-5 கடலுக்கு போனேன். போக வாந்தி எடுத்துக்கிட்டே தான் இருந்தேன். கண்ணு வாந்தி எடுத்தேன். அப்புறம் போக போக தான் பழகிச்சு. அப்புறம் எனக்கு கடல் ஒத்துக்கலை, அதோட படிக்க ஆரம்பிச்சிட்டேன். காலேஜ் போய் படித்து இப்போ ஐடியில் விளாக்குறேன். ரொம்ப நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 முனைவர் திரு கு ஞான சம்பந்தம் அவர்களின் வாழ்த்து.
1: வணக்கம். கடலோசை வானொலி வாழ்த்துக்கள். வளரட்டும் அதனுடைய சேவை. இதனுடைய சிறப்பு என்ன என்றால், இதனை தொடங்கி வைத்த அந்த பெருமக்களோடு நானும் இருந்தேன், தொடக்க விழாவிற்கு சென்றிருந்த நான் அதனுடைய வளர்ச்சி கண்டு பெருமிதம் அடைகின்றேன். மீனவ நண்பர்களுக்காக தொடங்கப்பட்ட ஒரு அற்புதமான சமுதாய வானொலி இந்த கடலோசை. என்னுடைய இனிய நண்பர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தன்னுடைய பெருமுயற்சியால் இதனை ஏற்பாடு செய்திருக்கிறார். கடலுக்குள் மீன்பிடிக்க செல்கின்ற மீனவ நண்பர்களுக்கு கால சூழ்நிலை, காலத்தின் நிலை, சமுதாயத்தின் நிலை எத்தனையும் தெரிவிப்பதற்காக இந்த கடலோசி தொடங்கப்பட்டிருக்கிறது. சுற்றுப்புறச் சூழல், பெண்கல்வி என்று எல்லா

0: அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? கோடு இருக்கிற மாத்திரைகள்னா நாம மாத்திரைய பிரிச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். ஆனா கோடு இல்லாத மாத்திரைகளை நாம பிரிச்சு சாப்பிட முடியாது. கேப்சூல் மாத்திரைகள் ஜெலட்டின் இல்லனா பவுடர் மெடிசனா இருக்கும். இந்த வகையான மாத்திரைகள் உடனே நம்ம உடலுக்குள்ள போய் நோய் பரவுற வாய்ப்பை குறைக்கிறதுக்காக கொடுப்பாங்க.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நேயர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. இந்திய தேசிய கடல்சார் தகவல் சேவைகள் மையம் இன்காய்ஸ் அறிவிப்பின்படி லட்சத்தீவுகள் கடல் பகுதியில் கள்ளக்கடல் நிலை உருவாகியுள்ளதால் கேரளா மற்றும் தென் தமிழக மாவட்டங்களான கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் கடல் அலையின் சீற்றம் இன்று வழக்கத்தை விட அதிகமாக இருக்கக்கூடும். எனவே மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் படகுகளை நங்கூரமிட்டு பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கும்படி ராமேஸ்வரம் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மூலம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: ஜக